நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க ஆண்டு 1948 சிரவண மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. குரலோசை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த குரட்பா. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. மனைவி நற்பண்புகள் உடையவளாக இருந்தால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்புகள் இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் முருகன் ஜுவல்லரி. இனி நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களை, இன்று முற்பகல் 11 மணிக்கு அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நவரத்ன கற்கள் நம்பிக்கையும் அறிவியலும். நேரலையில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள். இனி மற்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாசி இடங்குளிரனை வழங்கும் சொல்லும் போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி இ. திஷயா, 7:25 சைபாலியன் தகவல் நேரம், 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரத்திமா கார்த்திக் பாலாஜி அவர்கள், 7:35 காலை காம்போ, 8:05 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளிவரும் பாட்டு, 8:30 தனிக்ஸ் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளிவரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள், 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம், தலைப்பு சொல்லின் செம்மை, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனத்தில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி இ. திஷயா, 12:55 பன்னிசை விரால்மாறன் என தொடங்கும் பாடல் பாடியவர் எஸ். ஜானகி, 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக், மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு, காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், பிற்பகல் 3:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 3:30 தனிக்ஸ் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி, 4:00 நாளைய உலகம் நேரலையில் பங்கேற்கிறார் காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே. அருண்குமார் அவர்கள், 5:15 அலையோசை, 5:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளக்கேற்றும் மேலை, 6:00 பன்னிசை மதன என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி சண்மக சுந்தர தேசிகர் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் சொல்லும்போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள், 6:45 இசைத்துரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய

0: வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சல் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 தனிஷ் ஜொல்லிர் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இர அறிவழகன் அவர்கள், 10 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும், 10:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லரியின் இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலியின் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாகுள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸின் அட்ராஸ் அக்க, காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி.
1: This is Akashwani, the news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has underscored that India has a rich tradition of storytelling and an extraordinary pool of creative talent, which can be leveraged to strengthen the nation's position as a global hub for content creation. In a social media post, Mr. Modi informed that he met the co-CEO of Netflix, Ted Sarandos, in New Delhi. The Prime Minister also noted that during the meeting, they discussed the immense potential of India's media and entertainment sector. Meanwhile, Netflix India said that during the meeting, the two leaders discussed their shared vision of taking India's media and entertainment industry to the global stage. The streaming platform also announced the launch of the Netflix India Storytelling Initiative, an investment aimed at nurturing the next generation of India's creative talent through skilling and education partnerships with the Indian Institute of Creative Technologies and the National Film Development Corporation. India has urged Sri Lanka to cooperate in the early release of Indian fishermen and their boats detained by its authorities, while reiterating that a humanitarian approach should guide the handling of the long pending issue. The matter figured prominently during Foreign Secretary Vikram Misri's discussions with the Sri Lankan leadership during his official visit to Colombo. Mr. Misri arrived in Colombo yesterday for a day-long visit. He held separate meetings with the President Anura Kumara Dissanayake, Prime Minister Harini Amarasurya, Foreign Minister Vijita Herath and Foreign Secretary Aruni Ranaraj. During the talks, Mr. Misri discussed issues pertaining to fishermen and requested Sri Lanka's cooperation for the early release of fishermen and boats detained in the island nation. The fishermen issue is a contentious one in the ties between India and Sri Lanka, with Lankan Navy personnel even firing at Indian fishermen in the Park Strait and seizing their boats in several alleged incidents of illegally entering Sri Lankan territorial waters. India has advised Pakistan to stop the bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir POJK, take credible, verifiable and irreversible action against terror networks operating from its soil and immediately vacate all Indian territories under its illegal and forcible occupation. In response to media queries regarding comments made by Pakistan Foreign Minister on the so-called Yom-e-Istisal, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the world is not fooled by these orchestrated spectacles. India has categorically rejected attempts by Pakistan to observe the so-called Yom-e-Istisal. Mr. Jaiswal said the union territories of Jammu and Kashmir and Ladakh have always been and shall forever remain an integral and inalienable part of India. He stressed that the constitutional changes made on 5th of August 2009 are entirely an internal matter of India. These decisions have brought unprecedented socio-economic development, good governance and democratic empowerment to the people of the region. The spokesperson said Pakistan has no locus standi to comment on matters that are strictly internal to India. Iran has said that it is in the final stage of drafting an agreement with Oman over the Strait of Hormuz, and US President Donald Trump has

0: said a deal could be announced this week that could potentially reopen the critical waterway, ease pressure on the world economy, and help bring an end to the war. But the agreement is likely to be contingent on the U.S. lifting its blockade on Iran's ports. The Trump administration has previously ruled out any deal that would cement Iran's grip over the strait, which would amount to a major loss for the U.S. and a break with global norms. Iran has insisted on some measure of control over the strait, saying it will not go back to being an open international waterway as it was before the war. In hockey, teams from Odisha, Punjab, Jharkhand and Madhya Pradesh have advanced to the semi-finals of the 16th India Junior Men National Championship Division A after winning their quarter-final matches in Coimbatore, Tamil Nadu yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் சரியாக 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கடைகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியான

0: இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும். கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இசையால் இறைமையை ஆராதிக்கும் பக்தி மாலை. ஏழு ஸ்வரங்கள் இசைக்கும் இறை இசையில் மனம் மலரட்டும். பக்தி பாடல்களின் பரவசத்தில் ஆன்மா தெளிவு பெறட்டும். மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் காலை 6:25 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து வருகிறது ஹென்ரிச் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக இஎம் பாஷா பாடிய பாடல்

0: இசையால் இறைவனை ஆராதித்த பக்திமாலை கேட்டீர்கள். இனி பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் கேட்டு மகிழலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க ஒரு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல

0: உங்களுக்கு வழங்க ஒரு காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை, நேரம் காலை 5:36.
6: உழவர்களுக்கு
7: அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
8: என்ன விஷயம் பூங்கொடி?
7: அக்கா, நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு உதவியா இருக்கிற நாகப்பட்டினத்துல விதை பரிசோதனை நிலையம் இருக்குல்ல?
8: ஆமா, நம்ம தான் அடிக்கடி போயிட்டு வருவோமே, விதை பரிசோதனை எல்லாம் கொடுத்துட்டு வருவோமே.
7: அதே பரிசோதனை நிலையம் தான்க்கா.
8: அதுக்கு என்ன பூங்கொடி?
7: இடமாற்றம் பண்ணிருக்காங்களா?
8: அப்படியா, எங்க மாத்திருக்காங்களா?
7: சுபாக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா, இந்தாங்க இதை புடிங்க.
8: இதான் பூங்கொடி, உன்ட்ட பிடிக்காது, ஏதாவது விளக்கம் கேட்டா நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னு கையில கொடுத்துருவ. சரி குடு. ஓ, நாகப்பட்டினம் என் 15 காளியம்மன் கோயில் தெரு வெளிப்பாளையத்துல இயங்கிட்டு இருந்த விதை பரிசோதனை நிலைய அலுவலகம் ஆகஸ்ட் 1 புதிய கட்டடத்துக்கு மாத்திருக்காங்களா?
7: எங்கக்கா மாத்திருக்காங்களா?
8: அதான் பொங்கொடி, நம்ம மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் இருக்குல்ல, அங்க கட்டப்பட்டிருக்கிற ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகத்துல தரைத்தளத்துல ஆகஸ்ட் 1 செயல்பட்டு வருதான். இந்த விஷயம் இப்பதான் நமக்கே தெரியுது பாரு.
7: சரிக்கா, இப்ப இடம் வர மாறி இருக்குன்னு சொல்றீங்க, நம்ம எப்போதும் போல விதைகள்லாம் எடுத்துட்டு போலாமாங்க?
8: ஏன் பூங்கொடி, தாராளமா எடுத்துட்டு போலாம். விவசாயிங்க, விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற விதைகளோட முளைப்பு திறன் தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற விதையில 100 கிராம் அப்படிங்கிற அளவுல மாதிரிகளை எடுத்துக்கிட்டு, அது கூட அவங்க பேரு, இருப்பிட முகவரி, பகுப்பாய்வு கட்டணமா 80 ரூபாய், இதெல்லாத்தையும் மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை வளாகம், மாவட்ட தொழில் மையம் அருகில், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், நாகப்பட்டினம், 611003, இது பின்கோடு. இந்த முகவரியில இயங்கிட்டு இருக்க விதை பரிசோதனை நிலையத்துல விதைகளை பரிசோதனை செஞ்சு சாகுபடி செய்யறதுனால விதை செலவை குறைச்சி அதே சமயத்துல அதிக மகசூலையும் பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொங்கடி.
7: யாருக்கா சொல்லிருக்காங்க?
8: வேற யாரு, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான விதை பரிசோதனை அலுவலர் து சிவவீர பாண்டியன், அப்புறம் வேளாண்மை அலுவலர்கள் அமுதா தேவி, சே பிரசன்னா, இவங்கெல்லாம் சொல்லிருக்காங்க பொங்கடி.
7: அப்ப சரி சுபாக்கா, ஒரு நாள் விதை மாதிரி எடுத்துக்கிட்டு விதை பரிசோதனைக்கு போயிட்டு வந்துருவோம்.
8: கண்டிப்பா பொங்கடி.
6: கேட்டது உழவர்களுக்கு.
0: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரில் இன்று 7:25 மீண்டும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டு பயன்பெறலாம். நேரம் 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்ல அமது நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.

0: 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்
2: நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: புமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை இயற்கையிலிருந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் இது ரெண்டும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இன்பம் எப்படி உணர்ந்துகிறது? ஒரு இயற்கை ரீதியா இயற்கையை பார்த்து ஒரு அழகான ஒரு கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க. ஒரு மலரில் ஒரு வண்டு அமர்ந்திருக்கு. அது அந்த பலரில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக முழுமையாக அதில் இருக்குது. அதோட உலகமே அதான், அதோட இன்பமே அதான். ஆனால் அதுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். இந்த இயற்கை காட்சியை ஒரு மனித வாழ்க்கைக்கான ஆழ்ந்த ஓமையாக விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. அந்த பாட்டோட கற்பனையோடு நம்மளையும் அப்படியே கலந்து போக வைக்கிது. என்னது, வானத்தில் ஒரு கருடன் பறக்குது. அந்த கருடன் ஒரு பாம்பை பிடிச்சிருக்கு. அந்த பாம்போட வாயில் ஒரு தவளை இருக்குது. அந்த தவளையோட வாயில் ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பூவில் தேன் குடிச்சிட்டு இருக்கிற வண்டு. அந்த வண்டு தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மறந்துட்டு இந்த மலரில் உள்ள தேனை குடிக்கிறது மட்டுமே கவனமாக இருக்குது. இந்த காட்சியை கூறிட்டு கவிஞர் என்ன சொல்கிறாரு, மனித இன்பமும் இப்படித்தாங்க அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லி நம்ம சிந்திக்க வைக்கிறேன். கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம், விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை, மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேனுகர் இன்பம் மானுடர் இன்பம் சொல்லலாம். இந்த பாட்டை கேட்குறப்போ ஒரு சங்கிலி தொடர் போல வருது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுறது தவறல்ல. குடும்பம், பிள்ளைகள், செல்வம், பதவி, புகழ் இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஆனால் அதுக்குள்ளேயே மூழ்கி வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டோட எச்சரிக்கைன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த பாட்டு, மனிதர்களுக்கு எப்போது துன்பம் துன்பம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், அந்த துன்பத்துக்கு இடையிலேயும் மகிழ்ச்சி உண்டு, அதை ருசி அதை ரசின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்பத்தை மறுக்கிறாங்களா? இல்லை, ஆனால் இன்பத்தில் மயங்கிடாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டுங்க, என்னது, நம்ம வாழ்கிறோமா அல்லது இருக்கிறோமா? இந்த வாழ்தல் இருத்தல் இருக்கு இல்லையா, நாம் வெறும் பொருட்களை மட்டும் சேர்க்கிறனா அல்லது நல்ல செயல்களையும் சேர்க்கிறனா? வாழ்க்கைங்கிறது எனக்காக மட்டுமா அல்லது பிறருக்காகவும் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் தாங்க வாழ்க்கைக்கான ஆழமாக இருக்குது. தேவனை சுவைக்கும் வண்டை போல இன்பத்தை அனுபவிப்போம், ஆனால் வாழ்க்கையில் உண்மையில் பறக்கும் வண்டாக மாறிவிடாதிருப்போம். மகிழ்ச்சியோடு வாழ்வோம், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடும் வாழ்வோம். அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாசி விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாசி விடங்கலூர்.
1: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: நிகழ்ச்சினை உடன் வழங்கியோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்
3: எங்கும் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: புமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
3: புமக்ஸ்.
2: நேர்களை மீண்டும் இன்று மாலை 6:25 மற்றும் 9 இரவு 9:55 ஆகிய நேரங்களில் இன்சொல் அமுது கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு அணிக்கலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது நவரத்ன கற்கள் நம்பிக்கையும் அறிவியலும். நேரலியில் நேர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள்.

0: 30க்கு தன் நிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள் கேட்டுவிட்டு அதனை தொடர்ந்து 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியில் காரைக்கால் வானொலியோடு இணைவோம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
3: தூத்துக்குடி மாவட்ட

0: செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு

0: இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு கல்லூரியில படித்துட்டு இருக்கிற ஒரு மாணவர் என்ன பண்ணானா, ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட போயிட்டு, ஐயா என்னிடம் பணமே இல்ல, நான் ரொம்ப ஏழை அப்படின்னு புலம்பினானா. அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு 1 கோடி தரேன், உன்கிட்ட இருக்கிற 2 கையும் தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த மாணவர் இவர் சொன்னதை கேட்டு திகச்சு போனானா. பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தர முடியாத மிகப்பெரிய சொத்து உன்கிட்ட முன்பே இருக்குது, அதுதான் உன்னுடைய உடலும் நீ வாழும் இந்த நேரமும் பா, நீ மட்டும் அத சரியான வழியில பயன்படுத்தி உழைச்சு பாரு, நீயே பணக்காரன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமது நேரமும் ஆரோக்கியமும் விலை மதிப்பற்ற சொத்துக்கள், அதை வீணடிக்காமல் உழைப்பதே உண்மையான உயர்வு. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன? சூப்பரா இருக்கே உங்க பேரு. யார் உங்களுக்கு பேர் வச்சாங்களா, கேட்டீங்களா உங்க வீட்டுல?
6: கேட்ட மேடம். அம்மா
5: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
6: நான் 3ம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
6: பாரதியார் பாட்டு.
5: எங்க பாடுங்களே?
6: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி நீர் வானிணிந்து வீழ்கின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நெஞ்சை வாயில் கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆகவே பாரதியார்.
5: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே. பாரதியார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: கவிஞர், விடுதலை போராட்ட வீரர்.
5: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்ச பெரியால பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: டீச்சர்.
5: ஏன் டீச்சர் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க பாப்பா?
6: டீச்சர் ஆகத்தான் ஒரு நல்ல பசங்களை உருவாக்க முடியும், அதனால நான் டீச்சராக ஆசைப்படுறேன்.
5: சூப்பரா சொன்னீங்க. நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா.

0: போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நேர்களே, குட்டீஸ்களுக்கான பசுந்தளிர் இன்று நண்பகல் 12:50 மீண்டும் கேட்டு மகிழலாம். நேர்களே, காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் 7:00.
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: அட்ரஸ் சக்க, அட்ரஸ் சக்க.
4: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. அதிகாலை பூக்கும் நறுமணம் உள்ள அழகிய மலர்களை போல வெளியேற்றும் உங்கள் காலை பொழுது. காலை வணக்கத்தோட வரங்க அரியலூர் மாவட்டம் தேவமங்கலத்தை சேர்ந்த முருகன். முருகன் நெசவு தொழில் பண்றாங்க. மனைவி பிரியா பட்டுத்தறி பண்றாங்க. மூத்த மகள் ஸ்னேகா 12 இளைய மகள் சுகன்யா 10 படிக்கிறாங்க. மகள்கள் ரெண்டு பேரும் சூப்பரா படிப்பாங்களா? ரெண்டு பேருமே பப்ளிக் எழுத போறாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவுக்கும் சுகன்யாவுக்கும் ஸ்கூல் மட்டும் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வாழ்த்துக்களோட முருகன் கேட்ட அற்புதமான பாடலை ஒளிபரப்பிடலாமா?

0: பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறை பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
0: கைராசியான உங்கள்
1: இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்ட் பேலஸ்

0: பூண்டி
1: தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் நாளும் வெற்றிதான் சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூரை சேர்ந்த அம்சவள்ளி இளத்தரசி, கணவன் ராஜ் ரோட்மேனா இருக்காங்க, மூத்த மகள் ரஞ்சிதா, கணவர் சுரேஷ், பேத்தி கனிஷ்கா ஸ்ரீ, இளைய மகள் சிந்துஜா, கணவர் முருகதாஸ், பேத்தி சாய்தியானா, மகன் செல்வகுமன் எலக்ட்ரீஷியனா இருக்காங்க. அம்சவள்ளி இளத்தரசி மட்டும் இல்ல, சின்னதா வீட்டுல ஒரு இட்லி கடை வச்சிட்டு இருக்காங்க. அம்சவள்ளி ஏரியால எல்லாருக்குமே இவங்க கடையில இருந்தா இட்லி சப்ளை ஆகுமா? ஓகே நேர்ல, இன்னைக்கு கால சாப்பாடு அம்சவள்ளி வீட்டுலதான். ஓகே அம்சவள்ளி, சூடா நாலு இட்லி எடுத்து வைங்க, நீங்க கேட்ட பாடல் ஒளிபரப்பிட்டு உடனே வந்துடுறோம்.

0: கல்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ்
0: கைராசியான உங்கள்
1: வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்து நிம்மதி பிறந்து அது நிரந்தரமாகவும் இனிய காலை வணக்கத்தோட வரங்க ஒரு சுட்டியான குட்டி நேயர் சாய்கரணி. சாய்கரணி தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தை சேர்ந்தவங்க. அப்பா ஜெயக்குமார் வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. அம்மா தில்லையம்மாள் டெய்லரா இருக்காங்க. சாய்கரணியோட அண்ணன் ஜனார்தனன் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. சாய்கரணி 5ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. சாய்கரணிக்கு அவங்க ஸ்கூல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸ்கூலுக்கு சமத்து போனா கிளம்பிடுவாங்களாம். அருணியோட ஃப்ரெண்ட்ஸ் யாழினி, லட்சுமி, சசிகான் கியூட்டா சொல்றாங்க. அவங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா மிஸ்ஸையுமே ரொம்ப பிடிக்குமா. அருணி ஒரு துள்ளலான பாடல் தான் நிகழ்ச்சியில கூட கேட்டிருக்காங்க. இதோ ஹரணி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் அழகான குடும்பத்துக்காகவும்.

என்ன நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல் எல்லாமே சூப்பரா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசிக்கு கால் பண்ணி உங்களுக்கு பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடங்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடங்களோட பர்சன் காத்துக்கிட்டு இருக்க. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 38. சரி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை விட நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளிப்பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசகன் ராசகன் படைப்பு வெங்கடேசா மீடியா.

0: காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து அணைந்திருப்போம் நேயர்களே. தமிழின் செய்திகள் கேட்டுவிட்டு மீண்டும் காலை 7:25 தகவல் நேரத்துக்காக காரைக்கால் வானொலியோடு இணைவோம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயலதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டுவசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.

0: இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3rd இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன்

0: ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்ரி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரை தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
10: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேயர்களை கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
12: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
1: சைபால் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
13: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
14: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
13: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
14: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
15: வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசித்தா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம். அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை, லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா.

0: லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள், அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷா இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னென்னும் ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார், நாள் கணக்கில் அது பாட்டு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
4: உத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தாட்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தாட்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள், இனி கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன் நிகரற்ற தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
11: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
12: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
13: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
14: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
13: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
1: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய ஐந்தடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள் கட்டில் மெத்தை பீரோ கிரைண்டர் மிக்சி யவசிவற்பித்தலை பாத்திரங்கள்
0: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி வாசல் மாலை விளக்கு ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும் நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
2: தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தையொட்டி ஒரு அம்மாவின் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் சின்ன சின்ன தகவல்களை தினமும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இல்லையா. வாங்க இன்றைய தலைப்புக்குள்ள போகலாம். தாய்

0: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தையொட்டி ஒரு அம்மாவின் பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் சின்ன சின்ன தகவல்களை தினமும் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இல்லையா. வாங்க இன்றைய தலைப்புக்குள்ள போகலாம். தாய்ப்பால் கொடுப்பது ஒரு அம்மாவின் பொறுப்பா இல்ல ஒரு குடும்பத்தின் பொறுப்பா? கண்டிப்பா இது ஒரு குடும்பத்தின் பயணம் தாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அம்மாவும் புதியதாக பிறக்கிறார் அல்லவா. அந்த அம்மாவுக்கும் எல்லாமே புதிதுங்க. குழந்தையை எப்படி தூக்குவது, எப்போது பால் கொடுப்பது, சரியாக குடிக்கிறதா என்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு புதிய அனுபவம். இந்த நேரத்தில் அவருக்கு தேவைப்படுவது விமர்சனம் அல்லங்க, ஆதரவு. கனவு செய்யக்கூடிய உதவிகள் மிகவும் எளிமையானதா இருக்கலாம். உதாரணத்துக்கு, குழந்தைய பால் கொடுக்கறதுக்கு தூக்கி அம்மாவிடம் கொடுப்பது, டயப்பர் மாற்றி விடுவது, அம்மாவுக்கு தண்ணீர் தேவையா இல்லை ஏதாவது உணவு தேவையான்னு பார்த்து அவங்களுக்கு கொடுப்பது, இரவில் குழந்தைய சிறிது நேரம் கவனித்து கொள்வது, மிக முக்கியமாக நீ நல்லா பண்ணுறமா, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கூட ஒரு அம்மாவின் தன்னம்பிக்கையை பல மடங்காக அதிகரிக்கும். குடும்ப உறவினர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு அம்மா தாய்ப்பால் கொடுக்க கற்றுக்கொண்டு இருக்கும் நேரத்தில் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள்லாம் அப்போ எப்படி கொடுத்தோம் தெரியுமா, எத்தனை குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தாய்ப்பால் பயணமும் வித்தியாசமானது. அவர்களை குறை சொல்லாமல் அவர்களுடைய கவலைகளை பொறுமையாக கேளுங்கள். ஒரு அம்மா சோர்வாக இருக்கலாம், தூக்கமின்மையால் அழலாம், சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனமுடைந்து கூட போகலாம். இது பல புதிய அம்மாக்களுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான அனுபவம். அந்த நேரத்துல பால் பத்தல போல, குழந்தை எப்பவும் அழுதுகிட்டே இருக்கே, உன்கிட்ட பால் இல்லை போல் இருக்கே அப்படின்னு சொல்றி அவர்களின் நம்பிக்கையை உடைக்காமல் நாம சேர்ந்து இதை சரி பண்ணலாமா, தேவைப்பட்டா ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட்டையோ இல்ல டாக்டரையோ சந்திப்போம், நீ ஒன்னும் கவலைப்படாத என்று ஆதரவா பேசுங்க. நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு அம்மாவுக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு விலை உயர்ந்த பொருட்கள் அல்ல, புரிந்து கொள்ளும் ஒரு குடும்பம். அந்த குடும்ப ஆதரவு இருந்தால் தாய்ப்பால் பயணம் மட்டுமல்ல, தாய்மையின் பயணமும் அழகாக மாறும். இன்றைய டேக் ஹோம் மெசேஜ், ஒரு அம்மா தனியாக தாய்ப்பால் கொடுப்பார், ஆனால் ஒரு குடும்பம் சேர்ந்து ஒரு தாய்ப்பால் பயணத்தை வெற்றிகரமாக மாற்றும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு அப்பாவுடனும் ஒரு பாட்டியுடனும் ஒரு கர்ப்பிணி அம்மாவுடனும் பகிருங்க. ஏனென்றால் தாய்ப்பால் பற்றிய சரியான தகவல் அம்மாவுக்கு மட்டுமல்ல முழு குடும்பத்திற்கும் தேவை. நாளை நம்முடைய இந்த 7 நாள் தொடரின் கடைசி பதிவில் சந்திப்போம். நன்றி.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கிய தன் நிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்க.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
7: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
2: இசை பிரியர்களின் இதய துடிப்பு, இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: பாட்டு கொஞ்சம், தகவல் கொஞ்சம், ஆன்மீகம் கொஞ்சம், அறிவிப்பு கொஞ்சம் கலந்த கலவையாக உங்களை தேடி வருகிறது காலை காம்போ. ஆமாங்க, இது காரைக்கால் வானொலி வழங்கும் காலை காம்போ.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: August 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: நேர்களே, சில நேரங்களில் நாம் தேடாத ஒன்றையே கண்டுபிடித்து விடுகிறோம். அலெக்சாண்டர் ஃபிளமிங் அவர்களின் வரிகளோடு தொடங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 39,149 விவசாயிகள் 119,662 புல எண்களை அளித்துள்ளனர். மீதமுள்ள 150,118 புல எண்கள் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள ஒரு சில விவசாயிகள் தங்களது நிலங்களின் ஒரு பட்டா மட்டுமே பதிவு செய்து அடையாள எண் பெற்றுள்ளனர். உதாரணமாக ஒரு

0: விவசாயிக்கு மூன்று பட்டாக்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு பட்டாவில் உள்ள நிலத்தை மட்டுமே பதிவு செய்து பதிவு எண் பெற்றிருக்கலாம். அவ்வாறு உள்ள விவசாயிகள் தங்களது எஞ்சிய நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய வரும் விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள், ஆதார் எண், ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி ஆகியவற்றுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் பயிர்க்கடன், உரம் விநியோகம் ஆகியவை விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலங்களின் அடிப்படையில் வழங்கப்படும். மேற்படி திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெறும் விவசாயிகள் தடையின்றி திட்ட பயன்களை தொடர்ந்து பெற முடியும். அடுத்த தவணை தொகை இதில் இணைந்த விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். எனவே அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: காப்பாத்திட்டீங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
0: காலை காம்போவில் இனி சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருள்மிகு சிங்கார காளியம்மன் திருக்கோயில் மகோற்சவத்தில் இன்று காலை ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து ஸ்ரீ அம்பாள் புறப்பாடு. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் திமிதி விழாவில் இன்று அள்ளி அர்ஜுனன் கல்யாணம். நாகப்பட்டினம் மாவட்டம் அருள்மிகு மழை மாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று அம்மன் யானை வாகனத்தில் வீதியுலா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் இன்று இரவு சூரிய பிரபை வெண்ணெய் தாழி.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர்
6: பண்ணுங்க. மற்றும் திருவிழா
7: தங்க நகை இடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் அடைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் நீலக்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் எதிர்வரும் 17 அன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவிற்கு மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் வருகை புரிய உள்ளதால் திருவாரூர் மாவட்டத்தில் அன்று முழுவதும் பறக்கும் கேமரா பறந்திட அல்லது செயல்படுத்திட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறி பறக்கும் கேமரா பயன்படுத்த வேண்டாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கின்றார். நேர்களே, காலை காம்போ நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற போஸ்டரில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதோட 8:05 துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக ராஜி உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணிகிட்டே இருங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேர்களே,

0: காளைக்காம்போ கேட்டீர்கள். நேர்களை இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம், சொல்லின் செம்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரின் நேரம் காலை 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ.

0: ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடைபெற்ற செட்டியாளன் ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனா ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா தெரியாம எடுத்துக்கிறது, இல்லாட்டி தெரியாம சில வேலைகளை செய்யறது. இது நிறைய பெற்றோர்கள் வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஆனா அவன் ஒரு பெரிய தவறு பண்ணும்பொழுது அன்னைக்கு வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப தலைகுனிவு ஆயிடும். அப்ப குழந்தைங்களோட பழக்கத்தை ரொம்ப அழகா கண்காணிக்கணும். அவங்க ஸ்கூல் போறாங்க, ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது நம்ம அவனுடைய ஜாமெட்ரி பாக்ஸோ இல்லாட்டி அந்த பென்சில் பென் வச்சிருக்க பாக்ஸ்லயோ அவனுடைய பொருள் இருக்கா இல்ல மத்தவங்களுடைய பொருள் இருக்கா, அப்ப நீங்க இதை ரேண்டமா செக் பண்ணணும். ஏதை சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பழக்கங்களை சின்ன வயசுல வந்துருச்சு அப்படின்னா அந்த பழக்கத்தை அவன்கிட்ட இருந்து கைவிடவே முடியாது. பெரிய பிள்ளையாகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பழக்கமே அவனுக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு பேரை வாங்கி கொடுத்துரும். ஒரு அம்மா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ண போவாங்க. எப்ப போனாலும் அவங்க வீட்டுல இருக்க சின்ன பொண்ணு அவளை அழைச்சிட்டு போவாங்க. போனோன்னா அந்த சின்ன பொண்ணு பாக்குறா, அம்மா அம்மா எனக்கு இந்த நாய்க்குட்டி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த நாய்க்குட்டி பொம்மையை வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப சொல்றாங்க, அம்மா இல்ல வாங்கிக்கலாம், நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, கடைசியா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் அந்த கடையில நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டு வெள்ளை கிழமை நேரத்துல பாக்குறாங்க, அந்த குழந்தையோடைய சட்டை பையில பாத்தீங்கன்னா உப்புலா தெரியுது. இது என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கை வச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்றா, அந்த நாய்க்குட்டி பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டா. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த கோவத்தை காட்டாம நேரா போய் அந்த கவுண்டர்ல போய் அந்த ஓனர்கிட்ட வந்து, ஐயா தவறு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம இந்த மாதிரி பாப்பா எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னாரு, இல்லைங்கம்மா நீங்க ரெகுலரா இங்க வரீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி அது குவாலிட்டியா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவீங்க, உங்க மனசு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்க குழந்தையும் அதே மாதிரி தான் இருக்கும், சின்ன குழந்தை தான் அது தெரியாம எடுத்திருக்கு, நான் அது எடுக்கும்போது பார்த்தேன், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்ப வந்து அந்த அம்மா வந்து அந்த கடைக்கார்ட்ட வந்து, இல்லைங்க தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, இனிமேல் இந்த தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடைக்காரர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரு. இப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அம்மா இனிமேலுக்கு என் வாழ்க்கையில இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அம்மாட்ட வந்து சாரி கேட்கிறா. அம்மா சொல்றாங்க, உனக்கு நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன், ஆனா திருடக்கூடாது, ஒரு பொருளை தெரியாம மத்தவங்கள்ட்ட இருந்து எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு சின்ன பொருளுங்கிறதால அவங்க நம்மள பேசாம இருப்பாங்க, ஆனா அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா எங்க போனாலுமே சரி ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணம் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன பொருள்கள் வந்து நிறைய ஃபேன்சியா வந்துருச்சு. ஒரு எரேசர் எடுத்தா கூட எரேசர்ல வெரைட்டிஸ்னா அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து தான் எரேசர் விட மத்தவங்க வச்சிருக்க எரேசர் வந்து ஒரு அழகா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கணும்னு எண்ணம் வரும். இல்ல பேனா இருக்கு இல்ல பென்சில் இருக்கு அப்படின்னா அதை வந்து தெரியாம எடுத்துக்கணுங்கிற அந்த எண்ணம் சாதாரணமா வரக்கூடிய ஒரு எண்ணம் தான். ஆனா அந்த எண்ணம் வராம நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டி அந்த பொருள் எங்க கிடைக்கும்னு கேட்டுட்டு வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்கணும். அப்ப குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்காமலோ அது ஏக்கத்தோட இருக்கும் பொழுது அது தவறு பண்ணுது. அம்மா அப்பா அதுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். நார்மலா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்தாலோ வெளில போயிட்டு வந்தாலோ கையை நல்லா சோப் போட்டு கழுவணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய டிசீஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா கை கழுவாம இருக்கிறது தான் வருது. கையை சுத்தமா கழுவணும் அந்த பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து நிறைய டிசீஸ்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். அந்த நல்ல பழக்கங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்களாவும் இருப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடைபெற்ற செட்டியாளன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8:05. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.

0: நேயர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தொண்டி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: சிந்தனை துளி. பசுமையான பூமி வேண்டுமா? கையில் துணிப்பையை ஏந்துங்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நம்ம ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். உங்களுடைய பதில்களை வந்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டே இருங்க, நம்ம நேரம் வரும்பொழுது படிக்கலாம். நேர்கள் வந்து துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கணும் அப்படின்னா 43168 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311231 அல்லது 2999408029958 என்ற தொலைபேசி எண்கள் அழைத்து வரலாம் நிகழ்ச்சிக்கு. தொண்டி வரும் பாட்டு.

0: இந்த பாட்டை பாடினது என்எஸ் கே ரம்யா. நல்லாவே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பேட்டி தான் இவங்க. இந்த பாட்டை பாடியிருக்காங்க ஷான் ரோல்டன். இவங்க யாரு? எழுத்தாளர் சாண்டிலின் அவர்களுடைய பேருந்தான். இப்படி பாட்டை வந்து விதவிதமா கேட்டு ரசிக்கிற ஆளா நீங்க? தோழி வரும் பாட்டு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். சரிங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நேயர் சந்திச்சு அவங்க விருப்ப பாடல் என்னன்னு கேட்டு கொடுத்துடலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுங்க. சிறுபுலியூர்ல இருந்து மோகன் பேசுறீங்களா? ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும், நம்ம விளம்பரத்தை கேட்டுட்டு பாடலை கேட்கலாம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் தொல்லி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
10: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.

0: இன் சொல் அமுது நிகழ்ச்சி நாளை காலை 6:40 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியினை

0: வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி சிச்சியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நினைவிருக்கட்டும் நேர்களே, நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். துணை வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கேட்க வரும் நேயரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
6: கும்பகோணம் மட்டம் சித்திராஜபுரம் கிருஷ்ணசாமி.
1: கிருஷ்ணசாமி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு மெய்யழகன் படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.
1: நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: இன்னிசையில் தென்மழை தரும் காரைக்கால் பண்பலை 100.3 அப்படித்தாங்க. இப்பயும் பாடல் மழை வந்து துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த பாடலை கேட்க வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
6: ஜோதி அண்ணப்பன்பேட்டையில இருந்து.
5: ஜோதிமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களை போலவே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: எனக்கு மகாராஜா படத்துல இருந்து தாயே தாயே மகளே வந்தாய்.
5: சரி, அந்த பாடல் வந்து கேட்டிருக்கீங்க மகாராஜா படத்துல இருந்து. உங்களுக்கான விருப்ப பாடல் வரும், கேட்கலாம்.
6: நன்றி மேடம்.
5: நன்றி.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையோடு இணைந்து நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். தனுஷ்க் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனுஷ்க் ஜுவல்லரி.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிஎஸ்ஆர்
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: வம்சா ஆடி அகரடி சேல் August 7-10 வரை 4 மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: துணை பெரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நான் ஒரு கேள்வி கொடுத்து ஒரு போஸ்டரையும் கொடுத்துருந்தேன். இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிருள்ள வேற்பாலம் எங்கே உள்ளது அப்படிங்கிறது தாங்க அந்த கேள்வி. இந்த கேள்விக்காக யாரெல்லாம் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் கொடுத்துருக்காங்க, நாகூர் பிரசன்னா கொடுத்துருக்காங்க, தலை ஞாயிறு கம்பர், கபிலன் பாரி, சிவபுரி கீர்த்தி ராஜன், புதுத்துறை செல்வகுமார், பேரளம் மகா, பேரளம் செந்தில் கண்ணன், நாகூர் அலோன்ஸ் ராஜ், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, ஆயக்காரன்புள்ளம் பழனிவேல், செங்குந்தபுரம் நடராஜன், பொறவச்சேரி பிரியா கண்ணன், கோட்டுச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம், நாகூர் முகமது ஜலீல், அமுதாசேகர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத வடுகநாதன், இவங்கெல்லாம் வந்து இந்த கேள்விக்கான விடைகளை கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் எந்த நேயரின் விருப்பம் கேட்கலாமே? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
6: நான் செம்போடையிலிருந்து எஸ்கே பாஸ்கரன் பேசுகிறேன்.
5: செம்போடையிலிருந்து பாஸ்கரன் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: திருநாள் படத்திலிருந்து பழைய சோறு பச்சை மிளகா, இந்த சாங் வந்து ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்ளுங்க.
5: காலையில எல்லாம் சுட சுட இட்லி கேட்பாங்க, தோசை கேட்பாங்க, பூரி பொங்கல் கேட்பாங்க, நீங்க என்னன்னா பழைய சோறு கேட்டிருக்கீங்களே.
6: காலையிலே பழைய சோறு தான் மேடம் பெஸ்ட்.
5: பெஸ்ட் நீச்ச தண்ணி இல்லையா? அந்த தண்ணி மட்டும் குடிக்கிறது அப்படின்றது வந்து உடலுக்கு வந்து அவ்வளவு நல்லது. சரிங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல்.
6: ஓகே,
5: நன்றி.

0: தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: துணிவரும் பாட்டு நிகழ்ச்சியில நேர்கள் அசத்தலா பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் யாருடைய விருப்பம் சொல்றதுக்கு வராங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
7: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம், சேத்தாவுடி வடக்கு, செல்வ பாரதி.
6: சொல்லுங்க செல்வ பாரதி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
7: கூலி படத்துல இருந்து பவர் கவுங்கிற பாடல் மேடம்.
6: சரிங்க, கூலி படத்துல இருந்து பாடல் வந்து கேட்டிருக்கீங்க, உங்களுக்கான பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
7: நன்றி, வணக்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: வம்சா ஆடியாத ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
1: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: அரங்க மதுர பாடல்களை தந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தனேஷ் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸின் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காரைக்கால் பன்மலை 100.3 இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். நினைவிருக்கட்டும் நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு. காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. துணைவரும் பாட்டு நிகழ்ச்சியில் தனது விருப்ப பாடலை கேட்க வரும் நேயரை வரவேற்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம்.
1: மேலக்கத்தாக்குடி வடிவேலன்.
0: வடிவேலன் ஐயா சொல்லுங்க ஐயா.
1: மாஸ்டர்
0: படத்திலிருந்து வாத்திரைடு பாட்டு தான் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லைங்களா?
1: ஆமா.
0: சரிங்க, பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உன்னை உரைக்கும் கட்டாயம்
1: அன்னைக்கு இருக்கும் நாடைகள் கண்ணா இருக்கும் இதுவரை சும்மா அடிபடி உரிமை.

0: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: அதிக சேமிப்பு, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் தனுஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு நீங்க குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாட்டு நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க ஒரு நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க, யார் அந்த நேயர்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து சித்ரா உற்சாகமான காலை வணக்கத்தோட வந்திருக்கீங்க. சொல்லுங்க என்ன பாடல்மா?
4: படம் மயல், பாடல் என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச, அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரும். இந்த ஃபேஸ்புக்ல போய் நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த பாடலை வந்து கேட்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நாம் வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம். அந்த போஸ்டரில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிருள்ள வேர் பாலம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான விடை மேகாலயா அப்படிங்கிறது தாங்க சரியான விடை. அதாவது ஒரு ஆற்றுக்கு வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஊர், அந்த பக்கத்தில் ஒரு ஊர், காசி ஜெயந்தியா அப்படின்ற அந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆறு, இதிலிருந்து இந்த சைடு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரப்பர் மரங்களுடைய வேர்களை வந்து மூங்கில் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குழல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை செதுக்கிட்டோம்னா அதன் வழியாக வந்து அந்த வேர்களை வந்து ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்படி கொண்டு போனதன் விளைவு அந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து அப்படியே ஒரு பாலமாகவே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பல ஆண்டுகள் வந்து பிடிச்சிருக்கு. இந்த உழைப்பு இல்லைங்களா, இந்த கடினமான ஒரு உழைப்பு, தொடர் உழைப்பு அப்படின்னு சொல்லலாம், அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் இந்த யுனெஸ்கோவுடைய இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்தியாவில் அந்த வேருள்ள உயிருள்ள வேர் பாலம் அப்படிங்கிறது மேகாலயாவில் இருக்குது அப்படிங்கிற விடையை வந்து நிறைய நேயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இன்னும் யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ், டிஆர் பட்டினம், ரமேஷ், பூவம், குபேர், திருப்பூண்டி, சுந்தரி, பாஸ்கரன், அமிர்தராயன் கோட்டை, பாரிவள்ளல், பெருஞ்சேரி, ஜார்ஜ், காட்டுமன்னார் கோயில், மடப்புறம், தோப்பு திரு வேல்முருகன், பூவம், நிலா, ஸ்ரீ, மேகாலயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரைக்காடு வித்யா, வீரமணி, பூந்தோட்டத்திலிருந்து ஆட்டோ கார்த்திகேயன், பாபு முள்ளக்காட்லேருந்து அவங்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தீனா, ரமேஷ், வலங்கைமான் ஆட்டோ, துரை, மணக்குடியிலேருந்து சத்யா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நாகப்பட்டினம் ரஜினி.

கண்ணன். அன்புராணி சென்னையிலிருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யார் கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறை ராஜா தெருலேருந்து குரு. இவங்களும் வந்து நிறைய கமெண்ட்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ்களை கொடுத்த நேயர்களுக்கும் அதுக்கு லைக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நேயர்களுக்கும் வந்து நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நேயர் கேட்ட பாடல்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டது தனுஷ்க் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனுஷ்க் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன்.

0: வசதி கடை திருவாரூர்.
1: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
3: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
2: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
3: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
4: என்னமா அங்க சத்தம்?
3: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
5: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-239-923.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை 24 மணி.
8: நேயர்களே, நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்ற விடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
8: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
10: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
10: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
0: நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள்.
12: பெரும்பாலான இடங்களில் பார்த்தோன்னா டாக்டர், இப்போ ஒரு அம்மாவுக்கு சிசேரியன் முறையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த அம்மா ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைமில் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து பால் இப்போது அவங்க அம்மாவால் கொடுக்க முடியாது, ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு பசும்பாலோ இல்லைனா பவுடர் பாலோ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதுவே படிப்படியாக அம்மா எங்கேயாவது வெளியில் போகிறாங்க இல்லை அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ற கண்டிஷனில் தாய்ப்பாலை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிசேரியன் பண்ண அம்மா ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எப்போ அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர்?
13: இது நான் ரெண்டு விதமாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 24 hours முதல்ல ரெக்கவரி ரூமில் முதல்ல ஒரு அரை மணி நேரம் வைப்பாங்க. அவங்களுக்கு பிபி, வைட்டல் சயின்ஸ்லாம் ஸ்டேபிள் ஆன பிறகு கொண்டு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் போடுவாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்ட்லேயும் அட்டெண்டர்ஸ் எல்லாம் ஜென்ரலி உள்ள விட மாட்டாங்க 24 மணி நேரத்துக்கு. 24 மணி நேரம் கழித்து தான் அம்மாவை கொண்டு வந்து ஜென்ரல் வார்ட்லேயோ ஸ்பெஷல் வார்ட்லேயோ போடுவாங்க. இதுதான் ரொட்டீன். இப்போ நம்ம வந்து நம்ம ரெக்கவரி ரூம்லேயே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போய் பேபியை கொண்டு போய் எடுத்து டைரக்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அண்டர் அசிஸ்டன்ஸ் அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க வைக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அழுகும் போதோ திருப்பி திருப்பி கொண்டு போய் அதை ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி சக் பண்ணுறது அப்படிங்கிறத குழந்தை நல்லா பழகிக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டில் இருக்கிற ஹவுஸ் சர்ஜன்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்க. அவங்க தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 24 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வார்டுக்கு வருவாங்க. அங்கேயும் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து சப்போர்ட் சிஸ்டம் பெட்டராக தான் இருக்கும். லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் இருப்பாங்க, லாக்டேஷன் ஸ்டாஃப் நர்சஸ் இருப்பாங்க, அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிப்பீட்டடாக நீ இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பண்ண, என்னால் முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள அதை தயார் பண்ணிட்டு தான் வெளியில் அனுப்புகிறோம். ரெண்டாவது வந்து தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து வி கால் இட் டாப் அப் ட்ராப். என்னாகும்னா தாய்ப்பால் இல்லை, நான் ஒரு வேளை மட்டும் எப்போ தாய்ப்பால் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அந்த ஒரு வேளை மட்டும் மாவுப்பாலோ கவுஸ் மில்க்கோ கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது இது நிறைய காமனாக இருக்குது ப்ராக்டிஸ். இது வந்து புதக்குழியில் காலை விடுற மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இருக்குது தாய்ப்பால், நமக்கு மனசு வந்து தாய்ப்பால் இல்லையோன்னு ஒரு கவலை.

0: அதனால ஒருவேளை நான் குழந்தையை பிரஸ்ட்ல சக் பண்ண விடாம தாய்ப்பாலுக்கு பதிலாக மற்ற பால் கொடுக்குறேன், அப்ப என்ன ஆகும், அந்த டைம்ல சக்கிங் குறைஞ்சு போயிடும். பெஸ்ட் கேலக்டோகாக், அதாவது நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசின் என்ன தெரியுமா, குழந்தைய சக் பண்ண விடுறதுதான். ஸோ அந்த சக்கிங் ஒரு முறை குறைஞ்சி போச்சுன்னா அந்த சக்கிங்கோட எஃபெக்ட்னால ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் குறைஞ்சி போயிடும். அதனால நாளாக நாளாக பிரஸ்ட் மில்க் குறைஞ்சி போயிடும். நல்ல பால் இருக்கிற டைம்ல இல்லைன்னு நம்மளா தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப் அப் மில்க்கு போய் நம்மளே புதக்குழியில காலை விட்டு பாலை குறைச்சிக்கிறோம். இதுதான் உண்மை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ஒரு ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன் நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அம்மையர்களை அமைதியான சூழலை உருவாக்க நீங்கள் கடைபிடிக்கும் ஒரு விடயம் என்ன? இதுதான் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கான தலைப்பு. அந்த போஸ்டர் நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துட்டோம். நீங்கள் போய் அதுக்கான கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. விளம்பரத்துக்கு பிறகு யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கீங்க, அமைதியாக இருக்கிறதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை வேறு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து படிக்கிறதுக்கு நானும் ராஜியும் தயாராக இருக்கோம். விளம்பரம் கேட்போம். இப்போ
3: வரணரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
9: இச்சலுகை ஆகஸ்ட் 1-7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: அமைதியான சூழலை உருவாக்க நீங்கள் கடைபிடிக்கும் ஒரு விடயம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்துருக்கீங்க ராஜ் இல்லையா? நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். முன்னாடி சொன்ன மாதிரி அமைதியான சூழலை உருவாக்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு நேயர்கள் சொல்கிறாங்க
5: அப்படின்னு அதனால அந்த
6: அந்த ஹிரோஷிமா டே இல்லைங்களா, அந்த சூழலை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கான அந்த அமைதியை வந்து உலக அளவில் வந்து ஏற்படுத்தணும். வீடு அப்படிங்கிற நம்ம சுற்றம் இல்லைங்களா, வீடு அக்கம் பக்கத்தில் எல்லாம் நம்ம அந்த அமைதியை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது அப்படியே உலகம் முழுவதுமே வரும். ஏன்னா ஒவ்வொரு வீடும் இருக்கிறது தான் அந்த உலகம் அப்படிங்கிறதேவும். ஸோ அந்த நம்ம அமைதி அதை எப்படி கொண்டு வரலாம்?
4: உலக அமைதிக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது, மன்னிக்கவும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளில் வந்து என்னென்னலாம் ஒரு பண்ணலாம் அமைதியாக இருக்க? பொதுவாக நம்ம ஒரு ஊர் அமைதியாக இருந்தால் அந்த ஏரியா அமைதியாக இருக்கும், அப்புறம் நாடு அமைதியாக இருக்கும் இல்லையா? அது அந்த வந்து என்ன விடயம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு நேர்கள்ட்ட கேட்டிருக்கோம்.
6: சரி,
4: சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆரம்பிக்கலாமா? நம்ம
6: ஆரம்பிக்கலாமே. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லிருக்காங்க, நான் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துவேன். அடுத்தவர் சொல்லக்கூடியத கவனத்துடன் கேட்பேன், தேவையற்ற சத்தங்களை தவிர்ப்பேன் மற்றும் நேர்மறையான எண்ணங்களை வந்து பேணுவேன். இவையெல்லாம் கண்டிப்பா நான் கடைபிடிப்பேன். கோபம் மற்றும் குழப்பமா ஏற்படும் போது உடனடியா பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க, காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகளை எஃப்எம் ரேடியோவில் மைல்டாக, அதாவது மினிமம் சவுண்டில் வச்சு கேட்பேன், அது இடமே நிசப்தமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பாட்டை நல்லா அடிப்பாட்டே கொடுப்போம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம்.
6: சரி, காட்டுமன்னார் கோயில் டீம் அடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன் சொல்லியிருக்கிறது, அமைதியான சூழலை உருவாக்க நான் கடைபிடிப்பது எதிரே இருப்பவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன், அவரே நம்மிடம் பதில் கேட்கும்போது நாம் பேச வேண்டும், இது நமக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்தது திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ராகுல் அமிர்தராஜா சொல்லியிருக்காங்க, தேவையில்லாத வாதங்களில் ஈடுபடாமல் சில விஷயங்களை புன்னகையுடன் கடந்து செல்வதுதான் நான் கடைபிடிக்கும் ஒரு பழக்கம். அதுவே அமைதியான சூழலை உருவாக்க உதவும். இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் இல்லையா?
6: ஆமா. அடுத்தது கீப் சைலன்ஸ், டோன்ட் ஆர்கியுமெண்ட் அப்படின்னு போட்டு ஃப்ரம் அம்பு அன்புராணி சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
4: அன்பு சொல்றாங்க, எதுக்குங்க வம்பு
6: அப்படின்னு
4: சொல்றாங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, அமைதியான சூழ்நிலையை கடைபிடிப்பது என்றால் நான் எப்போதும் காரைக்கால் பண்பலையின் கேட்பதுதான் எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கிறீங்க ஐசு.
6: ஆமா, நம்ம ஒருவேளை யோசிக்கிறேன் வெறும் மெலோடி பாட்டா கொடுக்கறோமோ அப்படின்னு சொல்லி அமைதியான சூழலை
4: தகவல்களை கொடுக்குறோம் இல்லையா?
6: அமைதியான சூழலை உருவாக்க நான் பெரும்பாலும் இறைவை வழிபாட்டுல வந்து ஈடுபடுவேன். முக்கியமா அமைதியற்ற இடங்கள்ல இருந்து நகர்ந்து போயிடுவேன் அப்படின்னு குணசேகரன் செமினார் கோயில இருந்து சொல்லிருக்காங்க.
4: நகை பாபு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஆனா பாருங்க, அதுக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை வேணும். அது மத்தவங்களோட கையில இருக்கு இல்லையா, பக்கத்துல உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்க கையில இருக்கு, அமைதியான சூழலும் நமக்கு தூக்கமும் வேணும் அப்படின்னு. அடுத்தது வந்து கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழலை உருவாக்க பேசுவதை குறைத்தால் போதுங்க அப்படின்னு. நம்ம என்ன நம்ம இப்ப என்ன பண்ணலாம்?
6: அடுத்தது வந்து இருங்க, நான் ஒரு கமெண்ட்ஸ் படிச்சுக்கிறேன், அப்புறமா நீங்க பாட்டை கொடுப்பீங்களா? அதிகமா கேட்பது
4: பேசுவதை குறைத்தால் போதும் சொல்லியிருக்காரு, நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா
6: அப்படின்னு நம்ம பேசாம இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லையே. நமக்கு வந்து வேலையே வந்து அதுதான், ஏன் அதிகமா பேசுறோம், எப்படி பேசலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம பேச்சு மூலியமா அதிகமாக கேட்பது குறைவாக பேசுவது. சுரேஷ்

0: ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க.
1: சூப்பர். அடுத்தது ஜோதி அன்னபன் பேட்டையிலேருந்து, நான் அமைதியாக இருப்பது, பிரச்சனை ஏதாவது வரும்போது ஒருவர் அமைதியாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லது தான், அது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறோம்.
0: அதுக்கு பதில், நீங்கள் கேட்டதுக்கு பதில், புத்தகம் படிப்பது, கோவிலில் போய் தனியாக உட்காந்து இறை வழிபாடு செய்வது அப்படின்னு சோமசுந்தரம் எங்கிருந்து இந்த செய்தியை கொடுத்துருக்காங்கன்னா சிவபுரியிலிருந்து கொடுத்துருக்காங்க.
1: தேவையற்ற அரைச்சலை தவிர்த்து மென்மையான இசை அல்லது கனிவான பேச்சு இவற்றின் மூலம் அமைதியான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். கனிவா பேசணுமா? கனிவா பேசுங்க.
0: சரி,
1: குதாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க,
0: மல்லியம் ரவி எந்த விஷயத்தை சகித்து கொண்டு அது அப்படித்தான் அப்படின்னு இருந்து விடுவேன். போதுமா இந்த இனிமை?
1: போதும். நல்லவர் சேகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எது சொன்னாலும் ஆமாசாமி போடணும் அல்லது இடத்தை விட்டு நகர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அது கொஞ்சம் யோசிக்கலாம் தான். அடுத்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொன்னாலும், அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, அந்த செய்தியை நன்னிலம் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காங்க. அனைவரிடமும் மரியாதையுடன் நடப்பது, பேச வேண்டிய இடத்துல மட்டுமே பேசுவது, கோபத்தை விட பொறுமையை தேர்ந்தெடுப்பது, அப்புறம் ஒவ்வொரு நாளும் நேர்மறை இனத்துடன் வாழ முயற்சிப்பது, வாழுவோன்னு கூட சொல்லல, வாழ அட்லீஸ்ட் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கலாவதி ராஜமோகன் இரவஞ்சேரியிலிருந்தோ, இயற்கை மடியில் அமர்ந்தால் அமைதி கிடைக்கும், எனக்கு மனசு சரியில்லை என்றால் உடனே மாடிக்கு சென்று மல்லிகை ரோஜா முல்லை காய்கறிகள் வைத்திருக்கிறோம், அவர்களிடம் சென்று பேசுவேன், அவர்களை பார்த்து மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, அந்த தோட்டம், சின்ன காய்கறி தோட்டம் வளர்க்கறதுமே கூட கண்டிப்பா நமக்கான ஒரு மன அமைதியை வந்து கொடுக்கும். கான்சென்ட்ரேஷன் டீவியேஷன் தான் இல்லைங்களா, இருக்கிற பிரச்சனைகள்றது நம்ம வேற ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும் மனசுக்கு, அதையே நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்காம அதை தான் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்ல வீசும் தென்றல் காற்று வேதனையாவும் நீக்கும் மாற்று, அந்த தென்றல் காற்று தான் ஒரு மாற்று அப்படின்னு எதுகை இமோனையோட எழுதியிருக்காங்க பாருங்களேன். புல்லின் நுனியில் பனித்துளி தூக்கம், பூமி எங்கும் அமைதி கோலம், கவலைகளை கடலில் வீசு, கவிதையாய் நெஞ்சில் அன்பை வீசு. அவங்க கவிதை, ஆமா, சலனமற்ற நீரின் ஓட்டம் சாந்தம் தந்திடும் இயற்கை கூட்டம், இறைச்சைகள் யாவும் ஓய்ந்து போக இதயத்தில் மென்மை வந்து சேரும் சேரும் காலம் அப்படிதான் எடுத்துக்கலாம். இங்கே கனிந்து நிற்கும் கனிவான சூழல் அமைதியை தரும் அப்படின்னு, அந்த அமைதி இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு விவரணை வந்து செஞ்சிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வழ, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து அமைதியான சூழலை உருவாக்க நீங்கள் கடைபிடிக்கும் விடயம் அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா?
6: ஆமா, செங்குந்தபுரம் நடராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழல் உருவாக எதிரில் இருப்பவர் பேச்சையை கேட்டு தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிற வாதங்களை வந்து வைப்பேன். தேவையில்லை என்றால் அமைதியாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். தேவை அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பிறகு யோசித்து நல்ல முடிவு எடுப்பேன். அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அந்த இடத்துல.
0: பேசி பேசி குழப்புவது ஒரு கைகுந்த கலை இல்லையா? நம்ம ரமேஷ் சொல்லியிருக்காங்க, குற்றம் பார்ப்பின் சுற்றமில்லை என்பதற்கு ஏற்ப அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வேலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்மை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் கவனிக்க தேவையில்லை. மற்றவர்களை பற்றி யோசிக்காமல், அவர்களை பின்தொடராமல் நம்முடைய வேலையை மட்டுமே சரியாக செய்து கொண்டே இருந்தோமானால் நம்முடைய மனதுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான அமைதியான சூழலை உருவாக்கலாம்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க டிஆர்பட்டினம் ரமேஷ்.
6: பூம்புகார் மேலையூர்ல இருந்து கோவை செம்பியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியான சூழ்நிலை உருவாக்க நான் கடைபிடிப்பது பூஜை அறையில் இறை வழிபாடு, அப்போ ஓய்வு நேரத்துல ஹெட்போன்ல வந்து இசை கேட்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஓசூர்ல இருந்து கோகுமார், நான் அமைதியாக மாறிவிடுவேன், மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நாம் அமைதியாக இருந்து விட்டாலே எதுவும் அமைதியாகிவிடும்னு இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது சொல்லியிருக்காங்க.
0: அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, தேவையில்லாத வாதங்களில் பேசாமல் காரைக்கால் பண்பலையை சவுண்டை அதிகமாக வைத்து விட்டு வெளியில் வந்து விடுவேன்
6: அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து
0: கணவர்கிட்ட சண்டை போடும்போது இப்படி பண்ணுவாங்களோ, நம்மள இடையில இழுக்கிறாங்க
6: கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா நீங்க. அன்பான அறிவை பழகளிவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னை யார் கோபப்படுத்தி பார்த்தாலும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். மௌனம், அமைதி, இதைத்தான் நான் கடைபிடிக்கிறேன். அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க,
0: கோவிலுக்கு சென்று தினம் தியானம் பண்ணுவேன், மனம் அமைதியாகிவிடும் அப்படின்னு பாப்பா கோவில் ரவி சொல்லியிருக்காங்க.
6: திருமாலப்புத்தூர் கடக்கும் மயங்கரன் தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியான சூழ்நிலையில் மௌனம் அப்படிங்கிறதும் சகிப்பு தன்மையுடன் கடந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மௌனமாக இருப்பது அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலவோடு துறை சிறப்பு விஜயராகவன்.
6: இறை வழிபாட்டில் ஈடுபடுவது தான் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த சூழலிலும் அமைதியும் பொறுமையும் இரு கண்ணாக கருதினால் காலம் எப்பவுமே நம்ம கையில, எல்லாமே நம்ம பையில அப்படின்னு அலங்கை சொல்லிட்டாங்க.
0: அடுத்தது குவைத்தில இருந்து திட்டச்சேரி நிஷான் ஹாலிம் சொல்லியிருக்கிறாங்க, பேச்சை குறை அப்படின்னு ஒரு படத்துல ஏதோ வரும், பேச்சை குறைத்து மௌனமாக இருக்கும் பொழுது பதற்றமும் கோபமும் தணிந்து மனதிலும் நம்மை சுற்றியுள்ள சூழலிலும் உடனடியாக அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: அமைதியான சூழலில் இருப்பது எனக்கு மிகவும் குறைவு தான். அமைதியா இருந்தால் சுறுசுறுப்பு இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. டைம் கிடைக்கும் போது அமைதியை நாடினால் தென்னை மர நிலையில உட்காந்து காத்து வாங்கியபடி அளவான சத்தத்தோட காரைப்பன் விலையின் பாடல் கேட்பதுன்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க.

0: வரண்டாரிஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு விலை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
8: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் கெட்டிருவா நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய

0: புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி

0: நேயர்கள் கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும். ஆகஸ்ட் 6 தேதி இன்று. வரலாற்று பெற்றகத்தில் நடந்த சில நிகழ்வுகள்.
5: 1800s மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய கண்டுபிடிப்பான பென்சிலினை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவரின் பிறந்த நாள் என்று. ஸ்காட்லாந்து நாட்டில் 1881 ஆண்டு இதே நாளில் பிறந்தவர். 1928 ஆண்டு ஆய்வகத்தில் பென்சிலியம் என்ற ஒரு பூஞ்சை பாக்டீரியாக்களை அழிப்பதை தற்செயலாக கவனித்த இவர் அது பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி செய்து பென்சிலினை கண்டுபிடித்தார். இவரது பங்களிப்பிற்காக 1945 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. அறிவியலாளரும் கண்டுபிடிப்பாளருமான அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவரின் பிறந்த நாள் இன்று.
0: தாமஸ் ஆல்வா எடிசன் மீமியோகிராஃப் என்ற பதிவு செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்து காப்புரிமை பெற்ற நாள் இன்று, ஆண்டு 1876. ரைட் சகோதரர்களின் முதல் வான் பயணம் 1908 ஆண்டு இதே நாளில் நடைபெற்றது. வில்பர்ட் ரைட் தனது முதலாவது வான் பயணத்தை பிரான்சில் மேற்கொண்டு உலகத்திற்கு தன் விமான தொழில்நுட்பத்தை நிரூபித்தார்.
5: 1945 ஆண்டு இதே நாளில் ஜப்பான் நாட்டின் ஹிரோசிமா மீது உலகின் முதல் அணுகுண்டு வீசப்பட்டது. உடனடியாகவும் கதிர்வீச்சின் பாதிப்பாலும் பலர் உயிரிழந்தனர். இந்த நாளை நினைவு கூறும் வகையிலும் போர் இல்லாத உலகம், அமைதி, மனித நேயம், அணு ஆயுத ஒழிப்பு ஆகியவற்றின் அவசியத்தை எடுத்து கூறும் நாளாக இன்று ஹிரோசிமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
0: 1942 இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் கூட்டிய மாநாட்டில் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆரம்பிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளும் இன்றுதான். 1967 தென் கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் என்ற அமைப்பு இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளை இணைந்து உருவாக்கப்பட்ட நாளும் இன்றுதான். எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. சூல் என்ற புதினத்திற்காக 2019 ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். தமிழ்நாட்டில் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள உருளைக்குடியில் பிறந்த இவர் கி ராஜநாராயணன் அவர்களின் எழுத்தில் விருப்பம் கொண்டு எழுத்தாளர் ஆனார். இன்று சோ தர்மன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1946 கர்நாடக இசைக்கலைஞர் உமையாள்புரம் சுவாமிநாத ஐயர் அவர்களின் நினைவு நாள் இன்று. தியாகராஜரின் இசையின் பரம்பரையில் வந்தவராவர் இவர். இன்று பன்னாட்டு பூனை நாள். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பிபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.

0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
0: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நம்ம ஒரு போஸ்டர் கொடுத்திருந்தோம் காரைக்கால் பன்மலையின் முகநூல் பக்கத்துல. அந்த போஸ்டருக்காக வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களை வந்து தொடர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். நிடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வார்த்தைகளை குறைப்பது, பாடல்களை கேட்பது அப்படின்னு முடியாது. அவங்களும் வந்து ரொம்ப வார்த்தைகளை குறைச்சி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
3: காரைக்கால் நிறைவே நச்சு பிள்ளைய படிச்சிட்டிங்களா இல்லை? ஆ, படிச்சாச்சா. நாழிக்கல்பட்டு எழில் முத்துசுவாமி சொல்லியிருக்காங்க, தேவை என்றால் மட்டும் மற்றவர்களிடம் பேசுவதும், நல்ல புத்தகம் கொஞ்ச நேரம் படிப்பதில் நல்ல புத்தகம் கொஞ்ச நேரம் படிப்பதிலும் கவனம் செலுத்தி அமைதியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: காரைக்கால் நளினி சொல்றாங்க, நான் தனிமையை விரும்புவேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தனிமையிலிருந்து முடிவு செய்வேன், அதுக்கு அப்புறம் பேசுவேன், பொறுத்தார்
3: அப்புறம் பேசுவோம் பாருங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லியிருக்காங்க.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா என்று சொல்லுவாங்க. பொறுத்தார் வந்து பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டத்துடன் எடுக்கிற முடிவு சரியா இருக்காது, அமைதியான சூழலை உருவாக்கி அர்த்தமுடன் செயல்படுவோம்.
3: கேக்கரை குமார் சொல்லியிருக்காங்க, நமது வீட்டில் காலை எழுந்தவுடன் அவரவர் செய்யும் வேலை மட்டும் செய்தால், குறிப்பாக நாம் வீட்டில் குறை சொல்லாமல் இருந்தால் போதும், அமைதியான சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: பயத்தவரன் காடு மருத வடகநாதன் என்ன சொல்றாங்கன்னா, உற்சாகமான இனிய காலை வணக்கத்தை சொல்லிட்டு, ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா இரு தரப்பினரிடமும் அன்பாகவும் அமைதியாகவும் பேசணும், இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு உணர்ற விதத்துல சாதுரியமாக பேசி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க, அமைதியை விரும்பினால் தனியாக போய் ஒரு இடத்துல அமர்ந்து விடுவேன், யாரிடமும் பேசாமல் மொபைல் பார்க்க மாட்டேன், ஒரு மணி நேரம் கழித்து தான் அந்த இடத்தை விட்டு நகர்வேன், இதுவும் ஒரு தியானம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சொல்லிட்டாங்களா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது, பேச வேண்டியதை பேசுவது, ஒரு வேலை முடிந்த பிறகு அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பது, அடுத்த வேலையை ஆரம்பிப்பதுன்னு அப்படி வரிசையா சொல்லியிருக்காரு. நாகூர்ல இருந்து முகமது ஜலீல்.
3: மயிலாடுதுறை ஜே ஜே நகர் ஆனந்த், பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசினால் போதும், தேவையில்லாம பேசினா மற்றவர்கள் மனது புண்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: கோமல் சரவணன் வந்து, அமைதியான சூழலை உண்டாக்குவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க,
3: அது எப்படி உண்டாக்குவீங்க அது கேக்குறோம்.
2: ஆமா, அதைத்தான் அவங்க சொல்ல விட்டுட்டாங்க.
3: பாடலை ரசித்துக் கொண்டே எனது வேலையை செய்து விடுவேன். தனிக்கொட்டகம் ரவிக்குமரன்.
2: அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, அமைதியாக கடந்து செல்வது அப்படின்னு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க.
3: நன்னிலம் நாகை முருகன், நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருந்தாலே அமைதியான சூழல் தான், நாம வாயை திறக்கிறதே இல்லைங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அமைதியான சூழ்நிலையை உருவாக்க மனசுக்கு பிடித்தவர்களுடன் பேசுவது, காரை பண்பலையை கேட்பது ரொம்ப பிடிக்கும்னு ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்தது ரவி, நெட்டுப்பாளையம், நன்றாக அமைதியான சூழ்நிலை உருவாக்குகிறேன், உன்னிலிருந்து 10 உன்னில் விட்டுருக்காங்க, 1 to 10 வரை எண்ணுகிறேன், அவர்கள் சொல்வதை நன்றாக உற்று கவனிப்பேன், அதுக்கப்புறம் என்னுடைய வார்த்தைகள் அந்த சூழ்நிலையை அமைதியாக உருவாக்குவேன். இது வாய்ஸ் மெசேஜில் டைப் பண்ணியிருக்கிறாரு, அதை வந்து சரி பார்த்துட்டு தானே அனுப்பணும் இல்லையா? அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு லைவ்ல படிக்கிறோம் நாங்கள்.
2: ஆமா, ஏன்னா நிறைய எழுத்து பிள்ளை வந்து வந்துடும். கைலாசபுரத்துல இருந்து ரவி சொல்லியிருக்காங்க, அமைதியாக இருக்க ஒருவர் தவறாக பேசினாலும் அப்பொழுது நாம் அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா அமைதியாகி விடும், பிறகு பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு.
3: அமைதியான சூழ்நிலை உருவாக்க தேவையற்ற இறைச்சலை குறைக்கவும், அன்பான உரையாடல்களை கடைபிடித்தல், பொறுமை மற்றும் மௌனம் அவசியம் அப்படின்னு மஞ்சக்கண்ணி மோகன சுந்தரம் சொல்லியிருக்காங்க.
2: புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழ்நிலையை உருவாக்க நான் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தான் அமைதியாக இருப்பது,
3: அதாவது நான் அமைதியாக இருப்பது அதான் முக்கியம். சத்யா மணக்குடி சொல்லியிருக்காங்க, மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க,
2: சரி
3: அதிக கோபம் வந்தால் அமைதியாக இருப்பேன். இது எப்படி சாத்தியம்னு எனக்கும் தெரியல, உங்களால் முடியுமா?
2: முடியும் முடியும். பொதுத்துறையிலிருந்து செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, அன்பு தோழி இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, முந்தி எல்லாத்துக்கும் அடாவடியா இருந்தேன், இப்ப காரை பண்பலை என்கிற கோவிலுக்கு போறதால அமைதியாகி விடுகிறேன் மேடம். பண்பலையில கொடுக்கக்கூடிய அந்த பாடல் வர, அப்புறம் அந்த பண்பலையில வரக்கூடிய விஷயங்களை காதுல வாங்கும் போது மனதிற்கு அமைதி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு கொண்டு போய் ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள வச்சிருக்காங்க.
3: என்ன மட்டுமா, அவங்களையும் சேர்த்துதான்.
2: சரி,
3: செவனர் கோயில் கீர்த்தி சொல்லியிருக்காங்க, நாங்க மாடியில் தான் இருந்தோம், மாடியில என்ன பண்ணி இருக்காங்க, பாதி தான் வீடு இருக்கும்.

0: ஆதி வந்து ஃபுல்லா பூங்கா மாதிரி வச்சிருக்கேன். எல்லா வகையான செம்பருத்தி பூ எல்லாமே இருக்கு. அதுல ஒரு ஊஞ்சல் கட்டி அதுல உட்காந்து அப்படியே பறவைகளோட சத்தம், அப்படியே அமைதியான வானம், இதை கண்டு அமைதியா சூழ்நிலை உருவாக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடி தோட்டம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு. மாடியில வீடு இருக்கும் போதே பால்கனியில வச்சிருக்காங்க போல. நல்ல ஒரு அமைதியான சூழல், அருமையான சூழல் சொல்லியிருக்கீங்க நீங்க. அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறோம் நாங்க.
1: ஆமா, எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. கல்லாத்தூர் பரவசிமம் சொல்லிக்கக்கூடியது, வார்த்தையை கவனத்துடன் கேட்டு நிதானமாக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: தேவையில்லாத பிரச்சனைகளிலும் விஷயங்களிலும் தலையிடக்கூடாது. விவாதங்களை தவிர்த்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் அமைதியான சூழல் உருவாகும். அத்தம்பார் ராமன்.
1: பதிலுக்கு பதில் பேசாமல் போக்கை வந்து குறைத்துக் கொள்வேன், இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சர ஒரு தட்டில கொட்டி சுவைத்துக் கொண்டே இருப்பேன், அமைதி நிலவும் வரை ருசித்து அப்படின்னு நாகூர்ல இருந்து அலோன்ஸ் ராஜ்
0: சொல்லிருக்காங்க.
1: மிச்சர் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு பார்சல்.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லிருக்காங்க, தேவையில்லாத பிறர் விஷயங்களில் தயிட மாட்டேன். வம்புகள், புறம் பேசுதல், தேவையற்ற விவாதங்களில் இருந்து விலகி இருக்கும் பொழுது மனம் அமைதியான சூழல் நிம்மதியை தரும். எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிப்பேன், அவசரப்படாமல் நிதானமாக பக்குவமாக இருக்கும் பொழுது உறவுகளில் தேவையற்ற சண்டைகள் தடுத்து அமைதியை பாதுகாப்பது எனது பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக யார் சொல்லியிருக்காங்கன்னா, சசிகலா தியாகராஜன் மன்னார்குடியிலிருந்து சொல்லியிருக்காங்க. எப்போதும் கொஞ்சம் அமைதியான
0: விளம்பரம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்,
1: கொடுக்கலாம். எப்போதும் அமைதியான சூழ்நிலையை உருவாக்க சிம்பிளா லைட்டான ட்ரெஸ், லைட்டான உணவு,
0: சிம்பிளா லைட்டான ட்ரெஸ்,
1: மெலோடியான பாடல்கள், இந்த மாதிரி என்னோட வந்து வீட்டை வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க கேட்ட மாதிரி விளம்பரமும் கேட்டுடலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: உழவன் நாட்டு சர்க்கரை, நற்சியார்கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயகொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: சொல்லமுது தரும் இன் சொல்லமுது நிகழ்ச்சி நாளை மாலை 6:20 இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
9: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
8: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
10: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: ONGC, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் பன்மலை 100.3 நம்ம வந்து இணைந்திருக்கோம். நேரம் இப்போ 9:50 ஆகுது. முகநூல் பக்கத்துல வந்து ஒரு போஸ்டர் வந்து கொடுத்திருந்தோம்.
12: அடுத்தது அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழல் உருவாக்க நாம் நிதானமாக பேசுதல், மற்றவர் பேசுவதை கேட்டல், சிலவற்றை சிலரை கடந்து போகுதல், விவாதம் பண்ணாதிருத்தல், இறை வழிபாடு, காரைக்கால் வானொலி கேட்டல், மௌனம் பழகு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததும் யாரு கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க.
12: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வமாரி சொல்லியிருக்காங்க, முதல்ல வந்து ஒரு ஐஸ் வச்சுட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, இனிமையான குரல்களுக்கு காலை வணக்கமா. நான் அமைதியாக இருப்பேன், எனது வீடும் அமைதியாக இருக்கும், எங்கள் ஊரும் அமைதியாக இருக்கும், நெல் கதிரை போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சொல்லியிருக்காங்களா? அடுத்ததாக யாரு என்ன
12: சொல்லுவாங்க? வந்து பிரியா கண்ணன் சொல்லியிருக்காங்க, பேச்சை குறைத்து விட்டாலே அந்த இடம் அமைதியாகிடும், அமைதியாக இருந்தால் அழகாகவும் இருக்கும். நான் தேவையில்லாத பேச்சை பேச மாட்டேன், நடந்து பேசுவேன், அளவோடு பேசுவேன், அன்போடு பேசுவேன், அதனால எங்கள் வீட்டில் அமைதியான சூழல் எப்போதும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, நமக்கு சம்பந்தப்படாத பேச்சுக்களை அடுத்தவர்கள் பேசும்போது நான் அமைதியாக மட்டுமே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
12: திருக்கண்ணபுரம் ஆனந்த், ஒரு அதட்டல் அந்த இடத்துல அமைதியை உண்டாக்கும், அமைதி வேணும்னா அந்த இடத்துல
0: அமைதி வந்து எப்படி ஆப்போசிட்டான ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழ்நிலையை உருவாக்க என்ன வழிகள்? பணம், செல்போன், உடன் இருப்பவர்கள் அனைவரையும் விட்டு விட்டு இருந்தாலே அமைதி, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க மேடம்னு சொல்லியிருக்காங்க.
12: கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜான் நஜ்முத்தீன். அமைதியான சூழலை உருவாக்க மெடிடேஷன், அதாவது இறை வழிபாடு, தியானம், இது போன்ற செயல்பாடுகளை ஈடுபடும் பொழுது நமது மனம் அமைதி பெறும். அனைவரிடமும் அளவோடு பேசினால் அமைதியான சூழலை உருவாக்கலாம். குடும்ப சூழலில் இல்லற வாழ்க்கையில் விட்டுக் கொடுப்பது அமைதியான குடும்பத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: புன்னகையுடன் எதிரில் இருப்பவரின் பேர்

0: கேட்டுக்கொண்டே இருப்பேன், எதிர்த்து பேசாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பின் குறிப்பு மாதிரி அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அம்மாப்பேட்டை வைத்தியநாதன்.
1: திட்டச்சேரி ஆனந்த செல்வம், குழந்தை பருவத்தில் இருந்து வானொலி கேட்கும் பழக்கம் அது பல கருத்துகள் வாழ்க்கை பயனுள்ளதாக அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அமைதியான சூழலை உருவாக்க முதல்ல நாம அமைதியா இருந்தாலே போதும். கோபப்படும் தருணம் வந்தால் கூட நாம் பேசாமல் இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராது. நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க.
1: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, அமைதியான சூழலை உருவாக்க இந்த தருணத்திற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். பொறுமை, மௌனம், நிதானம் மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும். மற்றவரின் கருத்துக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். மென்மையான இசையை கேட்க வேண்டும். நான் எப்போதும் காரைக்கால் வானொலி கேட்பேன் சொல்லியிருக்காங்க பஞ்சநதி குளம் கோவில் அவரசன்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: நேயர்களுக்கு உள்ளும் கணித நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் தனுஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
0: நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நேர்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து தொடர்ந்து படிக்கலாம்.
3: அடுத்தது அள்ளிநகர மகாதேவன் சொல்லியிருக்காங்க, வானொலி கேட்பது புத்தகங்கள் படிப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க, அமைதியான நதி நீலை ஓடும் ஓடும், அது போல தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன் இருவர், நான் அமைதியாக இருந்து விடுவேன், நல்லதை எடுத்து சொல்வேன், மௌனத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன், நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, எல்லாரும் அமைதியாக இருந்தால் அமைதியான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமுற்றூர்லேருந்து நதியா சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல.
0: சரி, வணக்கம்.
3: பேரளம் மகா பாடல் கேட்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சொல்லியிருக்காங்களா, நேர்களுக்கு வந்து உளங்கணிந்த நல் வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். காரைக்கால் முருகன் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள், முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கமெண்ட்ஸ் வந்து யாருக்கூட கமெண்ட் படிக்க போறேன் அப்படின்னா, நான் அமைதியாக இருக்க புத்தகம் வாசிப்பது மற்றும் பண்பலையை கேட்டுக்கொண்டே வேலை விவசாய வேலைகளை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புழுவப்பாளையம் ஆனந்த முருகன்.
3: கோவையிலிருந்து ரத்தினபுரி ராஜா முகமது சொல்லியிருக்காங்க, அண்டை வீட்டாரையும் அரவணைத்து செல்வது மற்றும் பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து, 2 காதுகளிலும் பஞ்சை அடைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: என்ன அமைதியா இருக்கணும் இல்லையா, எந்த சத்தமும் கேட்டக்கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. நெய்விளக்கு தூயமணி சொல்லியிருக்காங்க, எரிவதை குறைத்தால் கொதிப்பது அடங்கும்னு சொல்லுவாங்க, அது போல எதிர்த்திசையிலிருந்து குரல் ஓங்கி இருந்தால் நாம சற்று குரலை தாழ தாழ்த்தி பேச வேண்டும், அதிக கோபம் இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் பருகினால் அமைதியான சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா, நம்ம அமைதியான சூழல் உண்டாக்கணும்னு தியானம் பண்ண உட்கார்ந்தாலும் நம்ம காது மட்டும் அங்க போயிட்டு வருவோம், காது கேட்காது
0: அப்படின்னு சொல்றத
3: கேட்காது,
0: நம்ம சொல்றது கேட்காது,
3: நம்ம சொல்றதை கேட்காது, அங்க பேசுறது கேட்கும்
0: கேட்கும். அமைதியான சூழலை உருவாக்க நாம முதல்ல பேசாம இருந்தாலே போதும், அந்த இடமே அமைதியாயிடும். அதனால நம்மளை நாம அமைதியாக்கிக்கணும் அப்படின்னு அனுசியா சங்கர் பனங்கட்டாங்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க.
3: மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், மனம் நினைத்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கொல்லிக்காடு அருநிலைக்கு அமைதியான சூழ்நிலை உருவாக்க பூஜை அறையில் இறை வழிபாடு செய்வது அமைதியான ஒரு தூக்கம் தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழலை உருவாக்க யாரிடமும் எதிர்பேச்சு பேசாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு மனசுக்கு இதமான காரை வானொலி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து, அமைதியான சூழ்நிலையை நான் உருவாக்கிக் கொள்வேன் காரைக்கால் எஃப்எம் கேட்டுக்கொண்டே.
0: ஆமா, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதை நாங்க வந்து பதில வந்து போட்டோவா கொடுத்துருக்கோம் பாருங்களேன். காரைக்கால் நளினி வந்து ஒரு மயில் நல்ல தோகையை வந்து விரித்து ஆடுற மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க.

0: சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு ரசிக்கத்தக்க வகையில் இருக்கிறதையும் ரசிச்சோம்னா அமைதி வந்து மனசுக்குள்ளர தானா வந்துடும், அந்த சூழலும் அமைதி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அமைதியை நம்ம வந்து இவ்வளவு வலியுறுத்துறோம்?
1: ரெண்டு பேர் இருக்காங்க, வைத்தீஸ்வரன் கோயில் தாமரைச்செல்வி சொல்லியிருக்காங்க, தேவையற்ற கவலைகளை தவிர்த்து நிகழ்காலத்தில் வாழுதல், அமைதியான சூழலில் அமர்ந்து நல்ல நூல்களை வாசிப்பது மனதுக்கு நிம்மதியை தரும், தேவையற்ற சத்தங்கள் தொலைக்காட்சி இசை போன்ற தொலைபேசியின் அளவை குறைத்து குறைந்த ஒளியில் வைத்து கொண்டு அமைதியான சூழலை ஏற்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சொல்லியிருக்காங்க, அமைதியான சூழலை உருவாக்க வார்த்தையை குறைத்து கொள்வேன், விட்டு கொடுத்து செல்வேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாத்தீங்களா,
1: அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு,
0: ஈஸியா இருக்கு. ஆமா, அப்புறம் நாங்க படிக்கும்போது நீங்க ரெண்டு மெசேஜ் சேர்த்து படிச்சாங்க, நான் ஒரு விளம்பரத்தை எடுப்பேன் விட்டு கொடுக்கறது இல்லையா அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு அமைதியான சூழலை நாம ஒரு சிறிய அளவு அப்படின்னு சொல்லி பாக்குறோம், வீடு அப்படிங்கிறது. ஆனா இந்த வீடுகள் சேர்ந்ததுதான் ஊரு, ஊர்கள் சேர்ந்ததுதான் நாடு, நாடுகள் சேர்ந்ததுதான் உலகம் அப்படிங்கிறதுனால அமைதியை இங்கிருந்து கொண்டு போனோம்னா உலகளாவிய அளவில் வந்து அது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு கேள்வியை வந்து இந்த ஹிரோஷிமா டேயில் வந்து இந்த அமைதியை வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கேள்விகளையும் கேட்டு நேர்களை வந்து சிந்திக்க வச்சோம். சரி, ஒரு பாடலை கேட்கலாம். ஓப்பனிங்கே

0: நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம்?
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இமயம் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அதிநவீன சிகிச்சை முறைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஸோ மெயினாக ஆர்த்தோபீடிக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இதில் வந்து என்னென்ன குடல் சம்மந்தப்பட்டது, மகப்பேறு மருத்துவத்தில் குழந்தை

0: குழந்தைகளுக்கான மருத்துவம், ஆஸ்மா, அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதில் வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதிநவீன சிகிச்சை முறைகள் தான் பின்பற்றோம். அதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து ஆர்த்தோபெடிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட் இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வெறும் ரோபோட்டிக்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். வெறும் ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய பேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ், நல்ல சக்ஸஸ் ரேட்ஸ், இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட்டு பயந்தது எங்கிட்ட வந்து ரோபோட்டிக் பண்ணும்போது, சார் நீங்களே பண்ணிடுங்க, ஸோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, எனக்கு புதுசாக இது வந்திருக்கு அப்படின்னாங்க. இப்போ இல்லை, ரோபோட்டிக்ஸ் ஒரு எல்லாத்துக்குமே இப்போ ஏ எப்படி வந்த மாதிரி தான், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் அது வந்து டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் ஒரு மிஷின்ங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய கண்டுபிடிப்பு தான் ரோபோட்டிக்ஸ் இந்த இது. இதில் துல்லியம் ரொம்ப அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட அந்த அக்யூரசி இருக்கும். ஆங்கிள் நம்ம வைக்கிறது 1 டிகிரி 2 டிகிரி ஆங்கிள் கூட நம்மளால ப்ரிசைஸ்டா அதில் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான துல்லியமான ஒரு விஷயம். ஸோ ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் இதில் பண்ணுறதுலாம் நல்ல எக்ஸ்ட்ரீமான நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இருக்க டைப் ஆர்த்ரோஸ்கோபி, சின்ன தொலை போட்டு பண்ணுறதுல அதில் லேட்டஸ்ட் நிறைய டெக்னாலஜிஸ் இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியும் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபுல்லாகவே அப்கிரேடர், அந்த லேப்ரோஸ்கோபி, குடல் சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அந்த வயிற்றுல புண்ணு இருக்கான்னு பார்க்கறதுக்காக இந்த எண்டோஸ்கோபி, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நம்ம மருத்துவமனையில் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஏதாவது அந்த டயபெட்டிக் வந்து அந்த காலில் சில புண்ணுகள்லாம் ஆறாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள், அதே மாதிரி விரல் வந்து ரொம்ப நீர் மாதிரி வந்துட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நவீன சிகிச்சை மூலியமா எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அதே மாதிரி மகப்பேறு மருத்துவம், ஸோ அந்த அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே த்ரூ லேப்ரோஸ்கோபிக்கல் சர்ஜரி பண்றது. ஸோ அதில் வந்து ஏதோ பெயின்லெஸ் லேபர் சொல்லுவோம், ஸோ வலி இல்லாமல் பிரசவம் பார்க்கறது, அதுக்கான ப்ராப்பர் எக்ஸசைஸு, அதுக்கான ப்ராப்பர் டயட் சார்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெயினாக குழந்தைகளுக்கு ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஸ்பெஷலிஸ்ட் இதுக்குன்னே இருக்காங்க. அலர்ஜி, ஆஸ்மா, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது இருக்கு. ஸோ அனைத்து விதமான துறைகளிலையும் இமய மருத்துவமனை நல்ல சிகிச்சை மக்களுக்கு அளித்துட்டு வராங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: நேரம் காலை 10:05. காரைக்கால் வானொலியில் இனி சிந்தனை அரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
4: வம்சா ஆடி அத்திரடி சேல் August 7-10 4 மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
5: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.

0: சொல்லின் செம்மை
1: வந்தாடும் இளந்தென்றல் உன்மீது பண்பாடும்.
0: வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு இல்லையா? கண்டிப்பாக நம்ம வீட்டில் குழந்தைகளை நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது நம்ம வந்து அவங்கள கிளம்புற அந்த நேரத்தில் பத்திரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போலாம் வந்து பை சொல்கிறோம், பைனா போயிடு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் நான் வந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு, அந்த திரும்ப வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. நம்ம அவங்க கிளம்பும்போது நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குற வார்த்தை வந்து அவங்கள காப்பாற்றி திருப்பி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அந்த வார்த்தைகளுக்கு வலிமை இருக்குங்க. அதுதாங்க அந்த சொல்லுக்கான செம்மை. அது அதாவது நம்ம உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் வந்து நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நம்ம இன்னும் வேலையை அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நம்மை குறை போடும் அந்த வார்த்தைகள் வந்து நம்மளோட செயலோட தீவிரத்தை வந்து குறைக்கும் இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சொல்லின் செம்மையை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. அதோடு அந்த சொல்லின் வலிமையை பற்றி பேசுகிறதோட நம்ம சொன்ன சொல்லை கடைபிடித்தல், வாக்கு கொடுத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதை பற்றி கூட நீங்கள் பேசலாம். முதல் நேர் என்ன பேச வராங்க அப்படின்னு நம்ம கேட்போம். நான் வந்து சுருக்கம் வந்து முன்னோரை வந்து கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறது காரணம் வந்து நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான். அதுமாதிரி நீங்களும் நினைத்து நிறைய நேர்கள் பேசணும் அப்படின்னு நினைத்து வழக்கம் வள சுருக்கமாக பேசிட்டு போகலாம். வர நேரம் நம்ம சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
2: முதல் நேரா வந்திருக்கேன். முகமது இக்பால்,
0: பாபுராஜபுரம். முகமது இக்பால், வணக்கம் ஐயா. சொல்லுங்க, பேசுங்க.
2: சொல்லின் பெருமை, சொல்லி செம்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் சொல்லுவாங்க. நான் வந்து இஸ்லாத்துல வந்து ஒருத்தர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இறைவன்ட்ட பிரார்த்திக்கணும்.
0: அஸ்ஸலாமு அலைக்கும்
2: வந்து எப்போ? ஆமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு வாழ்த்து தெரியற மாதிரி எந்த நேரத்துல சொல்லுவாங்க. ஒரு துக்கமான வீட்டுல கூட அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷமா ஒரு கல்யாண நேரத்துல கூட சொல்லுவாங்க. அதனால எப்பொழுதுமே உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் இறைவன்ட்ட இருந்து உங்கள்ட்ட கிடைக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்தா அந்த பெருமையான சொல்லு. அந்த சொல்லின் பெருமை எல்லாரும் இஸ்லாம் மக்கள் அனைவரும் பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் சொல்றேன். நன்றி.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற விஷயத்தையும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளரையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க வந்து கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிடலாமே, சீக்கிரமா. நலமா இருக்கோம், சொல்லுங்க.
3: அதான் சொல்லின் பெருமை. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். நம்ம பேசுறது வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி இனிய உழவா இன்னாத கூட கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல கனியான இனிமையான சொல்கள் இருக்கும்போது அத பேசாம தீய சொற்களை பேசுவது தவறு என்று சொல்கிறார்.
0: கடுமையான சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நெறிப்படுத்தணும், ஒரு ஒரு வேலையை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல வந்து தொலைபேசி இணைப்பு என்னாச்சுன்னு
3: தெரியல. அதாவது நல்ல சுப சொல்
0: ஒரு வேலை சரியாக அமையணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கடுமையான நடந்துக்கிறதுல தவறு இல்லை இல்லையா? நிகழ்ச்சியில் வந்து சரி ஒரு தலைப்புக்கு பொருத்தமான சுருக்கமாக பேசணும் அப்படின்னு நினச்சாக்க நம்ம வந்து கொஞ்சம் நெறிப்படுத்தி தான் போகணும். அடுத்த நேயர் வரல. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்ருப்போம். வரலை அப்படின்னா தொலைபேசி இணைப்பு என்னன்னு தெரியல.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
11: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு பள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
12: காரைக்கால் வானொலி வழங்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சொல்லின் சிம்மை, இது குறித்து பாபுராஜபுரம் முகமது இக்பால், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அடுத்த கருத்து யார் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம் மேடம்.
12: வணக்கம்.
13: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம்.
12: சொல்லுங்க.
13: எந்த ஒரு சொற்களுமே கடுமையாக நம்ம பேசுறது கிடையாது.

0: எதிராளி நம்மள வந்து கடுமையா உச்சரிக்கும் போது அந்த நம்மள ஆக்கிடுறாங்க. நம்ம வந்து அமைதியா இருந்து நம்மளுக்கு என்னன்னு ஒதுங்கி போனாலும்
1: அப்படின்னு சொல்றீங்க.
0: வலிமையை
1: பத்தி பேசுறோம், நம்ம பேசுற சொற்களோட வலிமையை பத்தி பேசுறோம். சரியா? ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: என்ன வணக்கம்?
2: ஏலோ வணக்கம் தமிழ். ஏலோ, ஏலோ வணக்கம் தமிழ் சொல் சௌரிங்க.
1: சரி சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஏலோ வணக்கம்.
2: நான் திருப்பூர், திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து சேரன்சன் பேசுறேன் சௌரிங்க.
1: பாராப்பாளையம். சொல்லுங்க சொல்லுங்க.
2: சொல்லின் செம்மை. ஒரு பக்கம் போறது வச்சுமே, ஒரு யாரோ பாக்குறக்கோ நண்பருக்கோ அந்த பாத்தீங்கன்னா இந்த சொல்லின் செம்மை. வாங்க வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டு நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்க. அது ஒரு சொல்லின் செம்மை, பார்க்கும் போது ரெண்டு மகிழ்ச்சியா இருக்கு.
1: அப்படின்னு சொல்றதுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லுங்க.
2: மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போலாமா வேண்டாமான்னு எண்ணத்துல இருப்பாங்க. சரி போலான்னு வந்துருவாங்க, அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பு ஆயிருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில இருந்து ஆறுதல் கூடும் போது உடுங்க, ரெடி ஆயிருங்க, பயப்படாதீங்க, ரெடி ஆயிருங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு சொல்லுங்க, போய் பார்த்து தெரியுங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருதுங்க. அவங்க வந்து கண்டிஷன் கம்மியா இருந்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருங்க. அப்ப அந்த ஆறுதல் பாத்தீங்கன்னா செம்மை, செம்மைப்படுத்துதுங்க. எனக்கு இது கூட கொஞ்சம் எனக்கு இந்த மருத்துவ நோயாளி வந்து அந்த நலம் விசாரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த செம்மை வந்து மேலும் கொலைப்படுது.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது வந்து நம்ம ஒருத்தர ஒரு உடம்பு சரியில்லாதவங்களை பாக்க போறோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும், கவலைப்படாத, சரியாயிடும். ஏன்னா இதுவும் கடந்து போயிடும், நீ எதுவும் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு அது இது நினைச்சுக்கிட்டு இருக்காவாப்பா அப்படின்னு நம்ம சொல்லணுமே
1: தவிர, இப்படிதான் இருந்தது அவருக்கும், இப்படிதான் இருந்தது இவருக்கும் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு
3: பயமுறுத்த கூடாது. நல்ல வார்த்தைகளை சொல்லணும், செம்மையான வார்த்தைகளை சொல்லணும். எப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து மனசுல ஒரு செம்பை உண்டாக்குற வார்த்தைகளை நம்ம சொன்னோம்னா அவங்க செம்பா இருப்பாங்க. நீங்க சொல்லிட்டு போனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மறுபடியும் போன் பண்ணி கூட சொல்லுவாங்க.
1: ஏன்னா
3: அவங்க மனசை போட்டு குழப்புற அளவுக்கு நம்ம பேசணும்னாக்கா அவங்க இன்னும் இன்னும் மேல மேல வந்து வருத்தம் அடைவாங்களே தவிர நல்லா ஆக மாட்டாங்க. மகரிஷிய ரமண மகரிஷியே சொல்லியிருக்காரு, வாழ்க வளமுடன், நல்லா இரு, சந்தோஷமா இரு, நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல வார்த்தைகளை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. மேல நன்றி.
1: நன்றி நன்றி. கண்டிப்பா வாழ்க்கையில தோத்து போய் நிற்கும் போது நம்ம எதுவுமே செய்யலனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் செய்ய வேணாம், அந்த வார்த்தை மட்டும் அவங்க கூட எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், அவங்க மறக்கவும் மாட்டாங்க இல்லையா. அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
4: வணக்கம். நாகூர் வந்து பாண்டியன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: அதாவது வாக்குறுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புழக்கத்துல இப்ப நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம். இந்த வாக்குறுதி அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சிந்தனை, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய ஆளுமைகள், இதை பொறுத்துதான் அது அமையுது. அப்ப நம்ம நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை நாம யோசிச்சோம் அப்படின்னாவே நம்மள்ட்ட இருந்து வெளிப்படுற வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்த முடியும்.
1: கண்டிப்பா.
4: முதல்ல அடுத்தவங்க பேசும்போது அதை கவனிக்கும். நாம எதேச்சையாவே எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்மளை விட மூத்தவங்க, நம்மளை விட அறிவுல கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட உள்ள வார்த்தைகள் அவங்க எப்படி எந்த விதமா பேசுறாங்க, அவங்க பேசக்கூடிய அணுகுமுறை என்ன, என்ன இப்படி பேசும்போது அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தாம இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து சரியான பேலன்ஸை கொடுக்கும். நிறைய நினைச்சு பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, வார்த்தைகளுடைய பிரயோகங்கள் சரியில்லாம போறதுனாலதான் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய வருது. இதுக்கு காரணம் என்ன, நம்மகிட்ட நல்ல வார்த்தைகள், சரியான அமைப்பான விஷயங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம மறந்துட்டோம். இதுதான் உண்மை. அதனால நல்ல வார்த்தைகளை முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். நல்ல
1: வார்த்தை பிரயோகம் சரியா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி.
4: அப்படி இருக்கும்போது மட்டும்தான், அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க லைஃப வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஈஸியா, கொஞ்சம் பிரச்சனைகளை குறைவா நீங்க வச்சுக்கும் போது மனசு லேசா இருக்கு.
1: சூப்பர், நன்றி நன்றி நன்றி.

0: அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், ஆளுமை. அதாவது நம்ம பேசும் அந்த அந்த பேச்சு, அந்த சொல்லு இருக்கு இல்லையா, அந்த சொல்லு தான் நம்மளுடைய பண்பையும் நம்மளுடைய ஆளுமையையும் வெளிப்படுத்துது. நம்ம ஆளுமையை வெளிப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நாகூர் பாண்டே ரொம்ப அருமையாக சொன்னார். அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: மத்தவங்களுக்கு தெரியும் பேசலாமே வந்து பேசலாம். ஆனா வந்து சில நேரங்கள்ல வந்து சில பேர் பேசுற வார்த்தைகளை வச்சு நமக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை உருவாக்க கூட நம்ம அமைதியா போயிட்டோம்னா கூட அன்னைக்கு அவங்க வந்து நம்மளை பத்தி ஒரு நல்லதாக நினைச்சிட்டு போயிடுவாங்க. நம்மளும் போய் அவங்க பேசுற மாதிரி பேசணும்னு வச்சுக்கீங்களேன்.
0: சரி, நீங்க வந்து ஒரு ஒரு தொழில இருக்கீங்க, மளிகை தொழில் தானே? அப்ப வந்து எல்லா நேரத்துல இந்த இனிமையான வார்த்தைகள் உங்களை கடைபிடிக்க முடியுமா? சாத்தியமா? அது கடைபிடிச்சாதான் வாடிக்கையாளர்களை கவரலாம் அப்படின்னு சொல்றீங்க. கடைக்கு வர்றவங்க எல்லாம் ஒரே மனநிலையில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா?
1: ஒரே மாதிரி நிலைமை இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அவங்க சூழ்நிலை எப்படிங்கிறது நம்மளுடைய சூழ்நிலை, அவங்களுடைய சூழ்நிலை நம்ம அவங்களுடைய சூழ்நிலை நம்ம பாத்துக்கலாம் வந்து. ஏன்னா இவங்க
0: இப்படிப்பட்டவங்கதான்
1: அது நமக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப நம்ம அது மாதிரி நடந்துக்கலாம் வந்து.
0: அவரோட குணம் மறந்து நீங்க வந்து அமைதியா போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா நிச்சயம்.
0: ஓகே ஓகே, சூப்பர், நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: இனிய காலை வணக்கம் கூறுவது அம்மாவுக்கு ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: என்னைக்குமே
2: நம்ம பேசக்கூடிய வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தையை ஏற்கனுமா? ஏன்னா இந்த எலும்புள்ளாத நாக்கு, இந்த நாக்கில இருந்து வரக்கூடிய வார்த்தை வந்து எல்லாரையும் அரவணைக்கு போகக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அன்பு இருக்கணும். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க. அப்ப அந்த வெல்லக்கூடிய வார்த்தை எங்க இருக்கு? நம்ம மனசுல இருக்கு. ஏன்னா இந்த நாக்கு எப்படி ஒன்றாலும் தரக்கூடியது. அப்ப தரக்கூடிய வார்த்தையை வந்து நாம் வந்து இடம் ஒரு ஏவல் பார்த்து அந்த சங்கீதம் தகுந்த மாதிரி போ. ஒரு வார்த்தை நீங்க வந்து வாங்க போங்கன்னு சொல்லுவோம். இப்ப வந்து அதே கல்யாண வீட்டுல வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம ஒரு அன்பா உபசரிப்போம். அதே ஒரு ஒரு துக்கமான இடங்களை நம்ம இதை சொல்ல மாட்டோம், அவங்களை மீண்டும் வருகன்னு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த வார்த்தைகள் எங்க இருக்கு? நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தை அன்புள்ளதாகவும் வெல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்க கடைபிடிப்பாங்க. அப்ப நம்ம நம்ம தீர்த்த நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா கடைபிடிப்பாங்க. அப்ப அது வாழையடி வாடியாக கூடிய வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கணும், அன்பு கலந்திருக்கணும் அப்படிங்கிறது என்ன தாழ்மை
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: சொல்லின் செம்மை பற்றி பேச வரும். அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம். மும்பை மாராட்டில நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: மும்பையில இருந்து நடராஜன் சொல்லுங்கய்யா.
7: மேடம், நம்ம பேசும் சொற்களுக்கு வந்து வைப்ஸ் இருக்கும், நல்லது ஒரு எதிர்வலைகள் சாரி அதிர்வலைகள் இருக்கணும்னு ஒன்று கேள்விப்பட்டேங்க மேடம். இப்போ எங்கள் அம்மா வந்து என்னோட மனைவி வந்து நமஸ்காரம் பண்ணா வந்து திறனை, அதாவது தொங்க தாலி கட்டுன்னு திகாசா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இப்போ நம்ம நம்ம அது அதே மாதிரி உரிய இடத்துல உரிய சொல்ல பேசுனா அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கு மேடம். அதாவது அது மாதிரி நம்ம நம்ம எண்ணங்களும் தூய்மையா இருந்ததுனாக்கா நம்ம இலக்கணம் சுத்தமா பேசும்போது நம்ம ரொம்ப கேட்கறது நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து மேடம்.
0: சூப்பர் சூப்பர். எண்ணங்கள் தூய்மையா இருக்கும் போது நம்ம இந்த சொற்கள் நம்ம சொல்ற அந்த வார்த்தைகளும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நல்லவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வணக்கம். அடுத்த நேர் வணக்கம். யார் சொந்தம்?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியர்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், பேசுங்க.
2: வார்த்தைகளை விடும் போதுமா பார்த்து அவங்க அவங்க வாயில இருந்து என்ன வருதுன்னு பார்த்து தான் விடணும்.
0: ஏன்னா இன்னைக்கு மருமகள் பத்தி எடுத்துறாதீங்க, வேற கதை சொல்லுங்க.
8: ஐயோ எம்மா எங்க

0: பொதுவா சொல்றாங்கம்மா, பொதுவா
1: சொல்றேன்.
0: நாம நல்லதுகிறத பொறுத்து தாம்மா இருக்கு வார்த்தைகளை விடுறதும் வாங்குறதும். ஏன்னா நாம வந்து நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அதே போல வார்த்தைகளை நல்ல சொற்களா சொல்றோம்னு வச்சீங்கம்மா, நல்லது கிடைக்கும். என்ன நம்ம வந்து வேற வழியில இது பண்ணணும்னு வச்சீங்க, அது வந்து வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகளா வரும்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அலைபேசி இணைப்புல வந்திருக்கும் நேயர் யார், வணக்கம். ஆக்கூர் சரவணன், கொஞ்சம் தள்ளி வரலாம் ரேடியோ.
2: நம்ம வந்து அன்பதான் எடுக்கணும்னு பேசுங்க மேடம்.
1: எப்ப பார்த்தாலும் அன்பாவே பேசுவீங்களா
2: மேடம்?
1: எப்ப பார்த்தாலும் அன்பாவே பேசுவீங்களா நீங்க?
2: புரியல மேடம்.
1: சரி நீங்க சொல்லுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல
2: போறீங்க?
1: சரி அவனுதானா?
2: ஹலோ,
1: முடிஞ்சுதா? என்னாச்சுன்னு தெரியல, அவர் பேசுறது நமக்கு நமக்கு புரியுது, ஆனா நம்ம பேசுறது அவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க, யார்
3: வந்திருக்கீங்க? வணக்கம், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை.
1: சொல்லுங்க தாமரை.
3: சொல்லின் சொல்லின் இரு முகங்கள், சொல் என்பது இரு பக்கமும் வெட்டக்கூடிய கத்தி போன்றது. அதை வந்து பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கு. அது அமுதமாகவும் மாறலாம், நஞ்சாகவும் மாறலாம். இதன் ஆறுதலான தைரியம் ஊட்டும் சொற்கள் வந்து முடங்கி போன ஒரு மனிதனை கூட எழுந்து நிற்க செய்யும். மன தடுமாற்றத்துல உள்ளவங்களை கூட புதிய வெளிச்சத்துல காட்டும். சரிந்த ராஜ்யங்களை கூட தூக்கி நிற்க திறமை, பேச்சு திறன் கொண்டது. போதுமானதாக இருந்தா நம்ம அனைவரையும் சாதிச்சு எப்படி சொல்றது, அந்த பேச்சால வந்து ஒருத்தவங்க முடங்கி கிடந்தவங்களை கூட தூக்கி நிறுத்திடலாம் மேடம். நல்ல ஆறுதலான வார்த்தை. நன்றி
1: நன்றி நன்றி, புரிஞ்சுட்டு எங்களுக்கு நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம், சுந்தரி அம்மா பட்டியில நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க
4: மேடம். வயதானவர்கள் மேடம், அண்டா பண்டா பேசணும் மேடம். அவங்ககிட்ட வேகமா கோபத்தோட பேச கூடாது மேடம்.
1: சரி,
4: அதே போல வயசுல சின்னங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை தன்மை மரியாதை தன்மை நல்லா பேசணும் மேடம்.
1: சூப்பர்,
4: நன்றி மேடம்.
1: நன்றி. நான் அன்பா தானே பேசுனேன்.
4: என்ன மேடம்,
1: அன்பா தானே பேசுறேன் உங்ககிட்ட?
4: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க ஐயா, நன்றி
4: நன்றி மேடம்,
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல இருந்து கணேசன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
5: அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அலைய விடாத, சொல்லி கொடுத்து சோம்பேறி ஆக்கிடாது அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம அள்ளி கொடுத்து அவங்களுக்கு சோம்பேறி உட்கார ஒரே இடத்த உட்கார வச்சு சோம்பேறி ஆக்கிட கூடாது. அதே மாதிரி சொல்ற வார்த்தை அவங்களை வந்து சோம்பேறி ஆக்கிட கூடாது. நம்ம சொல்ற வார்த்தை வந்து அவங்களை உற்சாகப்படுத்தி நல்ல வழியில போறதுக்கு மாதிரி நம்ம வச்சோம்னா அந்த வார்த்தை தாங்க உண்மையான வார்த்தையா இருக்கு, அவங்களை முன்னேற்று அப்படிங்கிறது என்னோட
1: கருத்துங்க. நன்றி. நல்ல வார்த்தைகள் எப்படின்னா மற்றவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்கணும், இதுதான் நல்ல வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் நல்ல வார்த்தைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
6: வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
6: சகோதரி, பூந்தோட்டத்திலிருந்து.
1: சொல்லுங்க சகோதரி.
6: நம்ம நல்ல வார்த்தைகளுக்கு வந்துதான் அதிகமான மதிப்பு மரியாதை இருக்கு. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஓடுற ஓட்டங்கள் தான் வார்த்தையில வார்த்தைகளா வரும். நாவல இதுல வந்து நம்ம வந்து ஒரு உடம்புக்கு முடியாத இடத்துக்கு ஒரு சந்திக்க போனோம்னா நம்ம சொல்லும் ஆறுதல் வார்த்தை, அவங்க தலையை தடவிட கூடாது, அவங்க கைகளை பிடித்து மார்க்கத்துல சொல்லிருக்காங்க, இறைவன் உங்களுடைய பாவத்துக்குரிய பரிகாரமாக தான் இதை கொடுத்துருக்கான், இதை நீங்க இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள், இறைவன் நன்மையே உங்களுக்கு நாடுவான்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை கூறணும். முதலில் நுழைந்தவன அவங்களுக்கு சலான் சொல்லிக்கிறணும், உங்களுக்கு மேல் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டு. இப்ப கஸ்டமர் கடைகள்ல வர்றாங்கம்மா, கோபம் கொள்ள மாட்டேமா.
1: சரி,
6: எவ்வளவுதான் அவங்க வந்து மாடல் மாடலா எடுத்து கேட்டாலும் செப்பல் எடுத்துக்கொண்டு கோபமே கொள்ள மாட்டேன், வார்த்தைகளை வந்து கரெக்டா பேசுவேன். அவங்க எவ்வளவுதான் நம்மள வந்து இது கண்ணியமான மனிதர்கள் தான் வருவாங்க. வர்ற கஸ்டமர்களுக்கு உரிமையை கடைபிடிச்சு வார்த்தைகளை சரியாக பேசணுமா.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
7: மதிப்பிற்குரிய தாங்களுக்கும் வணக்கம். கும்பகோணம் பால்.
1: சொல்லுங்க ஐயா.
7: அது எப்படிமா வந்து கடல் வந்து எப்படி தண்ணீரால சூழ்ந்து பூமி வந்து கடல் தண்ணீரால சூழப்பட்டு வந்து மனம் வந்து அலைபாயிரம் மேகமா இருக்கும். நீங்க கேட்டீங்க இப்படி ஒரே நேரத்துல அப்படி வச்சிருக்கானாக்கா அதுக்கு ஒரு தவ வலிமை வேணுமா? தாய்மான ஒரு கூட்டின்படி என்னமா
1: யாரு கேட்டேன்?

0: நீங்க சொன்னீங்கல்ல, அதான் மனசை ஒரு கேள்வி கேட்டீங்க, மனசை எப்படி ஒரே நிலையா வச்சிருக்க முடியுது? அது சாத்தியப்படாது.
1: செயல் மட்டும் இல்லாம வார்த்தைகளிலும் அதுதான் கடைபிடிப்பீங்க அப்படின்னு
0: சொல்றீங்களா? செஞ்சுதான்
1: காட்டுவேன். அடுத்த நேரம் வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: அன்பான வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: குற்றாலம் மாரியம்மன் என்ன ஸ்லோகன்?
1: அதாவது
2: வார்த்தையின் வலிமை. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த தான் பெற்ற பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பும்போது சொல்லி மூதாதையர் அனுப்புவாங்க. அப்போது அனுப்பும்போது சொல்லுவாங்க, நாம பொண்ணே கண்ணால தனித்தனியா ஊட்டும். அப்ப சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நம்ம பாத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அந்த வார்த்தையின் வலிமை பாருங்க. இந்த பொண்ணு வந்து அந்த பூந்த வீட்டுல போய் அப்படியே தலைகீழ மாறிடும். இந்த அம்மா அப்பா போய் ஒரு 6 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த வீட்டுல போய் தன் பொண்ணை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஏன் உங்க பொண்ணு மேலே இல்லைன்னா அந்த வந்து மாமனார் மாமியை சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையின் வலிமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது எப்படி அந்த மாறிச்சு அந்த பொண்ணு தன்னுடைய தாய் தந்தையின் கண்ணீர் வந்து அந்த பொண்ணையே மாத்திருச்சு பாருங்க. அதுதான் வார்த்தையின் வலிமை. வாய்ப்பு. நன்றி. வணக்கம் மேடம்.
1: நன்றி நன்றி. பொதுவாக பெண்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகிற அந்த வலிமை வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே உண்டு இல்லையா? அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். ஜோதிலட்சுமி
3: மாவட்டம் தேவனூர். ஜோதிலட்சுமி
1: வாங்க.
3: சொல்லுங்க. சொல்லில் பயனுடைய சொல்லக்க சொல்லில் பயனிலாச்சு. பயனுள்ள சொற்களையே பேசணும், பயனில்லாத சொற்களை நாம பேசுவதை தவிர்க்கணும். வாழ்க்கையில வந்து சொற்களின் செம்மையை கடைபிடிப்பதுங்கிறது நம்ம சுற்றுள்ள உலகத்தை மட்டும் அழகுபடுத்தாது, நம்முடைய அகத்தையும் தூய்மைப்படுத்தும் உன்னத கலையாகவும் இது இருக்குது. சொற்களின் செம்மை வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா? நாம பேசுற சொற்கள் வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு உண்மையா தூய்மையா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல உண்மை இல்ல, பொய் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு அந்த சொற்களுக்கு செம்மை இருக்காது. கடல்ல பெருக்கெடுத்து ஓடும் நீரை போல எல்லையின்றி பேசாம நீர்த்துளிகள் போல அளவாக ஆழமா கருத்துக்களை வெளிப்படுத்தணும். எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோங்கறத உணர்ந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நாம தேர்ந்தெடுத்து பேசணும்.
1: என்னவே
3: சொற்கள் நெஞ்சில் உரத்தை தர வேண்டும், பேசும் பேசிய வாழ்வில் அமைதியை தரணும். நன்றி
1: நன்றி நன்றி. நல்ல ஒரு கருத்துலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த கடல் நீர் போல இல்லாமல், கடல் நீர் போல நிறைய அளவு அதிகமாக இல்லாமல், இந்த கோயில் தீர்த்த மாதிரி 2-3 சுட்டுகள் இருந்தாலும் போதும், அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அப்படி நம்ம பேசணும். வார்த்தைகள் வந்து எவ்வளோ நேரம் பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எதை பேசுகிறோம் அந்த வார்த்தைகளை எப்படி. வார்த்தை பிரயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார்ல நாகூர் பாண்டியன். நாகூர் பாண்டியன் ஐயா மட்டும்தான் அந்த வாக்குறுதியை பற்றி பேசியிருக்காரு, மற்ற எந்த நேயர்களும் அதை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கல. சொல்லின் செம்மையை பற்றியும் பேசுங்க, வாக்கு நம்ம கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுறது அதை பற்றி மட்டும் பேசு, அதையும் பேசுங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த ஐயா மட்டும்தான் பேசினார், யார் யாரும் பேசலன்னோ பேசுவீங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
4: ஹலோ.
1: தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து அந்த அந்த வார்த்தை நம்ம சொல்லி செம்மையாக இருக்கும் போது நம்ம அகத்து அகத்தையும் தூய்மைப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு அருமையான கருத்து ரெண்டு கருத்துமே. அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க, வந்திருக்கீங்க லைன்ல இருக்கீங்க.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: நான் சிவபுரிலிருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
4: நம்ம பேசும் வார்த்தை வந்து மற்றவருக்கு பயனுள்ள வகையில இருக்குங்க. ஹலோ.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதான் நம்ம பேசுற வார்த்தை மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். ஒரு வேலை விஷயமாவோ ஒரு சில விஷயங்கள் மூலியமா ஒருத்தர்ட்ட நம்ம போய் கேக்குறோம்னு வச்சுக்கலாம், அது வந்து அவங்க தவறான சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும் போது அந்த வந்து வேலை வந்து வீணா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க.
1: ஓ, எனக்கு தெரியாது, இதை ஒத்துக்கிறதுக்கு சில பேருக்கு முடியல, அதனால தவறான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
4: ஆமா, அந்த மாதிரி நிறைய பண்ணிடுறாங்க. அது சரி, அவங்க அதுல வந்து நல்லா வல்லமை பெற்றவங்களாச்சும் சரி, அவங்கள ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும்னா நம்மளா ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், அதுவே கூட ஒரு நேரத்துல சக்சஸ் ஆகிடும். ஆனா ஒரு நிபுணரா இருக்கிறாரு அந்த வேலையில, அவரை போய் ஒரு வார்த்தை கேட்போமேன்னு போனா அவங்க சரி சொன்னது சரியா இருக்கும்னு நம்ம நினைச்சு செஞ்சிட்டோம்னா

0: அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு சிலர் அப்படி இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்க.
1: வணக்கம் மேடம், தானிக்கோட்டம் தெற்கு முருகவேல் மேடம்.
0: தானிக்கோட்டகம் முருகவேல். சொல்லுங்க.
1: சொல்லின் வலிமை மேடம்.
0: சொல்லின் வலிமை.
1: உள்ளத்துல உள்ளதான் மேடம், உலகத்துல வரணும். உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு உலகத்துல ஒண்ணு பேசக்கூடாது மேடம்.

0: சொல்லின் வலிமை மேடம்.
1: சொல்லின் வலிமை. சோ ஓகே.
0: உள்ளத்துல உள்ளதான் மேடம், உலகத்துல வரணும். உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு உலகத்துல ஒண்ணு பேசக்கூடாது மேடம். அப்புறம் தேர்வுல தவறிய மாணவர்கள் வந்து நம்ம வலிமான வார்த்தைகளை சொல்லணும், அவங்களை மேலும் புண்படுத்தக்கூடாது.
1: அடுத்த நேரம் கண்டிப்பா அந்த தேர்வு மாணவர்கள் பத்தி பேசினாரு. இது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, இதை தாண்டியும் வாழ்க்கை இருக்கு இல்லையா. தேர்வில் தோற்ற மாணவர்களும் வாழ்க்கையில நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் வணக்கம், வந்திருக்கீங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்றீங்களா, சொல்லுங்க.
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன்.
2: ஆமா அப்படின்னா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நாங்க
1: சொல்லுங்க.
2: நான் வரையங்கவள் என்ன குழஞ்சிநாதன்.
1: சொல்லுங்க.
2: சொற்கள் வந்து இனிமையாக இருக்கும் பெரியவங்க. அந்த கல்யாணம் ஆகி சரி, இப்ப ஒரு 70-60 வயது போன உடனே நீ வந்து எண்ணம் போல் வாழ்க, 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்க வாழ்கம்பாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க ஆண்டு அனுபவிச்சது ஒண்ணு. அந்த சொற்கள் என்பது பாத்தீங்கன்னா, அவ சிலர் பேரு சொன்னாதான் அது இனிமையாக இருக்கும், பலிக்கும் இல்லைங்களா. ஹலோ.
1: ஆமா ஆமா, எண்ணங்கள் தூய்மையா இருக்கிறவங்க சொன்னா மட்டும்தான் பலிக்கும். மும்பை நடராஜன் ஐயா சொன்னாரு.
2: ஒரு நேரம் கேட்டீங்க, நீங்க செய்யக்கூடிய தொழில வந்து இனிமையான சொற்கள் இருக்கான்னு கேக்குறீங்க. நாங்க செய்யக்கூடிய சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சில பேர் எது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து எல்லாத்தையும் கேட்டாகணும். ஆனா அவங்க என்ன
1: என்ன தொழில் பண்றீங்க
2: போதும், உங்க வாயால
1: என்ன தொழில்.
2: நாங்க ஆளை அர்ச்சகரா இருக்கிறோம்ல.
1: சரி,
2: அதனால என்ன சொல்லுங்க, உங்க வாயால நீங்க சொல்லுங்க. இல்லம்மா நீங்க வந்து சுவாமியை கும்பிடுங்க, இறைவன் வேண்டிக்கிங்க அப்படின்னு. இல்ல இல்ல, உங்க வயல ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அப்ப நீங்க சிறப்பா இருப்பீங்கன்னு சொன்னாதான் அவங்க மகிழ்ச்சியாவே போறாங்க.
1: கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேடி நாங்க கோயிலுக்கு தான் வரோம் இல்லையா.

0: அது எப்படி வந்து சொல்றீங்க பாத்தீங்களா? சரி சொல்லுங்க.
1: நம்ம வார்த்தையில் இனிமை வேண்டும். நம்ம வந்து சொல்றது நல்ல சொல்லா இருக்கணும். இப்ப வந்து டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க, வைத்தியர் சொல்லும்போது கதை சொல்லுவாங்க, ஒண்ணு இந்த மருந்து சாப்பிடறப்ப குரங்க நினைக்காதீங்க. அப்பனா அதுதான் நினைக்க தோணும். அதாவது அது மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம சொல்ற வார்த்தையில வலிமையா இருக்கணும், நல்ல வார்த்தையா இருக்கணும், வலிமையானதாக இருக்கணும்.
2: வார்த்தைக்கு வந்து உயிரோட்டம் உண்டு. கல்லால சிலை செய்து கருவறைக்குள்ள வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மந்திர சுலோகங்களை சொல்றாங்க. சொல்லும் போது காலப்போக்கில் அந்த கல்லுக்கு உயிரோட்டம் வருது. அதனாலதான் அந்த குவியங்கிற ஆலயத்துக்குள்ள போய் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கும் போது கேட்கலாம் பறிக்குது இந்த உயிரோட்டத்தின் காரணமாக. அதுதான் வார்த்தையினுடைய வலிமை. இந்த வார்த்தை வந்து மக்கள் மத்தியிலே ஒருத்தருக்கு ஒத்த ஊடகமாக இருந்து செய்திகளை அறிவிக்கிறதுக்கும் மற்றத்துக்கு பரிமாறிக்கிறதுக்கும் உபயோகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை வந்து வாழ்த்து வழியாக சொல்லும்போது மனித இதயத்துக்குள்ளே ஊடுருவி சென்று அவங்கள வந்து வாழ்விக்க பண்ணுது. நம் நம்பிக்கை வீண் போகாமல் மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்யுது. சாபம் என்று கோபத்தால் பேசும்போது அவங்க மனசு லுங்கி போகுது. இந்த அடிப்படையில் தான் கோயிலில் போய் துதிகள், துதிங்கிற பேரால் கடவுளை வாழ்த்துறோம். அப்ப கடவுள் அருள் பாலிக்கிறார். ஆகவே வந்து வார்த்தைக்கு வந்து உயிரோட்டம் உண்டு. ஆனா அந்த வார்த்தையினால மனிதனை வாழ்விக்கவும் செய்யலாம், மனிதன் வந்து தாழ்வுடைய பின்னடையவும் செய்யலாம்,
0: நிந்தனையும் செய்யலாம் அப்படின்னு
2: சொல்லி செய்யலாம்.
0: ரொம்ப அருமை. அதான்
2: என்னுடைய கருத்து.
0: அதான் நீங்க கருத்து சொல்லும் போது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த கவி நயத்திலே பேசுறீங்க, அழகா இருக்கு. வணக்கம் சொல்லுங்க. லைன்லதான் இருக்கீங்க? யார் வந்திருக்கீங்க? அது முதல்ல சித்ரா தேவி, என்ன ஊர்ல இருந்து? புதுத்துறை சித்ரா தேவி. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
3: பேசுற வார்த்தை
0: சரிம்மா. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். திருச்செந்து ஆனந்த் செல்வம்.
0: திருச்செந்து ஆனந்த செல்வம்.
4: எப்பவுமே அன்பா பேசணும், அழகா பேசணும். எப்பவுமே துளி செய்யறப்ப அவங்ககிட்ட போக போறவங்க பேசணும். நாங்கன்னா மண்பண்ண துளி தான். நாங்க பேசுறப்ப என்கிட்ட அவ்வளவு பேரம் பேசுவாங்க. நாங்க வந்து அவ்வளவு பணிவா பேசுவோம். எதுவுமே என்கிட்ட கோவப்பட மாட்டோம். ஏங்க இது வந்து துளி செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அது பொங்கல் பானை வைக்கிறப்பனா எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பேசுறப்பனா நான் எங்கிட்ட பணிவு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஏங்க இந்த துளி செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு அவங்ககிட்ட எடுத்து சொல்லுவோம்.
0: கை தவறி கீழே போட்டேன். என்ன பண்ணுவீங்க? அன்பா பேசுவீங்களா?
4: அப்ப வேணாம் மேடம் அப்ப சொல்லுவோம், அது தவறி தவறி உண்டு, அதுக்கு எப்படி எப்படி காசு கேட்க முடியும்னு கேட்போம். நிறைய பேர் உடைச்சிருக்காங்க.

0: மனப்பக்கம் இருந்தால் நல்லது தான். நன்றி நன்றி, அழகாக பேசுறீங்க, நன்றி மேம். அடுத்த நீர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வடகரை
0: முருகேசன் சொல்லுங்க.
1: சொல்லின் வலிமை, மனிதனை போற்றி போவதும் திருப்தி வசப்படுவதும் வாய் தான், நம்மை வாரி விடுவதும் வாய வைப்பதும் நம்முடைய நாக்கு தான். அதனால சொல்ல மிகவும் கவனமா சொல்லுகிறேன். ஐயன் வள்ளுவர் கூட சொல்றாங்க, ஆத்தமும் கேடும் அதனால் காத்தோம்பை சொல்லில் சொல்லி சோர்வது, ஆத்தம் கேடு நம்மை சொல்லால் வருவது. அதனால் செய்யலை தவறாக பயன்படுத்தினால் நமக்கு
0: நன்றி நன்றி. பேரலம் செந்திலுக்கு நான் கேட்ட மாரி நம்ம வந்து முகநூல் பக்கத்தில் வந்து போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணியாச்சு, வந்து பார்த்து நிகழ்ச்சிக்கு லைனில் வராத நேர்களை அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் கொடுங்க. அடுத்த நீர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க. கலாவதி
2: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமகன் பேசுகிறேன்.
0: ம், பேசுங்க.
2: காதில் முன்னு கேட்க மாட்டேங்குது மேடம். சொல்லின் செம்மை, சொல்லின் செம்மைங்கிறது மேடம், நம்ம பேசுற வார்த்தை வந்து அழகாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். குறைந்த சொற்கள் நிறைவான கருத்து இருக்குன்னு வச்சுங்க,
0: சரி,
2: கேட்பவர்களுக்கு வந்து குழப்பம் இல்லாம இருக்கும். சிலர் வந்து என்ன செய்வாங்க, மங்களமான சொற்கள் இருக்கும் போது அமங்கலமான சொற்கள் எல்லாம் இடையில பேசுவாங்க மேடம். அது பேசும்போது நமக்கு வந்து கேட்கிறப்ப மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முள் போன்ற கடின சொல் வந்து உள்காயத்தை உண்டு பண்ணும் மேடம். பூ போன்ற செம்மையான சொல் வந்து புன்னகையை வரவழைக்க வாய்ப்பிருக்கு. நன்றி
0: நன்றிமா, நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், மேல இருக்கீங்களா?
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் மிசனேரங்கம் நிகழ்ச்சிக்காக சொல்லின் செம்மை குறித்து நம்ம வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி குறித்தும் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம், வாங்க.
7: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலோன்ஸ் ராஜ்.
0: அனௌன்ஸ் ராஜ்.
7: இனிமையான சொல்லில் வலிமை இருக்குமா? நம்ம ஒருவரை பார்த்து நீங்க கஞ்சனா இருக்கிறீங்கன்னு சொன்னா அவருக்கு உடனே கோபம் வந்துடும். அதே நேரத்துல அவரை பார்த்து நீங்க ஒரு பெரிய
0: சிக்கனமா இருக்கீங்க, திறமையா இருக்கீங்கன்னு
7: சொன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிடும். நம்ம சொல்ற வார்த்தை தான், வார்த்தை ரெண்டுமே ஒண்ணுதான், கஞ்சங்கிறத சிக்கனங்கிறத. அத சொல்ற விதத்துல சொன்னோம்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருமா? அதாவதுமா குளிர்ச்சியான இடத்துலதான் இருக்கு நாக்கு எந்த நேரமோ, ஆனா சில நேரத்துங்கள்ல வெப்பமான சொற்களை சொல்லிடுது. அதுதான் அதுலதான் சில பேர் அப்படியே தடுமாறிடுறாங்க. கோபம் வந்து நம்ம எப்போதுமே பேசும் போதுமா அடுத்தவங்கள இனிமையா பேச, இப்ப ஒரு மருத்துவர்கிட்டே போறானுங்களா, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அதெல்லாம் இப்ப மருத்துவத்துல நவீன வசதிகள் எல்லாம் வந்துட்டு நல்ல தொழில்நுட்பம் எல்லாம் வந்துட்டு உடனே சேவை ஆக்கலாம் சொன்னாங்க.
0: கருத்து நிறைய நேர்கள் சொல்லிட்டாங்க, போதும். சரியா,
7: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். பேசுங்க ஐயா.
8: அதாவது யார்கிட்ட பேசினாலும் தேன் போல அப்படியே, அதாவது தேன் வந்து இனிக்குன்னு சொல்லுவாங்கம்மா. நம்ம சொல்ற வார்த்தை அவங்களுக்கு வந்து மனசுக்கு நல்லா இதமா இருக்கணும்.
0: சரி,
8: அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும்
0: இன்னொன்னு சொல்லுவாங்க, நாக்குல தேனை வச்சுட்டு பேசுறாங்க அப்படின்னு. வார்த்தைகள்ல மட்டும்தான் இனிமை இருக்கும் இல்லையா?
8: உங்க குரல் அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க
0: எனக்கு வச்சுட்டீங்க பாருங்க.
8: எங்கிட்ட நீ பேசுற வார்த்தை அது போலமா இருக்கு. நாங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் எது எப்படி பேசுறாலும் அத அத வந்து ஒரு ஒரு ஒரு யூகமாக கொண்டு வரீங்க பாருங்க.
9: உலகத்திலே மேடம் பயங்கரமான ஆயுதம் எது மேடம்?
0: நாக்கு.
9: அந்த நாவை அடக்கினாலே எல்லாத்துலயுமே இதாகும். நான் சும்மா பொறுமையா போவேன், போகாம போன்னு சொல்ல மாட்டேன் மேடம். நான் வாழ்க்கையில

0: செவத்துல விட்டுற பந்து மாரி என்ன வருதோ அதான் திருப்பி வரும்.
1: ஓ, எதிராளியை பொறுத்து என்னுடைய வார்த்தைகள் அமையும் அப்படின்னு சொல்றீங்க.
0: அன்பா இருக்கணும்ட்டு அன்பமா இருக்கணும், ஆணவமா இருக்கட்டும் ஆணவமா, எல்லாத்துலயும் குனிய குனிய இருந்தோம்னா குட்டிட்டு தான்
1: இருப்பாங்க.
0: அன்பா பேசணும்ட்டு அன்பா பேசணும், ஆணவா பேசணும் ஆணவா பேசணும், அதான் பந்து மாரி செவத்துல விட்டுற மாரி எது திருப்பி வருதோ அதான் திருப்பி வரும். உண்மையா சொன்னோம்னா உண்மை வரும், பொய்யா சொன்னோம்னா பொய்யா வரும்.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: பன்னத்தர் நாகராஜன்.
1: சொல்லுங்க.
2: சொல்லின் வலிமை. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி செய் அல்லது செத்து மடி அப்படின்னாங்க. ஆனா அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல அந்த சொல்லுக்கு அவ்வளவு ஒரு இருந்தது. நம்ம ஒரு பெரிய ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து ஜெயிச்சு வெற்றி பெற்றோம். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் ஆமையாய் பூமையாய் அடங்கி கிடந்த இந்த மக்களை பகுத்தறிவு சிந்தனையை தன்னுடைய சொற்களால் சொன்னாரு. அதனால நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சோம். அதாவது கைதட்டுதலை விட சிந்தனை தூண்டு சொல்தான் வலிமையானது. நம்மளுடைய வெண்மையும் வன்மையும் நிறைந்ததுதான் வார்த்தைகள். அதை இதமாகவும் இழிவாகவும் நாம எப்படி பேச போறோங்கிறது தான் நாம தீர்மானிச்சுக்கணும்.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி. முகநூல் பக்கத்துல நேயர்கள் தங்களது கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரிஃப்சின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்
3: வாழ்க்கின். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு புரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்பு.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள், கிரீனெட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சிமாட்டி சில்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
9: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 to 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
1: முகநூல் பக்கத்தில் மடப்புறம் வேலுமுருகன் சொல்லியிருக்காங்க, பொறுமை மிகவும் அவசியம், இருந்தாலும் சில நேரங்களில் பொறுமை செயலிழந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிந்தவரை பொறுமையாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. வாக்கினிலே இனிமை வேண்டும், அது மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் பாரதி அன்றே பாடிவிட்டார். நெல்லை போட்டால் நெல்லை விடலாம், சொல்லை போட்டால் அள்ள முடியாது அப்படின்னு மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்ட சொல்லின் வலிமையிலே செம்மை என்பது சிறப்பு, நேர்மை, தூய்மை மற்றும் முழுமை ஆகிய பல நல்ல பொருட்களை தருகிறது. சொல்லின் செம்மை என்பது ஒரு சொல் தகுந்த பொருளுடன் பிழையின்றி உரிய இடத்தில் அழகாக பயன்படுத்துவோம். இது சூப்பர், ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. திருமணஸ்தான வீரசுந்தரி அடுத்தது நிறைய நேர்கள் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சிக்கு வந்த சொல்லின் செம்மை பற்றி செம்மையாக பேசிய நேர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

திசை எங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11 மணி.

0: சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, தனுஷ் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். நவரத்தின கற்கள், நம்பிக்கையும் அறிவியலும் குறித்து நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லரி காரைக்கால்.
1: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: வந்தாச்சு உங்கள் PSR தங்கபாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
10: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து ரொம்பவே தனித்துவமான ஒரு எண்ங்க. இந்த எண்ணுக்கு எப்போவுமே ஒரு தனி மகிமை உண்டு. கிரகங்கள் 9, ரசங்கள் 9, தசைகள் 9, அதையும் தாண்டி கருவறையில் ஒரு குழந்தை உருவாகி பூமியை பார்க்க எடுத்துக்கிற அந்த நேரம், இதுவும் 9 மாதங்கள் கிட்டத்தட்ட. இப்படி இதோட தனித்துவத்தை நம்ம சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரி 9 ஒளியை தாங்கி நிற்கிற ரத்தினங்களான மிக அரிதான நவரத்தினங்களை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அந்த காலத்தில் ராஜாக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அரசாட்சியோட அடையாளமாக பயன்படுத்தினது இந்த நவரத்தினங்களை தான். நிலங்கள், கோட்டைகளை மட்டும் இல்லாமல் இந்த அரிய வகை ரத்தினங்களையும் அவங்களோட கருவூலம்னு சொல்வோம் இல்லையா, அதில் சேர்த்து வச்சாங்களாம். அரசர்களோட மகுடத்தில் இருக்கிற மாணிக்கமும் அணிகலன்களை மரகதமும் அவங்க பயன்படுத்துகிற வாள்களில் வைரம்னு ஒரு நாட்டோட வளத்தையும் வணிக வளர்ச்சியையும் கலைநயத்தையும் அதோட பெருமையையும் சொல்கிறது இந்த நவரத்தினங்களும் தான்.

0: அப்போதிலிருந்தே இப்போ வரைக்கும் இந்த நவரத்னங்கள் வந்து ஒரு மதிப்பு மிக்க ரத்னங்களாக தான் இருந்திருக்கு. இந்த ரத்னங்கள் எல்லாமே நமக்கு இயற்கையில் கிடைக்கிற கனிமங்கள் இருந்தாலும் மதிப்பு மிக்க கற்களாக மாறுறதுக்கு முன்னாடி பல லட்சம் பல கோடி ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தாங்கியிருக்குது. இந்த ரத்னங்களுக்கு எல்லாமே தனித்தனி வேதியியல் பண்புகள் இயற்பியல் பண்புகள் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்து நவரத்னங்களை பற்றின ஒரு பொதுவான நம்பிக்கைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இவை தனித்தனியே வந்து இந்த ராசிக்கு இந்த கற்கள் அப்படி இல்லைன்னா அதிர்ஷ்டத்துக்காக போடுற கற்கள், அதையும் தாண்டி வாழ்க்கையை மாற்றுற சக்தி உள்ள கற்கள் இப்படின்னு அவங்கவுங்களோட தனி மனித நம்பிக்கையில் இந்த நவரத்ன கற்கள் இப்போவும் வந்து பயன்பாட்டில் இருக்கு. இந்த நவரத்னங்களை பற்றியும் அதன் மீதான நம்பிக்கைகளை பற்றியும் நவரத்ன அணிகலன்களை பற்றியும் தெளிவாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். நேயர்களான உங்களுக்கும் இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெளிந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-3-6-8 இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 231-231 அல்லது 299-4-8-0 அல்லது 299-5-8-0 95-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம எல்லாரும் கேட்க போகிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுப்பதற்காக இன்னைக்கு நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காங்க வல்லுநர் பி பாலமுரளி அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ வந்து நவரத்தினங்களை பற்றி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். இது வந்து முத்து பவளம், இது வந்து பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். இது வந்து இயற்கையில் கிடைக்கிற ஒரு உயிரி பொருள் அப்படின்னு, அது ஒரு உயிரிலேருந்து எடுக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதே மாதிரி மற்ற கற்கள் எல்லாம் இருக்குல்ல சார், இது வந்து இயற்கையிலே கற்களாக கிடைக்குதா?
1: கண்டிப்பாக மேடம், முத்து பவளம் வந்து இயற்கையாக நம்ம கடல்லேருந்து கிடைக்குது. மற்ற 7 அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம பூமிக்கு அடியில் 100 கோடி 1000 வருஷம் அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது மிகுந்த வெப்பம் அழுத்தம் வேதியியல் மாற்றங்களில் அது உருவாகுது. அது இந்த ரத்தனங்கள், இந்த முத்து பவளம் வந்து இயற்கையில் நம்ம கடலில் கிடைக்கிறதால ஈஸியாக தெரியுது. இது வந்து பூமிக்கு அடியில் 100 கோடிக்கு முன்னாடி உள்ள கிடைக்கிறதுனால அந்த 7 ஆட்டோமேட்டிக் அந்த வெப்பத்தினால அது உருவாகுது.
0: ஓகே சார், இது எந்த ஃபார்மில் கிடைக்குது சார், கற்களாகவே கிடைக்குதா இல்லை எப்படி கிடைக்குது சார்?
1: இது வந்து ஃபுல்லாகவே கற்களாக கிடைக்காது மேடம். இது வந்து ஒன்று ஷேப் அவுட்டாக இருக்கும், ஒன்று வந்து பெரிய பெரிய நீட்டு அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த சுரங்கத்தை தோண்டி எடுப்பாங்க நம்ம மக்கள் வந்து
0: சில நேரத்தில்
1: எடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் எரிமலைகள் வெடிக்குது இல்லை, அதுலேருந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் போய் எடுக்க அனுப்பாங்க. அது ஷேப் அவுட்டாக தான் இருக்கும், அதை எடுத்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதை ரெடி பண்ணுவாங்க.
0: ஆமாம், அதை எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த நவரத்ன கற்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான கலர்ல இருக்கு, இது இயற்கையிலேயே அதோட கலரா சார்?
1: இல்ல இல்ல மேடம், இது வந்து சின்ன சின்ன உலோகமும் அதோட தனிமங்களும் அதுதான் அதோட நிறத்தை தீர்மானிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் சொல்லுவாங்க, அது வந்து உதாரணத்துக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பவளம் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த மண்ணோட வாசனை. நம்ம ஊர்லலாம் இயல்பாக சொல்லணும்னா நம்ம ஊருக்கு ஒரு தண்ணி மாறுதுல்ல, தண்ணி குடிக்கும் போது அந்த காவேரி தண்ணி அப்படின்னு சொல்கிற போது அந்த மாதிரியான இந்த இதுக்கும் அந்த உயிர் இருக்கு. அந்தந்த பிளேஸில் அந்தந்த பூமியில் அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி தனிமங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கொடுக்கும்.
0: அது நம்ம அதை வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அப்போவே அந்த
1: கண்டிப்பா நீங்க வெட்டி எடுக்கும் போதே அதோட கலர்ல தான் அது இருக்கும். அது வந்து 1000 வருஷம் 100 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே அதோட நிறத்தை வந்து அதுவே தன்மையை மாத்திக்கும், அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அது மாத்திக்கும்.
0: ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம அதாவது தங்கம்லாம் வெட்டி எடுக்கிற மாதிரி தான் எடுப்போம், அதை வந்து நாங்கள் நகையாக மாற்றுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி.
1: கண்டிப்பாக.
0: என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது சார்
1: இதில்? வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது இயற்கையான ஸ்டோன்ஸுன்ற வாசி, இது வந்து வந்து ஃபஸ்ட்டு ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், அது பார்க்கும்போது கல் மாதிரியே இருக்காது. அது சாதாரண நம்ம பீச்சில் பார்க்குற மாதிரி நார்மலான ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து அதை முதல்ல கட்டிங் பண்ணுவாங்க, அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டு வாட்டத்தில் இருந்தால் ஓவலாக கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பாலிஷிங் கொண்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் அது ஷேப் எந்த ஷேப்பாக நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு ஸ்கொயராக இருக்கிறத ஓவல் ஷேப் கொண்டு போவாங்க, நீட்டாக இருக்கிறத வந்து அந்த ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் ரீசர்ச் பண்ணி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உபயோகத்துக்கே கொண்டு வருவோம். அது
0: சார் ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம், அரியலூர் மாவட்டம் இளையவர் குமாரவாள் பேசுகிறேன்.
0: பேசுங்க, உங்களோட சந்தேகம் கேளுங்க. நவரத்ன கற்கள் சம்பந்தமா
1: சார் சொல்லுங்க சார்.
2: மாணிக்கம் வந்து நான் பாம்போட

0: மாசத்துல வயசான பாம்பு விஷத்தை கக்கும்போது வருமுங்க, உண்மையான
1: இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம் சார், எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி.
2: நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அது வந்து அதுவும் ஒரு சில காலத்தில் அது உண்மையாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு ஆனால் அந்த மாணிக்கம், நீங்கள் சொல்கிற மாணிக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர். அது இப்போ அது எல்லா பாம்புகள்லேருந்து வாயிலும் அது வராது, ஒரு சில பாம்புகள்லேருந்து வரும். அதுக்கும் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் முக்கியமாக இப்போ கிடைக்கிற எல்லா ரூபீஸும் வந்து பூமிக்கு அடையிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம்.
1: ஓகே சார், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
3: இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
3: வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: கேளுங்க உங்க சந்தேகத்தை
3: சார். இந்த ரெண்டு பவழா முத்த தவிர சார், இந்த ஏழு கற்கள் இருக்கா சார், அதை கடையில போய் வாங்கக்குள்ள அதுக்கு ஹாலோ மார்க் இருக்கா சார்?
2: வெரி குட்.
3: இது ஒரு கேள்வி, ஹாலோ மார்க் இருக்கா, சர்டிபிகேட் இருக்கா, இது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா சார், இந்த கற்களை பத்தி மீடியாக்கள்ல தவறான சில நபர்களால் பதந்தி பரப்பப்படுகிறது. இந்த கல் இந்த இது இதுக்கு சரியாக இருக்கும், இதுக்கு சரியாக இருக்கும், இது ஒரு உண்மையான விஷயமா? இந்த இரண்டு விளக்கங்களுக்கும் விளக்கம் கொடுங்க, நான் வானொலியில்
1: கேட்கிறேன். நன்றி. இப்போ இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இது நம்மளோட கேள்விகள்லையும் ஒரு கேள்வியாக இருந்தது. ஒரு கல் வாங்குகிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்பி வாங்க முடியும்? ஏன்னா போலியான கற்கள் வந்து நிறைய இப்போது மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கற்களுக்குன்னு இப்போது தங்கத்துக்கு இருக்க மாதிரி ஹால்மார்க் குறியீடு எதுவும் இருக்கா சார், இல்லை சர்டிஃபிகேட் அது மாதிரி எதாவது கொடுக்க?
2: கண்டிப்பாக நீங்கள் ஹால்மார்க் வந்து கோல்டில் வந்து இப்போ வந்து அப்ரூவல் ஆகி எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. ஸோ வந்து தங்கத்தோட டிமாண்ட் வந்து நமக்கு தெரியுது. இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லேயும் அதோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நமக்கு இருக்கிற ஓல்ட் பாப்புலேஷனுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த ஃபேக் ஆர்டிஃபிஷியல் ரொம்ப அதிகமாகவே வேகமாகவே ஃபயர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நல்ல ஜெமாலிஸ்ட், அதாவது ஜெம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதை வந்து இருக்கிற கடையில் தான் அதை வாங்கணும். அது இல்லாத கடையில் வாங்கக்கூடாது. அந்த ஜெம் சர்டிஃபிகேட்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், அதோட எடை போட்டிருக்காங்களா, நம்ம கையில் வச்சிருக்கிற கல்லும் அதில் இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற ஸ்டோனும் கரெக்டாக இருக்கா, அதோட ஷேப் போட்டிருக்காங்களா, அதோட கலர் இருக்கா, அதோட கிளாரிட்டி இருக்கா, இது எல்லோ என்ன டென்சிட்டியில் இருக்குன்னு சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆயிருக்கணும். சர்டிஃபிகேட்டில் வந்து இப்போ நான் 1000 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதில் ஐஜிஐ சர்டிஃபிகேட், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் சர்டிஃபிகேட்ஸில் நம்ம போனோன்னா நம்ம இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஆர்டிஃபிஷியல்ஸ் நிறைய இருக்குதான், அவர் சொல்கிற மாதிரி உண்மைதான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு ஆர்டிஃபிஷியல் வர்றதுக்கு காரணமே இது தான். அது கண்டுபிடிக்கணும்னா அந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கிற எல்லாமே அந்த வெயிட்டும் நம்ம ஃபிசிக்கலாக போட்டு பார்க்கணும். அதே ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ 200 மில்லியன்றது ஒரு கேரட்டு, அது கரெக்டாக இருக்கா? அவங்க ரெண்டு கேரட் மென்ஷன் பண்ணியிருந்தா 400 மில்லியாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த ஜெம் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் மட்டும்தான், அதை வச்சு மட்டும்தான் இப்போ நம்ம வாங்க முடியும். கோல்டில் எப்படி நீங்கள் வந்து HUAD ஹால்மார்க்னு சொல்கிறாங்களோ, ஜெம்மில் வந்து சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க மேடம்.
1: ஓகே சார், இவங்களோட இன்னொரு கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படின்னா, இப்போது இதை போட்டால் நீங்கள் நல்லா வளர்ச்சி அடையலாம், தொழிலில் வளர்ச்சி அடையிறதுக்கு இதை போடுங்க, வீடு கட்டணுன்னா இந்த கல்லை பயன்படுத்துங்க, அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதை பற்றி
2: இது ஒரு நல்ல பதில் ஆக்சுவலாக, இது நல்ல கேள்வி ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை ஏமாத்துறதுக்காகவும் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஜஸ்ட் வந்து ஜெம் ஸ்டோன்ன்றது ஒரு நல்ல நண்பருக்கு நண்பர் மாரி மேடம், நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம பிறந்த தேதி நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கல் இருக்குது, அது வந்து காமனான உண்மை, அது வந்து இயற்கையிலே அமைஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்தந்த ராசி இந்த கல் போடலான்னு சொல்கிறாங்க. அந்தந்த கல்லை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இது வந்து எதிரியை பலசாலியாக்கும், நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் போய் இதில், இது வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்தது தான். ஓகேங்களா? இந்த கலர் நமக்கு பிடிச்ச கலர், நம்ம ஃபேவரட்டான ஷர்ட் போடும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு ஹெல்த் வந்து ஒரு இது இருக்கும். நம்ம வீட்டுக்கு பிடிச்ச கலர் அடிப்போம், இது எனக்கு பிடிச்ச கலர், ஒயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கலந்தது. அதே மாதிரி தான் ஜெம் ஸ்டோனையும் நம்ம மீன் பண்ணி பார்க்கணும். இது உடனே போட்டோன்னே உடனே இம்மிடியட்டா நம்ம பணக்காரன் ஆயிடுவோம். இது உடனே நடக்கிற விஷயம்
1: கொடுக்கும், நம்ம மனசுல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். இதனால இப்போ இத போட்டா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்போம். அந்த பாசிட்டிவிட்டியே வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கும்.
2: நம்ம வாழ்க்கையோட சிங்க் பண்ணி தான் அதை பார்க்கணும். இது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கும். அது அவங்க சொல்ற மாதிரி உடனே எல்லாமே மாறுமானா அது கண்டிப்பா மாறாது. இது எல்லாமே நம்ம நம்பிக்கையை சார்ந்தது தான்.
1: ஓகே சார், சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் சார்.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
4: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன்

0: கலெக்ஷன்கள், முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
11: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: காரைக்கால் முருகன் ஜுவல்லரி மற்றும் தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நவரத்ன கற்கள் பத்தியும் அதோட பின்னப்பட்ட அறிவியலையும் நம்பிக்கையையும் பத்தி, இன்னும் நவரத்ன ஆபரணங்கள் பத்தியும் நம்முடைய நிறைய கேள்விகளுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள். சார், நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி வந்து நவரத்ன கற்கள் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பொதுவான நம்பிக்கை அதை பற்றி சொன்னீங்க. இப்போ வந்து நவரத்ன கற்களோட சேர்த்து நிறைய ஜுவல்லரிஸ் வருதுல்ல சார், அது வந்து எந்த மெட்டல் கூட சேர்த்து பண்ணுறாங்க சார்? பேஸாக வச்சு இப்போது தங்கம்ல செய்கிறாங்களா, சில்வரில் செய்கிறாங்களா, இது மாதிரி எந்தெந்த மெட்டலில் செய்கிற நவரத்ன கற்கள் ஜுவல்லரி வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது சார்?
1: பொதுவாக வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறது கோல்டு அண்ட் சில்வர். ஆனால் இது வந்து கோல்டில் யூஸ் பண்ணலாம், சில்வரில் யூஸ் பண்ணலாம், காப்பரில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் லீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஐம்பொன்னு சொல்லுவாங்க, அந்த பஞ்சலோகத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பஞ்சலோகத்தில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபெமிலியரு, ஆனால் மக்கள் அதை விரும்புறதில்ல. காஸ்ட்லியான இருக்கிற கோல்டு சில்வர்லேயே அதை முடிச்சிடுறாங்க. ஐம்பொன்னுன்றது வந்து கோல்டு சில்வர் காப்பர் அயன் அந்த பஞ்சலோகத்தை சேர்ந்து அதுலேயும் நவரத்தனை போட்டு யூஸ் பண்ணிட்டு
0: இருக்காங்க.
1: ஆமாம், பிளாட்டினத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மேஜர் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிளாட்டினம்ன்றது காமன், ஐம்பொன்னுன்றது பழைய மெத்தட், அதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆர்னமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு
0: இருக்கிறது. ஓகே சார், இப்போ இந்த நவரத்ன கற்களுக்குன்னு தனியாக ஏதாவது மார்க்கெட் வேல்யூ இருக்கா சார்?
1: கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூ இருக்குது.

0: எல்லாமே வந்து ஒவ்வொரு கல்லும் அதோடைய எடையை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட கலரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட கட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட கிளாரிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம காமனாக ஒரு கல் எடுத்து இதோட விலையை நம்ம சொல்லணும்னா அதை சொல்ல மாட்டாங்க. அதோடைய நீரோட்டம் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ரேகை இருக்குது, அதோடைய வந்து ஒரிஜினாலிட்டி, அது வந்து எந்த பிளேஸ் ஆஃப் பர்த், அது எங்கேருந்து வருது. இப்போ ஜெய்ப்பூரில் ஹைதராபாத்லலாம் நம்ம கிடைக்குது, ஏன் நம்ம இந்தியாவிலே கிடைக்கிறது அந்த பொருட்களுக்கும் ஜப்பானில் வர கோரலுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். இந்த ப்ளூ சஃபயர் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் கிடைக்கும், அது அங்கேருந்து வந்தால் அதோட வேல்யூ அதிகம். எல்லோ சஃபயர் வந்து சிலோனில் கிடைக்கும், அதோட வேல்யூ அதிகம். அதே இந்தியன் ப்ராடக்ட்டுக்கும் அங்கேருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் வேறுதல் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் ஒவ்வொரு கல்லும் மார்க்கெட் வேல்யூ மாறும்.
1: இது இல்லாமல் கற்களோட பண்புகளை பொறுத்து மார்க்கெட் வேல்யூ, இப்போ ஒவ்வொரு கல் இப்போ மாணிக்கம் எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைன்னா அந்த பச்சை கல் எடுத்துக்கிறோம், கோமேதகம் எடுத்துக்கிறோம், இப்படி கற்களோட பண்புகளை பொறுத்தும் விலை மாறுதா இல்லை?
0: எல்லாமே அதோடைய வரவை பொறுத்து இருக்கு, இப்போ அதோடைய டிமாண்டை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் உதாரணத்துக்கு நம்ம இப்போ கோல்டுக்கு நம்ம எல்லாருமே நம்ம இது பண்ணுறோம்னா அதோட டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு, அதனால அதோட ப்ரொடெக்ஷனும் இருக்கு. இப்போ அங்கேருந்து வர நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல இருந்து, இப்போ காஷ்மீர் சொன்னேன், காஷ்மீர்லேருந்து ப்ளூ சஃபயர் எவ்வளோ நமக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் டிமாண்டை பெற்று தான் அந்த மார்க்கெட் விலையை நிர்ணயிப்பாங்க. ஸோ அந்த டிமாண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட் குறையும். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது நேச்சுரல் ஸ்டோன்ஸ்க்கு, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபுல்லாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு, அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரேட்டை மாறும்.
1: ஓகே சார், இப்போ நேர் இணைப்பில் வராங்க, பேசிடலாம். காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
2: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
1: கேளுங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம்.
2: இப்போ வந்து தனுசு ராசி வந்து வைரம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்களே சார், அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: அம்மா, நீங்க உங்களோட பதில் வந்து எஃப்எம்ல கேட்டுக்கோங்க சார். இப்போ இவங்க கேட்கறது வந்து அந்த நம்பிக்கைகள், அதாவது ஆபரணங்கள் ரிலேட்டடாக டவுட் கேட்கல, அது ஒவ்வொருத்தவங்களோட மனுஷனோட தனிப்பட்ட ஒரு நம்பிக்கையை பொறுத்து கேட்குறாங்க. நிறைய பேர் இதை நம்புவாங்க, நிறைய பேர் நம்பாமல் வாங்கி போடுவாங்க. இதை பற்றி பொதுவாகவே சொல்லிடுங்க சார்.
0: இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலான்றது ஒரு காமன் சைக்காலஜி. அது வந்து வந்து சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் இல்லை, எல்லாமே நம்பிக்கையை சார்ந்தது
1: தான். ஒவ்வொரு தனி மனுஷனோட நம்பிக்கை,
0: ஒவ்வொரு அவங்களோட பிறப்பு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. சில பேருக்கு வந்து சில இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிலங்க, எனக்கு இது தெரில அப்படின்னு சொல்லுவாங்க, பிறந்துட்டு நேரம்லாம்
1: தெரியாது
0: பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு அவங்களுடைய ராசியை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம அவங்க ஜனிச்சிடலாம். அவங்க எந்த ராசி கல் போடணும், அவங்க எந்த ஃபிங்கரில் போடணும், அது எந்த ஓப்பன் கட்டா, அது சில முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஸ்டோனுக்கு அடியில் வந்து ஓப்பன் கட் வச்சு செய்யணும். ஜாதியாக செய்கிறவங்க பின்னாடி வந்து அதாவது மேலே மோதிரத்தை கீழே மூடிடுவாங்க, அந்த ஸ்டோனோட ஒளிப்படுற மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ இந்த ராசிக்கல் இது போடக்கூடாது அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. அது இது நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ப்ராப்ளம் இது. இது எல்லாமே ஒரே ஒரு பவுண்டரிக்குள்ளே நிறுத்துறாங்க, அது கிடையவே கிடையாது. இப்போ அப்படின்னு பார்த்தா 9 கல் போடுறாங்க, அந்த 9 கல்லும் சேர்ந்தது ஒரு ஆள் போடுறாங்க.
1: இப்போ வந்து அதுதான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து முன்னாடி ஒரு ஒரு கல் தனித்தனியாக போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு மோதிரம் மட்டும்தான் நவரத்தின கற்கள்ல இருக்கு அப்படின்னா இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9 கல்லையும் சேர்த்த மாதிரி ஒரு நெக்லஸோ, ஒரு ஆரமோ, ஒரு கம்மல் கூட அந்த 9 கல்லையுமே சுற்றி வச்ச மாதிரியான வந்திருக்கு. ஸோ இதை பற்றி சொல்லுங்க.
0: ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா இது இது வந்து இந்த நம்ம சாமி கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் சாமி கும்பிட்றோம், அங்கே வந்து எல்லா சாமியும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் நவ கிரகங்கள்னு ஒன்று இருக்கும், அதை சுற்றி வருவோம். 9 சாமி இருக்கும், சனி பகவான் இருப்பார், சுக்கிரவன் பகவான் இருப்பார், புதன் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த கல்லையும். அதோட நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த கல்லையும் நம்ம அதை போடணும். ஒவ்வொருத்தவங்களே போடணும், வைரம் இவங்க தான் போடணும், இவங்க எல்லாம் போடக்கூடாதுன்ற எதுவுமே எல்லாமே வந்து ஒரு இதுதான், குழப்பம் தான். அதை ஏற்படுத்துறாங்க மார்க்கெட்காக, ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்க்காக கொண்டு போறாங்க. இப்போ ஒரு பீப்புள் வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த பீப்புள் வாங்க மாட்டாங்கன்றதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வைரம் போட வேணாமா, இது இங்கெல்லாம் தங்காது அப்படின்ற
1: ஒரு
0: வாரமா ஒரு மனசு நிம்மதியில் இயற்கையாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அந்த கல்லுனால நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாமே வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் இல்லை, இந்த ஜெம் வந்து இது நமக்கு எப்பயுமே பாசிட்டிவிட்டி தான் கொடுக்கும். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வந்து எப்போதும்

0: பாசிட்டிவிட்டி யாரையும் கெடுக்காது. அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏற்றது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபேமிலினா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இந்த கல்லுனால ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறது வந்து அது தப்பு மேடம்.
1: அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. ஓகே சார், இப்போது நீங்கள் மார்க்கெட் வேல்யூ பற்றி சொன்னீங்க கருத்தில் இருக்கு. இதுக்கு ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குது சார்? இதை நம்ம ஒரு முதலீடாக பயன்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பாக மேடம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கோல்டு மாதிரி இம்மிடியேட்டாக இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்கோம், நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், நாளன்னைக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் கணக்கெலாம் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பாரம்பரிய பொருள் மேடம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம குருவி சேர்க்குற மாதிரி, உண்டியில் சேர்க்குற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டோன்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு ரைஸ் ஆகாது. இது ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச அந்த தங்கம் மாதிரி தான் இதுவும்.
1: அதாவது தங்கம் மாதிரி டெய்லி டெய்லி ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்காது?
0: இருக்காது மேடம், கண்டிப்பாக இருக்காது. இது எல்லாமே டிமாண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டிமாண்டை பொறுத்து தான் அதோட வேல்யூ ஏறும். ஆனால் ஃபியூச்சரில் இப்போ இருக்கிற இத்தனை மக்களுக்கே இவ்வளோ டிமாண்ட் இருக்கும் போது ஃபியூச்சரில் இன்னும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பீப்புள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். உடனே போய் உடனே ஒரு 10 பீஸ் வாங்குறது 100 பீஸ் வாங்குறது தான் தப்பு. அதனால அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை விருப்பமாக வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த லாங் டேர்ம் பீரியடில் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா இது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். ரொம்ப டபுள் ப்ராஃபிட் ட்ரிபிள் ப்ராஃபிட்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுமாதிரி இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
1: ஓகே சார். இப்போது நகைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நவரத்ன கற்கள் பேஸ் பண்ணி என்னென்ன நகைகள் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்குது சார்?
0: நவரத்தினத்துக்கல் அதுதான் அந்த 9 கல்லுமே நவரத்தின கல்லில் பேஸ் பண்ணி தான் இருந்துகிட்ருக்கு. அது வந்து ரூபி, கோரல், பேர்ல், கோமேதகம், எல்லோ சஃபேர், ப்ளூ சஃபேர், டைமண்டு, இது எல்லாமே நவரத்தினத்தை சேர்ந்தது தான் இருக்குது.
1: அதான் சார், அந்த 9 கல்களும் இருக்குது. முன்னாடி தான் நம்ம சொன்னோம் இல்லையா, மோதிரம் அந்த மாதிரி மோதிரம் மட்டும்தான் பெரும்பாலுமே
0: இல்லை. இதில் வந்து பேங்கிள்ஸ் வந்துருச்சு, ஆரம் வந்துருச்சு, நெக்லஸ் வந்துருச்சு, ட்ராப்ஸில் போடுறாங்க, ஈவன் வந்து பிரேஸ்லெட்ஸில் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இந்தந்த ஆர்னமெண்ட்டுன்னு இப்போ முன்னாடி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பழசு அப்படி இருந்துச்சு. இப்போ மக்களோட அவேர்னஸ் வர வர வர அவங்க எந்த ஆர்னமெண்ட்டில் கேட்டாலும் இப்போ பண்ணி கொடுக்க நிறைய ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரெடியாகவே இருக்குது. நடுவில் ஃபுல்லாக நவரத்தனை வச்சு நெக்லஸ் வந்துருச்சு, நடுவில் சென்டரில் டைமண்ட் வச்சு 2 செகண்டும் நவரத்தனை வந்திருக்கு. ஒருத்தவங்க பேர்லில் மட்டுமே நெக்லஸ் கேட்குறாங்க, ஒருத்தவங்க கோரல் மட்டுமே செயின் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கஸ்டமர் டிமாண்டை பொறுத்து இருக்கு.
1: ஆமாம்
0: மேடம், ஈவன் செயினில் கூட போடுறாங்க, எனக்கு முத்து மாலையாக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வந்து பவள மாலையாக பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நவரத்தன மாலையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முக்கியமாக பேங்கில் ஆரம், நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்ஸு, செயின்ஸு, இந்த மாதிரி ட்ராப்ஸ் முதக்கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமர்ஸ்.
1: தொடர்ந்து பேசுவோம் சார், அதுக்கு முன்னாடி விளம்பரம்லாம் முடிச்சிடலாம். நேயர்கள், இதுவரை காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, தனுஷ் ஜுவல்லரி வழங்கிய அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லரி காரைக்கால்.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனுஷ் ஜுவல்லரி.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட்டாய்மென்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட்டாய்மென்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேரம் 11:30. நேயர்கள், தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் நவரத்ன கற்கள் நம்பிக்கையும் அறிவியலும் குறித்து நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லரி காரைக்கால்.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில்

0: எர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நவரத்ன கற்களோட நம்பிக்கையும் அறிவியலும் குறித்து நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க வல்லுநர் பி. பாலமுரளி அவர்கள். சரி, இப்போது முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா இயற்கையாக கிடைக்கிற கற்களை எடுத்து தான் வந்து இந்த நவரத்தின ஜுவல்லரியெலாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய கற்கள் வந்து லேப்லவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த கற்கள்லாம் வந்து லேபில் செய்கிறாங்க சார், எல்லாமே செய்கிறாங்களா இல்லை எப்படி சார்?
1: கண்டிப்பாக மேடம், எல்லா கல்லுமே இப்போ லேபில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
0: எல்லாமே முத்து பவளம்
1: ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு முத்தோட விலை சராசரியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ஒரிஜினல்னா ஒரு 2500 ரூபா நான் சொல்கிறேன். இப்போ முத்து மாலையோட விலையே 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. எப்படி கொடுக்க முடியும்னா இட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஏன்னா அந்த டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. பீப்புள்ஸ்க்கு ஆசை வாங்கி போடணும்னு.

0: முத்து மாலையோட விலையே 500 ரூபாய்க்கு வந்துருச்சு.
1: ஆ
0: எப்படி கொடுக்க முடியும்னா, இட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல்
1: தான்.
0: ஏன்னா அந்த டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, பீப்புள்ஸ்க்கு ஆசை வாங்கி போடணும்னு, ஆனால் எக்கனாமிக் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்கா, இது வந்து இது ஒர்த் இருக்கா, அந்த சர்டிஃபிகேட்டில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதெல்லாம் வச்சிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி வாங்குறதே இல்லை. ஸோ அதனால் டூப்ளிகேட் வந்து ரொம்ப ஃபெமிலியராக வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல. சோ இது இது எல்லாம் அவாய்ட் பண்ணனும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ஜெம் சர்டிபிகேட், இந்த மாதிரி ஐஜிஎஸ் சர்டிபிகேட் நிறைய இன்டர்நேஷனல் பிராண்ட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நார்மலான சர்டிபிகேட் இருந்தாலும் அது அவங்க ஆத்தரைஸ்டா இருக்காங்களா அதெல்லாம் பார்த்து வாங்குறத வச்சு தான் இந்த நம்ம டூப்ளிகேட்டை ஆர்டிஃபிஷியலா அவாய்ட் பண்ண முடியும்.
1: சோ லேப்ல பண்றது பூரா டூப்ளிகேட்ஸ்
0: தான். ஆமா மேடம், இப்ப லேப் ஏன்னா வைரமே உங்களுக்கு இப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப 100 கோடிக்கு வருஷம் பொறுக்க முடியாது இப்ப எல்லாராலையும். இப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆசைப்படுறாங்க வைரம் போடுறதுக்கு. அவங்க 100 கோடி எப்ப வெயிட் பண்ணி, எப்ப எல்லாரும் இருக்கிற கல்லுக்குள்ளே எல்லாரும் போடணும்னா போட முடியாது அல்லவா. ஸோ இப்ப சூரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்டிபிஷியலாவே டைமண்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ப்ரெஷரு, அதோட ஹார்ட்னஸ், அது எல்லாமே மிஷினரிஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. 100 கோடி வெயிட் பண்ணவே வேண்டாம், இப்பெல்லாம் 1 வருஷத்துலேயே ஒரு வைரத்தை உருவாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ வைரத்துக்கே இந்த நிலைமைனா, மற்ற கல்லெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம ஆர்டிபிஷியல்ல கொண்டு வந்துடலாம்.
1: இதை கண்டுபிடிக்க முடியுமா சார்? இப்போ டூப்ளிகேட்டா ஒரு நிறைய போலியான கல் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா, சர்டிபிகேட் இல்லாம நேரா பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுமா சார்?
0: சூப்பர் மேடம், என்ன கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். இது முதல்ல ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் மேடம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ண முடியாது. அது கட் பண்ணாலும் அதை நீங்கள் பார்த்தாலே விவரம் தெரியும். ஒரு ஆர்டிஃபிஷியலுக்கும் இதுக்கும், ஆர்டிஃபிஷியல் எப்போதுமே ஷேப்பாக இருக்கும், கரெக்டாக கட் பண்ணியிருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூன்னா ஒரு மாதிரி, அந்த ப்ளூ பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த மாதிரி ஆசையாக இருக்கிற மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படி கிடையாது. இயற்கையாக ரெண்டே ரெண்டு டைப் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இந்த வருது. ஒன்று பேங்காக்லேருந்து வருது, ஒன்று சிலோன்லேருந்து வருது. அந்த ஒவ்வொரு கல்லையும் தூக்கி நம்ம வெளிச்சத்தில் நம்ம பார்த்தோம்னா, சூரிய ஒளியில் பார்க்கும்போது அதோட நீரோட்டம், அதுக்குள்ளே இருக்கிற ரேகைகள், அதில் ரேகைகள் இருக்கும். நம்ம கையில் இருக்கிற ரேகைகள் மாதிரி ஒவ்வொரு கல்லுலேயும் ரேகைகள் இருக்கும். அந்த ரேகைகளை அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அதை ரேகைகளை ரெடி பண்ணுறதுல இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஃபுல்லாக கிளியராக பண்ணிடுறாங்க. அது கண்ணாடி, ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி, பிளாஸ்டிக் துகள் தான். ரெண்டாவது தண்ணியில் போட்டோம்னா அது மிதக்கும், மிதக்கும். தண்ணியில் போடும் போது அது உங்களுக்கு மிதக்கும் ஒரிஜினல்னா. அது டூப்ளிகேட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். கொஞ்சம் சுட தண்ணியில் நீங்கள் என்ன ஒரு சிகப்பு கல்லோ ஒரு ப்ளூ சஃபேரோ போடும் போது, அது சுட தண்ணியில் போடும்போது அதில் இருக்கிற உண்மையான கலர்லாம் வெளியாகி வெள்ளைக்கல் காமிச்சு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற
1: மாதிரி. இந்த முத்துக்கு கூட சொல்லுவாங்கல்ல சார், நுரையில் அதை பாலில் போட்டோம் அப்படின்னா அது மிதந்துச்சுன்னா வந்து
0: ஒரிஜினல்
1: ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி. அது உண்மையா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க சொல்றது எல்லாமே இயற்கையில் சொல்றது உண்மை தான். உண்மையாக இருந்துச்சுன்னா பாலில் மிதக்கும், அது டூப்ளிகேட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கீழே போய் இறங்கிடும். அதோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஒரு வெயிட்டு இருக்கும். டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா தக்கையாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்கை நம்ம தூக்கும் போதும் ஒரிஜினலாக ஒரு கல்லை தூக்கும் போதும் ஒரு வித்தியாசம் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு. ஸோ பிளாஸ்டிக் பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும், நம்ம விற்கிற கடைகள் அந்த நிறைய கடைகளில் விற்கிறாங்க, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்ஸ் தான். ஒரிஜினல் கையில் தூக்கும் போதே உங்களுக்கு அதோட வெயிட்டு, அதோட கலரு, அதோட ரேகை, அதோட நீரோட்டம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக தான் நான் சொல்கிறது சர்டிஃபிகேட். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வாங்கலாமா வேணாமல் டிசைட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார். இப்போது இந்த ரெண்டு கற்கள் மாதிரி இன்னும் நிறைய கற்களுக்கு வந்து பொதுவாக இப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்?
0: இப்போதைக்கு அவங்க எல்லாமே அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். இப்போ பெரிய வல்லுநர்களே ஏமாற அளவுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பல டெஸ்டிங் பண்ணி தான் ரெடி பண்ணுறாங்க அதை. ஈவன் வந்து நம்ம கையில் வந்து ஒரு ஒரிஜினல் இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கே ஒரு டூல்ஸ் இருக்கு, ஒரு அதையே நாங்கள் வச்சு செக் பண்ணும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் கூட அந்த சென்சார் அடிக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கற்கள் கண்டுபிடிக்கணும்னா, நான் சொன்ன அந்த வழிமுறைகளை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட்டை கம்பேர் பண்ணி வாங்குறது நல்லது மேடம்.
1: ஓகே சார். இந்த நவரத்ன கற்களை வந்து இப்போ வாங்கிட்டோம், ஜுவல்லரியா வாங்கிட்டோம், இதை எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: ரொம்ப சிம்பிள் மேடம். இது வீட்டில் இருக்கிற நார்மல் சாதாரண வெது வெதுப்பான சுடு தண்ணியில லைட்டா நம்ம காலையில் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு, சாஃப்டான ப்ரஷ்ஷை வச்சு தொடச்சாலே போதும் மேடம். இதை போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போறது, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்ஸ் பண்றது, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது, எங்கேயாவது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவியல குளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஹார்டான பேஸ்ல உபயோகப்படுத்தாம இருந்தா இதோட தன்மை ரொம்ப வருஷத்துக்கு நம்ம

0: இருக்கும் மேடம். அது வந்து உயிர் எப்படின்னா, அந்த கல் உடையாத வரைக்கும் தான் மேடம் உயிர். அது லைட்டாக கிராக் வந்துட்டா கூட அதோட உயிர் வந்து போயிடும்.
1: அது சரி பண்ண முடியுமா?
0: இல்லை மேடம், அது சரி பண்ண முடியாது. அது எப்படி சரி பண்ணலான்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 4 கேரட்டில் கல் வாங்கியிருக்கீங்கன்னா, நடுவில் கிராக் ஆகிடுச்சுன்னா திருப்பி அதை ரீகட் பண்ணலாம். ரீகட் பண்ணுறதுனால அதோட சைஸை குறைச்சி வேணால் யூஸ் பண்ணலாம்.
1: ரீசைஸ் பண்ணி குட்டியாக யூஸ் பண்ணலாம்.
0: ஆமாம் மேடம், அந்த நடுவில் எந்த இடத்துல கிராக் ஆயிருக்கோ, எந்த மேஜர் பார்ட்ஸ் நமக்கு தேருதோ அந்த இடத்துல ரீசைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேடம். அதுதான் அதுக்கு ஒரே வாய்ப்பே இல்லையே. அதே அப்படியே போட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அது வந்து அவ்வளோ இது கொடுக்காது. அது ஜஸ்ட் லைக் பிளாஸ்டிக் தான் மேடம். அது
1: நம்ம இயற்கையில் வாங்குறப்போ ஒரு கலர் இருக்கும்ல சார், அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுமா, இல்லை இப்போது நிறைய ஹீட் ஆகும்போது அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
0: அதுதான் மேடம், நம்ம வந்து அந்த ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது மேடம். அதோட தன்மை, அது வந்து 1000 வருஷம் நம்ம சொல்கிறோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அதோட தன்மை மாறவே மாறாது மேடம்.
1: எப்படினாலும் மாறாது,
0: கண்டிப்பாக மாறாது. அது டூப்ளிகேட்டாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி சாதாரணமாக ஒரு டெஸ்ட்லேயே நமக்கு சுடு தண்ணியில் போட்டு நம்ம தண்ணியில் உள்ள விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக அதோட கலரை வெளியே எடுத்துகிட்டு ஒரிஜினல் கலரை காமிச்சு கொடுத்துரும்.
1: ஓகே சார், விளம்பரத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம் சார்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் தனுஷ் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ்,
8: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் முருகன் ஜுவல்லரி மற்றும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர். இன்னைக்கு நிகழ்ச்சியில நவரத்ன கற்கள் பத்தியும் அதோட பின்னப்பட்ட அறிவியலையும் நம்பிக்கையையும் பத்தி, இன்னும் நிறையவே நவரத்ன ஆபரணங்களை பத்தியும் அதோட பராமரிப்பு முறைகள் இதெல்லாம் பத்தி நம்ம கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க வல்லுநர் பி பாலமுரளி அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போலாம் நேயர்களே. சார், இப்போ நேயர்கள் இணைப்புல வராங்க, என்ன சந்தேகம் கேக்குறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம். வணக்கம் தோழி. அது வந்து இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம், 4-5 நாளைக்கு அப்புறம் ரெசியூம் ஆகுமா? நன்றி.
9: நன்றி.
1: இப்போ நவரத்ன கற்கள் வச்சு ஜுவல்லரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் சார். அந்த கற்கள் வந்து ஒரே ஆர்டர்ல தான் பிளேஸ் பண்ணி அந்த ஜுவல்லரிஸ்லாம் வருதா, இல்லை மாத்தி மாத்தி கூட ஆர்டர் பண்ணி வருதா சார்?
0: ஆர்டர்னு அது ஒரு ஷேப்பை சொல்றீங்களா?
1: அதை வந்து ஆர்டர் பண்றோம், நகையில ஆர்டர் பண்ணும்போது சொல்றோம்.
0: நம்ம எல்லாமே வந்து அதில், நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் நெக்லஸ் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அவங்க ஓவல் ஷேப்பில் கேட்டாங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கிற எல்லா 9 கல்லுமே அந்த ஓவல் ஷேப்பில் தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம். இப்போ அவங்க ஸ்கொயராக டிபெண்ட், சில பேர் கேட்பாங்க சதுரமாக வேணும் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க, அது சில பேர் ரவுண்டாக வேணும்னு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்தந்த பர்டிகுலர்ஸாக அந்தந்த கல்லை நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த ஆர்னமெண்ட்டை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே சார், இப்போது எல்லா கற்கள் இந்த 9 கற்களையும் எந்த வரிசையில் வேணாலும் வைப்பீங்களா? இல்லை
0: இல்லை மேடம், அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி நான் நவரத்தின 9 கல்லை வந்து நம்ம ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பிளேஸில் தான் இருக்கணும், அந்தந்த கல் அந்தந்த இடத்துல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த கல்லுக்கு பதில் இதுக்கு அடுத்தது அடுத்த கல் வரணும், ப்ளூக்கு அப்புறம் க்ரீன் வரணும், க்ரீனுக்கு அப்புறம், இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.

0: சார், நிகழ்ச்சியில் நேயர்கள் வராங்க, பேசலாம். வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் வணக்கம்.
1: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்கய்யா, உங்களோட கேள்வி கேளுங்கய்யா.
1: அது மேடம், அதாவது வந்து உடல் நலத்துக்கும் அந்த கற்களுக்கும் தொடர்பு உண்டா? முதல்ல அடுத்தது இந்த புஷ்பராகன்னு சொல்றாங்க மேடம், கல்லு, அந்த புஷ்பராகன் தான் என்ன தன்மை? அது உயர் விலை உயர்ந்த கல்லா? அது ஏதோ உடல் நலத்துக்கு உகந்ததா?
0: ஓகே சார்.
1: ஏன்னா நான் வந்து எனக்கு புஷ்பராகன் ஒருத்தவங்க வந்து என் கல்யாண காலத்துல அணிவிச்சாங்க, அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்விடேஷன் சில பேர் சொல்றாங்க, கேட்டா இன்விடேஷன் தான் என்ன?
0: ஓகே சார், பதில் சொல்லுவாங்க சார், நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி சார். மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சார். இமிட்டேஷன் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி, இதுக்கு பதில் சொல்லிடுங்க.
2: அதான் மேடம், இமிட்டேஷன் ஆர்டிஃபிஷியல்,
0: ஆர்டிஃபிஷியல்
2: நம்ம வந்து செயற்கையா உருவாக்குறதுனால தான் அவங்களுக்கு எந்த வித மாற்றமும் இல்லைன்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க அது வந்து செயற்கையா இருக்கிறதுனால தான், இயற்கைக்கு என்றைக்குமே அதோடைய இயற்கையாக போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதோடைய பலன்களை அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இமிட்டேஷன் சொல்கிறதுனால தான் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இன்னும் அந்த அதை பற்றின அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் தான் அது எங்கேயோ தேவை யாரோ சொல்கிறத நம்பி வாங்கியிருக்காங்க.
0: ஓகே சார், இப்போது வந்து உடல் நலத்துக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், அது வந்து ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னா, ஆனாலும் திரும்ப நிறைய கேள்வி கொடுத்துட்டாங்க, உடல் நலத்துக்கும் கற்களுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கா?
2: கண்டிப்பாக மேடம். மேடம், உடல் நலத்து மட்டும் இல்லை மேடம், அவங்களோட உடல் ஹெல்த்து, வெல்த்து, பீஸ் ஆஃப் மைண்டு, கான்ஃபிடென்ஸு, அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளே சில சில சில நெகட்டிவ் எனர்ஜி வரும், அதுக்கு கூட இந்த இந்த நவரத்தன கற்களில் வந்து சப்போர்ட் பண்ணும் மேடம். இந்த பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்கிற மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கும் அவங்க சொல்கிறது இது சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே இயற்கையை சார்ந்து இயற்கையாக வர ஸ்டோனுக்கு மட்டும் இந்த பவர் இருக்கும் மேடம். இந்த ஆர்டிஃபிஷியலுக்கு எதுவுமே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இமிட்டேஷன் தான், அதில் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. வேலை ஆசைக்கு வேணால் போட்டுக்கலாம், அவ்வளோதான். அது அது அது நமக்கு சப்போர்ட் பண்ணுமா, நம்ம உடல் நலத்தை சரி பண்ணுவான்னா கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இமிட்டேஷன் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. உயிரே இல்லை அதுக்கு. அப்போ அதை போட்டு அது வேஸ்ட்டு தான். அது நான் சொல்ல வர்றது அதுதான், இந்த இயற்கையான கற்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் இருக்குது. அவர் சொல்கிற மாதிரி ஹெல்த் அண்ட் வெல்த் கண்டிப்பாக அது சப்போர்ட் பண்ணும். மைண்டை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு இருக்குது, கான்ஃபிடென்ட் கொண்டு வரதுக்கு, அறிவு படிப்புன்னு சொல்லுவாங்க, அது அறிவுனா படிப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரில்லியண்ட்டாக சில பசங்க படிக்கிறது, சில பேர் நல்ல மூளையாக பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே அந்த அந்த இந்த கற்களில் அதில் அடங்கியிருக்கு மேடம். இது
0: ஓகே சார். புஷ்பராகம் பற்றி கேட்டிருந்தாங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ இப்போ எப்படி இருக்குது?
2: ஆமாம் மேடம், அது அது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு. இந்த எல்லோ சாஃப்ட்வேர் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலாக உள்ளது மேடம்.
0: அந்த
2: ஆமாம் மேடம், அந்த அதில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், ஆர்டிஃபிஷியலும் இதுவும். அது கண்டிப்பாக அது மட்டும் நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லாமல் வாங்குறது ரொம்ப கிடையாது. அது ஏன்னா மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நாங்களே சில நேரத்தில் வந்து அதை வந்து ஏமாந்துருக்கோம். அது ஏன்னா அந்தளவுக்கு வந்து அது ரொம்ப ஹெவியாக ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அது ரொம்ப நிறைய பேர் அந்த எல்லோ சாஃப்ட்வேர் வந்து விருப்பப்பட்டு போட்டுட்ருக்காங்க. அது நிறைய ராசிக்காரர்கள், அது 3-4 ராசிக்காரர்கள் போடலாம் அந்த எல்லோ சாஃப்ட்வேர் மட்டும். ஸோ அந்த ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால அந்த எல்லோ சாஃப்ட்வேரை மட்டும் அது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நம்ம வந்து டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மேடம். சர்டிஃபிகேட் அதுனா நான் ஏற்கனவே சொன்ன கலர், கிளாரிட்டி, கட்டு, அதோடய எடை, அதோட சர்டிஃபிகேட், இதை பேஸ் பண்ணி தான் மேடம் அந்த அந்த ரோலே நடக்கும். ஸோ அது இருந்தால் மட்டும் தான் அந்த எல்லோ சாஃப்ட்வேர் அவங்க வாங்கலாம்.
0: சார், இப்போ இதோட ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்?
2: அதுதான் மேடம், இந்த இந்த ஒரிஜினல் நம்ம செக் பண்ணணும்னா நார்மலாக நான் சொன்னது அதோட ரேகைகள் இருக்கும். டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். நம்ம சூரிய வெளிச்சத்தில் இதை பார்க்கலாம். சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது டைரெக்டாக சன்லைட் வராது, நம்ம கையில் அடிக்காது. ஸோ அது ஒரு தடுப்பு மாதிரி அது தடுத்து நிறுத்தும், நம்ம கண்ணை வந்து கூசாது. சில சில இந்த பேப்பர், ரிட்டன் பேப்பர்ஸில் வந்து

0: அந்த கல்லை வச்சோம்னா அது நார்மலாக ரீட் பண்ண முடியாது. இப்போ பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பரில் தூக்கி அந்த கல்லை வச்சிங்கன்னா நார்மலாக ரீட் பண்ண விடாது அது. ஸோ அது அது அது படிக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல். இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதுக்காக நம்ம போயிட்டு சர்டிஃபிகேட் இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கையில் இருக்கிற கல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சாலே அடியில் இருக்கிற லெட்டர்ஸை நம்ம படிக்க ஆரம்பித்தாலே அது தெரிஞ்சிட்டாலே அது டூப்ளிகேட் தான் மேடம். அது தெரிய விடாது, உங்களுக்கு படிக்க விடாது. ஒரு பூத கண்ணாடி மாதிரி மேலே இழுத்து விடும். அது அது அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தண்ணியில் போடலாம், சுட தண்ணியில் போட்டிங்கன்னா அதோட கலரை ஃபுல்லாக இழுத்துடும். இழுத்துட்டுச்சுனாலே அவங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் இப்போ 15 மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டரில் போட்டாலே அந்த கலரை வெளியாயிடுச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் மேடம்.
1: ஆர்டிஃபிஷியல், ஓகே சார். இப்போ வந்து இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூக்கும் இப்போ இந்த 9 கற்களில் எந்த கற்கள் வந்து அதிக விலையில் இருக்கு சார்?
0: அதிக விலைன்னு பார்த்தா வைரம் மேடம்.
1: வைரம் இல்லாம வேற என்ன சார்?
0: வைரத்துக்கு அப்புறம் வந்து மாணிக்கம் மேடம். மாணிக்கம் சூரியனுக்கு வந்தது. மாணிக்கம் வந்து உங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் இருக்க மேடம். வைரத்துக்கு அடுத்த கேட்டகரி மாணிக்கம் மேடம். மூணாவது கேட்டகரி வந்து எம்ரால்டு மேடம். எம்ரால்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் புஷ்பராகம், அதுக்கப்புறம் தான் ப்ளூ சஃபயர், அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் நீங்கள் வந்து முத்து பவளம்லாம்.
1: நான் ஏற்கனவே
0: இருந்துட்டேன். முத்து பவளம் என்ன, நம்ம எல்லா கடல் சிற்பிலையும் நம்ம ஈஸியாக நம்ம கிடைக்குது. பவளமும் ஈஸியாக அந்த கடல்லேருந்து தான் வருது. ஸோ இதனால் மார்க்கெட் வேல்யூ வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும் போது. அதனால் அது வந்து அதுக்கு வலு இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு உண்டான பவரும் அதுக்கு அதோடைய செயல்களும் அது காமிக்கும். அதனால் நாங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கு மேடம். நம்ம
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் இணைந்து நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ சார்.

0: இருக்குது, என்ன பண்ணுறாங்க, நவரத்ன ஆபரணங்களை வந்து அதை பற்றியும் அதை எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும், இந்த நவரத்ன கற்களை சுற்றி உள்ள அறிவியல் பற்றியும் பொதுவான நம்பிக்கைகளை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லரி காரைக்கால்.
1: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. கிசான் வாணி பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற பங்கேற்க வாருங்கள் கிசான் வாணி நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனுஷ்க் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை, காரைக்கால் முருகன் ஜுவல்லரி. பகல் 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர். பங்கேற்பவர் செல்வி இ தீஷயா. 12:55 பன்னிசை மாறன் என தொடங்கும் பாடல், பாடியவர் எஸ் ஜானகி. 1 மணிக்கு தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்க. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு, காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்க. 3 மணிக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் LSC. 3:30 வைக்கிங் பர்னியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் LSC. 4 மணிக்கு நாளைய உலகம் நேரலையில் பங்கேற்கிறார் காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். 5:15 அலைவோசை, 5:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளக்கேற்றும் வேளை, 6 மணிக்கு பன்னிசை மதன என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 இசை தூரிகை.

7:25 காரைக்கால் KMT மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:00 காற்றில் வரும் காணும். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணும். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 தனுஷ் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இரவும் மலரும். 10:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியா ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. கேட்டது FM எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இன்னிசையில் தென்மடை தரும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் துவக்கமாக கருப்பன் படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் எம்கே முருகேசன் மேனாங்குடியிலிருந்து, அவர்களோட சாந்தி முருகேசன், அரவிந்தன், நிஷான், ஹலிம், ராஜலக்ஷ்மி, கலாவதி, ரேவதி, விஜயா, கொள்ளிடம் காமராஜ், பட்டீஸ்வரம் சாந்தி, சாமிநாதன், விஷ்ணு, அனு, கீர்த்தனா, நிலானி, ஆண்டிப்பாளையம், மதனசேகர், எழிலரசி, வினு, பிரியன், தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன். இந்த

அழகான இனிமையான பாடல்களுக்காக இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3. நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இப்போது உங்களோட

0: ஜெயராஜி இணைந்திருக்கிறேன். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 9:30 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை காலை 7:30 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உடவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
9: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
8: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
13: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
12: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
13: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
12: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: இத்தசையும் இசிக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். 12:20 பசும் தளிர் நிகழ்ச்சி நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ராமு நகை மாளிகை ஜெயம் கண்டம்.
14: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயம் கண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
16: வீட்டு உபயோக பொருட்கள்
17: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
18: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: உழவர் அரங்கம் நிகழ்ச்சி நாளை இரவு 7:30 இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
19: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலின் படம் ஆடுகளம். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ் குமார். இந்த பாடலை எழுதியிருக்கிறார் ஸ்னேகன். பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் SP பாலசுப்ரமணியம், SP பி சரண், பிரசாந்தினி. இவர்கள் பாடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து பண்பலைக்கு கடிதம் எழுதி பாடலுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர்கள் செய்யார் வட்டம் சிறுங்காட்டூர் கிராமம் ராஜேந்திரன், தனலக்ஷ்மி, சந்தியா மணிகண்டன், சென்னை மதுரவாயில் சரஸ்வதி, திருமணிசை ராணி மணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், காரைக்கால் கணபதி, கணேசன் ராணி, கிரீஷ் செல்வி, தினேஷ் காருண்யா, பிரசன்னா நிவாகினி, சுரேஷ் மாரியப்பன், சூரி சுப்பு, நவநீதம் சாமிநாதன், ஜெர்லின் மித்ரன், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன். இவர்கள் அனைவருக்காகவும் பாடல்.

0: மாளிகைக்கு வாங்க.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லரி.
2: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: வம்சா ஆடி அது ரெடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
0: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியில் அடுத்து கஜினி படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் ஹாரிஸ் ஜெயராஜ். குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ. இந்த பாடலுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், நாகப்பட்டினம் லக்ஷ்மி, பாலு, சுபா, வேல்முருகன், விபின், பாலாஜி, கவி, பாலா, கும்பகோணம் TS பாலு.

0: வரண்டா ரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் தனுஷ்க் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து குலே பகவலி படத்திலிருந்து பாடல் வரவிருக்கு. இந்த பாடலுக்கு வரிகளை இயற்றியிருக்கிறார்கள் கோசேஷா, இசையமைத்திருக்கிறார் விவேக் மெர்வின். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் மெர்வின் சாலமன், சமீரா பரத்வாஜ். ஸ்ரீபுத்தூர், வரதராஜன்பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பாஸ்டினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குளம், பார்த்திபன், பாரதி, கீழ்குடியிருப்பு, செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீபுத்தூர், யேசுதாஸ், சகாயமேரி, செலினா, ஜோசஃபின், எசிதாராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, சுனில், இவர்களின் விருப்பமாக

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இதை கேட்டு இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர், இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 கூடுதலான குடியிருப்புகள் 421 ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15 ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 ரூபாய் செலவில் அடுத்த 5 செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர்

செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற சிற்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்

0: சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: எத்திசையும் எட்டும் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50. இனி பண்பலையில் கேட்கலாம். ஸ்ரீங்கொண்டம் ராமுனகை மாளிகையின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமுனகை மாளிகை ஜெயக்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு கல்லூரியில படித்துட்டு இருக்கிற ஒரு மாணவர் என்ன பண்ணானா, ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா என்னிடம் பணமே இல்ல, நான் ரொம்ப ஏழை அப்படின்னு புலம்பினானா. அந்த பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு 1 கோடி தரேன், உன்கிட்ட இருக்கிற 2 கையும் தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த மாணவர் இவர் சொன்னதை கேட்டு திகச்சு போனானா. பணக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தர முடியாத மிகப்பெரிய சொத்து உன்கிட்ட முன்பே இருக்குது, அதுதான் உன்னுடைய உடலும் நீ வாழும் இந்த நேரமும் பா, நீ மட்டும் அத சரியான வழியில பயன்படுத்தி உழைச்சு பாரு, நீயே பணக்காரன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமது நேரமும் ஆரோக்கியமும் விலை மதிப்பற்ற சொத்துக்கள், அதை வீணடிக்காமல் உழைப்பதே உண்மையான உயர்வு. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன? சூப்பரா இருக்கே உங்க பேரு. யார் உங்களுக்கு பேர் வச்சாங்களா, கேட்டீங்களா உங்க வீட்டுல?
5: கேட்ட மேடம். அம்மா,
4: என்ன ஸ்டாண்டர் படிக்கிறீங்க?
5: நான் 3வது வகுப்பு படிக்கின்றேன்.
4: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: பாரதியார் பாட்டு.
4: எங்க பாடுங்களே?
5: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மேல் வானிணிந்து வீழ்கின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நெஞ்சை வாயில் கொணர்ந்து

0: வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பெண்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம். பண்பலையில் நேயர்கள் கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: முத்தமிழும் சங்கமாகும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கலாம் பண்ணிசை.

0: கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே மகாகவி பாரதியார்.
1: சூப்பரா பாட்டு பாடினீங்களே பாரதியார், யாருன்னு தெரியுமா?
0: கவிஞர், விடுதலை போராட்ட வீரர்.
1: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்ச பெரிய ஆள பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: ஏன் டீச்சர் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க?

புலி. கிசான் வாணி பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற பங்கேற்க வாருங்கள் கிசான் வாணி நிகழ்ச்சியில்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். சிந்தனை துளி அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். தேன்மழை இடைக்கால இனிய கானங்களின் இசைத்தூரல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது நினைவெல்லாம் நித்யா திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது.

நேர்லே தேன்மலை நிகழ்ச்சி பார்த்தினா உங்களது கருத்துக்களை காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் தேன்மலை நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட கருத்துக்களை பாடல்களுக்கு இடையே படிக்கிறதுக்கும் நானும் ரெடி ஆயிட்டேன். நிகழ்ச்சியில் ஒழிக்க போகிற அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, புது கவிதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது நேயர்கள் அனைவருக்காகவும்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
10: வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
11: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
12: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி
11: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100%

0: டெபாசிட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோட கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா, அமிர்தராயன் குட்டை பாரிவள்ளல், அப்புறம் ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், நினைவில்லா நித்யா பாட்டுக்கு அப்புறம் அது அப்படியே செவிகளில் இதமாக ஒழிச்சதுங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளிப்புறா ஒன்று பாட்டு, இது இருக்கு இல்லையா புதுக்கவிதை படத்துலேருந்து, இதுவும் மிக சிறப்பான பாடலாக இருந்தது, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப அழகான பாடல்கள், 80களில் 90களில் வந்து இந்த அழகான பாடல்களை கொடுத்துருக்கீங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி ஆகியோர் பாடிய இந்த பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு ₹1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டிய சில்க்ஸ் மற்றும் மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
6: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
2: நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரும் இது தேன் மழை. நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள், பவித்ரமாணிக்கம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்கால பாடல்கள் எப்பவுமே இனிமை தாங்க, கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். பாடல் வரிகள் இசைன்னு அனைத்தும் மிக அருமையாக இருக்கும். இனிமையான பாடல்கள் வழங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, ஒவ்வொரு பாடலும் அருமையாக இருக்குது. பாடல் ஒலிபரப்பிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு என் மனம் அந்த வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு இன்னும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புஷ்பவனம் விஸ்வநாதன், அப்புறம் மேமாத்தூர் அமுதா சேகர், இவங்களாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கருத்துக்கள், உங்களோட கருத்துக்களையும் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்க. படிக்கிறதுக்கு நான் வந்து தயாராக தான் இருக்கேன். அடுத்த பாடல் தேன்மொழி நிகழ்ச்சியில் என்ன பாடல் அப்படின்னா, தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியது. இந்த பாடல் நேயர்கள் அனைவருக்காகவும்

தேன்மழை நிகழ்ச்சியில் வெள்ளைப்புறா ஒன்று பாடல் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க திருமலஸ்தானம் வீரசுந்தரி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மணக்குடி சத்யா, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், பூந்தோட்டம் ஆட்டோ ரஜினி, அப்புறம் இதே மாதிரி பாடல்கள் ஒளிபரப்பவும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல், ராஜு, சாகுல் ஹமீத், அப்துல் அஜிஸ், புதுப்பட்டி பொன்னமராவதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், கைலாசபுரத்திலேருந்து ரவி, அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், தேன்மழை நிகழ்ச்சி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மயிலாடுதுறை சித்தர்காடு ரத்னகுமாரி, பாடல்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், பிற்பகல் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. மணற்குடி சசிகலா தியாகராஜன் வந்து ஒரு பாடல் வந்து அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்து அழகாக சொல்கிற ஒரு பாட்டு, மலேசியா வாசுதேவன் அவங்களோட வாய்ஸில் இளையராஜா சாரோட இசையில் வந்து அற்புதமான பாட்டு வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்க கேட்க இனிமை இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியோட அடுத்த பாடல். நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேரம் 1:32.
1: நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தனிஷ் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில ஒழிக்க இருக்க அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகள் எஸ் ஜானகி பாடியது. பாடல் அனைவருக்காகவும்

0: நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: டிஎஸ் அத்தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
5: இங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள்,

0: நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: இங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்
2: வம்சா ஆடியாது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
0: தென்மொழி நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை சொல்லுங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பின எல்லா பாடல்களையும் தனித்தனியாக எழுதி அந்த பாட்டை அவங்க எவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லி, பேக் டு பேக் சாங்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாகை பாபு வந்து என்றும் போல் இன்னைக்கும் தேன்மழை இனிக்கிறதுங்க, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோட பாடல்களும் இனிமே அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில் பவானந்தமும் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாடல்களும் சூப்பருங்க அப்படின்னு அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகள் ஜானகி பாடிய காதலின் தீபம் ஒன்று, இந்த பாடல் தாங்க எல்லாரும் கேட்டு ரசிங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண் நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார்.

0: சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள் மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர் நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லம்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0% உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன்

0: சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
1: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முக பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 தேதி வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55. நேயர்கள் கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி. வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளே துன்பம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்க. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜே கே ஆர் பாலி கிளினிக், மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443-95130.
1: ஜே கே ஆர் பாலிகிளினிக்.
3: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் August 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, இன்றைய டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு. காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் உங்களது கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெற நீங்கள் அழைக்கலாம். 03-4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து

0: நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். நம்ம அரங்கத்துக்கு மருத்துவர் ஐயா வந்து வந்திருக்காங்க, அவங்களை வந்து வரவேற்கலாம். ஐயா சார்
1: வணக்கம். மேடம்,
0: தாய்ப்பால் வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஒரு செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலக தாய்ப்பால் வாரத்தை வந்து யார் இது முன்னெடுக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த வாபா இல்லைங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ, இதோடு வந்து சேர்ந்து இந்த வாபா அப்படிங்கிற அமைப்பும் வந்து செயல்படுது. வாழ்க்கையில் வந்து நிலையான தொடக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டுதல், சிறப்பாக செயல்படுபவற்றை வலுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை கொண்டு, பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் ஒர்க்ஸ், எது வந்து செயல்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல விடயங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த தாய்ப்பால் ஊட்டுதலை வந்து நம்ம உறுதியாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது இல்லைங்களா. இப்போது ஒரு தாய் வந்து கொடுக்கக்கூடிய முதல் பரிசு குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தா அது தாய்ப்பால் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தாய்ப்பால் வந்து அந்த முதல் பரிசுன்னு சொல்லும்போது ஏன் வந்து அதுக்கு இவ்வளவு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதில் என்னென்ன சத்துக்கள் வந்து அப்படி இருக்குது? கண்டிப்பாக நீங்கள் வந்து தாமதிக்காமல் குழந்தை பிறந்தவுடன் எவ்வளவு விரைவாக நீங்கள் வந்து தாய்ப்பால் ஊட்ட முடியுமோ அவ்வளவு விரைவாக ஊட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படி முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
1: நம்முடைய இந்திய மற்றும் தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு பல ஆண்டுகளாகவே இருக்குது. அதனால் தான் நம் முந்தைய தலைமுறையினர்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க குழந்தைக்கு 4 வயது வரை 5 வயது வரை வந்து தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னு. இப்போ அப்படி தாய்ப்பால் பற்றி அனைவருக்குமே தெரியுது, அனைவருக்குமே அதோட முக்கியத்துவம் தெரியும் போது எதற்காக இதற்கென பிரத்யேகமாக ஒரு வாரம், அதாவது ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை வருட வருடம் தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது, அது எதற்காக நம்ம கொண்டாடணும், அது ஒரு நாள் இருக்கலாமே, எதுக்கு 7 நாட்கள் அதற்காக கொண்டாடணும் ஒரு கேள்வி. நம்ம எல்லார் மனசுலுமே அதுதான் இருக்கு, தாய்ப்பால் எல்லாருமே கொடுத்து தான் இருக்காங்க வருட வருடமா, அதுக்கு எதுக்கு கடைசி 20-30 ஆண்டுகளாக இதை பற்றி ஒரு தனித்தனியா வாரம் கொண்டாடுறாங்கன்னு. ஏன்னா தற்போது நிறைய மாறி வருகின்ற சூழல்ல தாய்ப்பால் கொடுக்கின்ற அளவு மிக மிக குறைவாகுது. முக்கியமாக மத்திய சுகாதாரத்துறை வருடா வருடம் 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய சுகாதார கணக்கெடுப்பு செய்வாங்க. அதில் 2019-20 வருடம் பண்ண கணக்கெடுப்பின் படி பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளில் 40% குழந்தைகள் மட்டுமே பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 6 மாதங்கள் வரை 64% குழந்தைகளுக்கு மட்டுமே முழுமையாக தாய்ப்பால் கிடைக்கப்பட்டிருக்கு. தற்போது வந்து இந்த வருடம் வந்து அவங்க அடுத்த தேசிய சுகாதார கணக்கெடுப்போடைய 6வது படிவம் வெளியே வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்னுமே அதிர்ச்சியான தகவல் இருக்கு. 64% இருந்தது, இப்போது 56% தான் இருக்கு,
0: குறைஞ்சிருக்கு.
1: அதே மாதிரி பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள இப்போது 50% குழந்தைகள் தாய்ப்பால் கிடைக்கின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைக்கு மட்டும்தான் பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைக்குது. அதே மாதிரி பிறந்த குழந்தைகள் 2ல சுமார் 1 குழந்தைக்கு மட்டும்தான் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கிடைக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தற்போது நிறைய சூழல்கள் மாறி வர்றதுனால முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் நிறுத்துற சூழலும் ஏற்படுது. அதே மாதிரி இப்ப கடைசி ஒரு 10 வருடங்களாக பாக்குறோம், பவுடர் பால் உபயோகப்படுத்துகின்ற தன்மை அதிக அளவு வந்திருக்கு, அதனால தாய்ப்பால் கொடுக்கின்ற தன்மை மிகவே குறைவா இருக்கு. அதே மாதிரி மக்கள் மத்தியில ஒரு எண்ணம் இருக்கு, தாய்ப்பாலும் பவுடர் பாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, தாய்ப்பால் கொடுக்கறதுல பவுடர் பால் கொடுக்கறது ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. அதனால தாய்ப்பாலோட முக்கியத்துவம் தெரிஞ்சும் சில சமயம் முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே தாய்ப்பால் நிறுத்துகின்ற தன்மைகள் இருக்கு.
0: இதை பற்றி வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து சிரமப்படுறது அப்படின்னா நம்ம வந்து கவனிச்சுக்கணும். நம்மளுடைய இந்த மூட் ஸ்விங் எல்லாம் இருக்க கூடாது, நம்ம சரியான ஃபுட் எடுத்துக்கணும், அது வந்து சரியான நேரத்துக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்து செய்யணும். இப்போ பெண்களுக்கு வந்து அந்த மல்டி டாஸ்கிங் நிறைய வந்து ஒர்க் இருக்கு. ஏற்கனவே ஒரு குழந்தை, மூத்த குழந்தை இருந்துன்னா அவங்களையும் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடர்பாடு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால குடும்பம் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கணும், அதே சமயத்துல அந்த புது தாய் அப்படிங்கிறவங்களும் ஒரு திட்டமிடலோடையும் இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 54% அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய அந்த 50% தான். ஏன்னா ஒரு பாதிக்கு பாதி அப்படிங்கிறது யோசிக்க வைக்கிறது நம்மளை. சரிங்க, இப்போது நம்ம இணைப்பில் வந்து நேயர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. யார் வராங்க, என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: சில குழந்தை பிறந்தாலும் சில தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் சரியான கிடைக்கிறது இல்லை குழந்தைக்கு.
0: யாரு பேசுறீங்க ஐயா, உங்க பேர் என்ன? மானாம்பேட்டை

0: காளிதாஸ், இப்ப சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
1: சில குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தேவை கிடைக்கிறது இல்ல, அதுக்கு என்ன மாதிரி உணவு அவங்க எடுத்துக்கணும்?
0: சரிங்க,
2: வணக்கம் ஐயா. உங்கள் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான குடும்பங்கள் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பல குடும்பத்தில் சொல்லுவாங்க, தாய்ப்பால் சுரப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து சில டைம் பெரியவங்களே சொல்லுவாங்க, பவுடர் பழச்சி போடலாம், இல்லைனா குழந்தை வந்து பசியிலேயே அழுதுகிட்டே இருக்கேன்னு. ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா, குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோன்னா, உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுக்கு ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும், அதன் மூலம் தாய்ப்பால் சுரப்பு இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் ப்ரொலாக்டின் அண்ட் ஆக்சிடோசின் ரெண்டு ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அந்த ஹார்மோன்கள் சுரக்கும்போது தான் தாய்ப்பால் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறோம், ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கறது முக்கியமான இண்டிகேட்டர் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும், நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியன் டெலிவரி ஆனாலும். ஆனால் சில மருத்துவமனைகள் என்ன ஆகுது, டெலிவரி முடிச்சுட்டு குழந்தை ஐ மீன் அம்மா அவங்க வார்டுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு இல்லை ரூமுக்கு ஷிஃப்ட் ஆன பிறகு தான் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் மேலே ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த குழந்தைக்கு குளுக்கோஸோட அளவுமே கம்மியாகும். அதில் எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு கம்மியாகிறதுக்குமே லைக் சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இரண்டு முக்கியமாக, முதல் இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் சீம்பால் தான் வரும். சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு ஆன்டிபாடிகள், லாக்டோஃபெரின், லைசோசைம், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. அண்ட் சீம்பாலோட வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்து சுரக்கும். ஆனால் அதுவே வந்து குழந்தைக்கு போதுமான அளவு இருக்கும். ஈவன் வந்து ஒரு தடவை ஃபீட் பண்ணும்போது ஒரு 5 to 7 ml வந்தால் கூட குழந்தைக்கு அது போதுமான அளவு தான் இருக்கும். முக்கியமாக குழந்தையோட அம்மாவுடைய மனநிலைமை பொறுத்து தான் ஆக்சிடோசின் சுரப்பு இருக்கும். சப்போஸ் அவங்க அம்மாவுக்கு கவலைகள் அதிகம் இருந்தால், வலி அதிகமாக இருந்தால், நம்பிக்கையின்மை இருந்துச்சுன்னா அது ஆக்சிடோசினோடைய சுரப்பு கம்மியாயிடும். ஆக்சிடோசின் சுரப்பு கம்மியானாலே தாய்ப்பால் சுரப்புமே கம்மியாயிடும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், குடும்பம் மற்றும் மருத்துவமனை சூழல் வந்து மதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் யாராவது வந்து தாய்ப்பால் கிட்ட தாய்ப்பாலே வரல உனக்கு, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அப்படி திருப்பி திருப்பி சொல்லும்போது மதர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் கவலைப்படுவாங்க. அதனால இன்னுமே தாய்ப்பால் வந்து குறைவாகும். அதுக்கப்புறம் தாய்ப்பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 days தாய்ப்பால் சுரப்பு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம சீம்பால் சொல்லுவோம், அப்புறம் டிரான்சிஷன் மில்க், அப்புறம் மெச்சூர் மில்க் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மில்க் செக்ரேஷன் நல்லா ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் முதல் 2 to 3 days அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து மனதளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதீங்க. வருகின்ற ஈவன் சீம்பால் வந்து துளி துளியாக வந்தாலுமே அதுவே குழந்தைக்கு தேவையான குளுக்கோஸையும் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியுமே கொடுக்கும். அதுக்கப்புறம் குழந்தையோட அம்மா தாய்ப்பால் சுரப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய உணவுகள் இருக்குது. நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கிறதுலே வந்து பெரும்பான்மையான உணவுகள் வந்து தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா வெந்தயம், எள், அதுக்கப்புறம் தர்பூசணி பழம், பால், அப்புறம் சால்மன் மீன், அதுக்கப்புறம் கீரை வகைகள் குறிப்பாக முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பூண்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக எடுக்கின்ற ஃபுட்டோட சேர்த்து கொடுக்கும்போது தாய்ப்பால் சுரப்பு ஒன்றுமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சில கருத்துக்கள் இருக்கு, லைக் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்கள் வந்து மாம்பழம் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி தயிர் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்குமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை.
0: நாங்கள் இதை பற்றி கூட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க தாயினுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால குழந்தையினுடைய அம்மாவை வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் நம்ம வந்து பார்த்துக்கணும், அவங்கள வந்து கவலைப்பட விடாமலோ. வலி வந்து இருக்கும், சிசேரியன் அப்படின்னாலே வலி வந்து இருக்கும், அதையும் அவங்க வந்து பொருட்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்க அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க வேகமாகவே, இல்லைங்களா? நேர்களே, நம்மளுடைய இந்த டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் தாய்மார்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா நிகழ்ச்சி வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேள்விகள் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்றதுனால, தந்தையர்களிடமும் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் குழந்தையை பெற்ற அம்மாக்கள் வந்து நல்லாயிருக்கும். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மேடம் நான் மகேந்திரன் பேசுறேன். மேம் என்னோட மிஸ்ஸஸ் வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுறோம், அதனாலதான் நான் கேக்குறேன்.
0: சரிங்க மகேந்திரன், எந்த ஊர்ல இருந்து?
3: நான் பூந்தோட்டம் சதலபதி மேம்.
0: பூந்தோட்டத்துல இருந்து சொல்லுங்க உங்களுடைய கேள்விகள் என்ன?
3: என்னோட பாப்பாவுக்கு வந்து 3.5 ஆகுது மேடம்.
0: சரி.
3: ஆனா வந்து இன்னும் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறேன் மேம். சாப்பிடுற நல்லா சாப்பிடுற தாய்ப்பால் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறா. எப்படி மேம் ஸ்டாப் பண்றது? இல்ல வந்து குடுக்கலாமா? அது வந்து எனக்கு தெரியல மேம், அது கொஞ்சம் சொல்றீங்களா?
0: உங்க குழந்தையினுடைய

0: வயது?
1: 3.5 மேடம்.
0: 3.5. ஓகே. ஆமா. சரிங்க.
1: அதாவது ஜனவரி 13 வந்ததுன்னா 4 வயசு.
0: 4 வயசு. ஓகே ஓகே ஓகே. சரிங்க. ஜனவரியில் வந்து பிறந்திருக்காங்க.
2: என்ன சொல்லுவோம்னா, தாய்ப்பால் 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலுடன் இணை உணவு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் குழந்தைக்கான எனர்ஜி கூடுதலாக இருக்கும். அதிட்ட வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வயசு 3 வயசு வரைக்குமே தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பாங்க. நிறைய குழந்தைகள் பார்த்துக்கணும், தாய்ப்பால் மட்டுமே கிடைக்கும், மற்ற எந்த உணவும் ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து பாருங்கள், வெயிட்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து இணை உணவு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அந்த மாதத்துக்கு எது எது தரணும்னு இருக்குது. 1 வயசு வரும்போது நம்ம விஷயம் என்னென்ன சாப்பிடுவோமோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உணவு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு ஃபுட் ஆட் பண்ணிகிட்டே வரணும். 1 வயசு அப்போ நம்ம என்னென்ன சாப்பிடுவோமோ அது எல்லாமே வந்து குழந்தை சாப்பிடலாம், சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன அறிவுறுத்தலாம்னா, 2 வயது வரை, குறைந்தது 2 வயது வரை தாய்ப்பாலை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ஆனால் தாய்ப்பால் நிறுத்துறதுக்குன்னு எதுவுமே நாங்கள் அப்போ லிமிட் இல்லை, உச்சவரம்பு எதுவுமே இல்லை. மதர் வந்து அஸ்லாங்கஸ் அவங்களால ஃபீட் பண்ண முடியும், எது பிரச்சனை இல்லைனா கன்டினியூ பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை வந்து 3.5 இருக்குது, ஃபீட் ஸ்டாப் பண்ணணும் நினைச்சாங்கன்னா ஸ்லோவாக வந்து நம்ம ஃபீடோட ஃப்ரீக்வன்சியை வந்து கம்மி பண்ணணும். இப்போ வந்து 4 மணி நேரத்துக்கு 1 தடவை கொடுக்குறாங்க. யூஸ்வலாக நம்ம 1 வயது 6 மாதம் கீரை வந்து 2-3 மணி நேரம் 1 முறை நம்ம தாய்ப்பால் கொடுப்போம். இப்போ குழந்தை பெருசானதுக்கப்புறம் நீங்கள் தாய்ப்பாலோடைய இடைவெளியும் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய வந்து நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு கொடுக்குறீங்கன்னா 4 மணி நேரம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலையில் கொடுக்கலாம், அப்புறம் இரவு கொடுக்கலாம், அப்புறம் இரவு குழந்தை விரிச்சிட்டு மழையில் அழுதுச்சாலும் கொடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு பசிக்கிற நேரத்தில் குழந்தை அரும்போது நீங்கள் மற்ற உணவுகள் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு டைம் எடுத்துக்கணும். ஒரு குறைஞ்சது 1-2 மாதங்கள், சம்டைம்ஸ் 3 மாதம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தை அப்படியே அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து
0: அப்படிங்கிறது உச்சவரம்பு,
2: வயது உச்சவரம்பு இல்லை, அது வந்து அவங்களுடைய சூழலை பொழுது தான். இப்போ வந்து மதர் தாய்மார் வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா அவங்க கன்டினியூ பண்ணலாம். ஆனால் அது சூழல் இல்லை, குறிப்பாக வேலைக்கு செல்கிறாங்க, அப்போ குழந்தை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்கணும், இப்படி இருக்கும்போது நான் சொல்ற மாதிரி போனேன். சில சமயம் சில பேர் நினைப்பாங்க, சில சமயம் வந்து விளக்கெண்ணெய் தாட்டவிட்டா வந்து குழந்தை குடிக்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இது எல்லாமே சொல்லுவாங்க, அது எல்லாமே நாங்கள் அறிவுறுத்த மாத்தோம். ஏன்னா சப்போஸ் என்னன்னா, அது குழந்தை குடிக்கும் போது அதனால பாதிப்புகள் ஏற்படலாம். சில குழந்தைகள் வயிற்றுப்போக்கூடும், ஏற்படும், இன்ஃபெக்ஷன் ஆகுதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சொன்ன மாதிரி மற்ற உணவுகள் நீங்க கொடுக்கும் போது குழந்தை பசி ஆறிடும், அதுக்கப்புறம் தாய்ப்பால் தேவை இருக்காது.
0: சரிங்க டாக்டர். உச்சவரம்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது, சூழலை பொறுத்து நீங்க வந்து முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து ஒரு விளம்பரம் கேட்டுடலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்க.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: 9443-95130.
3: JKR பாலிகிளினிக்.
0: நேர்களை இன்றைய டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு, காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவங்க வந்து நம்ம அரங்கத்தில் இருக்காங்க. நேர்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்
2: மேடம். யூஸ்வலாக நான் தான் சொல்லுவேன், யூஸ்வலாக டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெரும்பான்மையான சமயங்களில் தாய்ப்பால் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு அப்படி சொல்லும்போது அது மனதளவில் உங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால் பல

0: குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் வாரத்திலே பவுடர் பால் தொடங்கி இருப்பாங்க. அப்படி பவுடர் பால் தொடங்குறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, பவுடர் பாலை எப்படி கொடுக்குறாங்கன்னு. பவுடர் பால் கொடுக்கறனால குழந்தையோடைய அம்மாவுக்கு இன்னுமே மனதளவில் பாதிப்பு வரும். நம்மளுக்கு தாய்ப்பாலே வரல, நம்ம பவுடர் பால் கொடுக்குறோன்னு. அதனால வருகின்ற தாய்ப்பாலோடைய அளவுமே இன்னுமே கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சமயங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அந்த பவுடர் பாலுமே எப்படி அவங்க வந்து கலக்குறாங்கன்னு பொறுத்து. அது வந்து லைக் தண்ணீர், அது அதுக்கு உபயோகப்படுத்துகிற தண்ணீர் வந்து சுத்தமாக இல்லைன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். குறிப்பாக பிறந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா சில சமயங்கள் மூளை காய்ச்சல் வரைக்குமே போகலாம். சில சமயம் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க், ஏன்னா இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் சொல்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கொடுக்குறீங்க, பெரும்பான்மை இடத்துல என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பாட்டிலில் போட்டுட்டு புட்டி பாலாக கொடுக்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா புட்டி பால் கொடுக்கும்போது என்னன்னா, ஒன்று அந்த ஒரு நிப்பிளில் சக் பண்ணுற குழந்தைக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்படி சக் பண்ணுற குழந்தை நிப்பிள் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால குழந்தையோட அம்மா தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தை வந்து அதோடைய எனர்ஜியை கொடுக்கணும், சப்புறதுக்கு அது சிரமப்படும். அதனால அது வந்து தாய்ப்பால் குடிக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டோம். அப்புறம் வந்து நீங்கள் பாட்டில்லே தொடர்ற மாதிரி இருக்கும். இதான் நிப்பிள் கன்ஃபியூஷன். அதனால என்ன சொல்லுவோம், நிறைய பேர் வந்து குழந்தை அழும்போது பெசிஃபயர் வைப்பாங்க வாயில் அந்த சப்புறதுக்கு அந்த நிப்பிள் மாதிரி. அப்படி கொடுக்கறதுனால ஒன்று இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கும், அதே செகண்ட் வந்து இப்படி நிப்பிள் இதை மாதிரி கொடுக்குற குழந்தை வந்து தாய்ப்பால் எடுக்கிறதுமே கம்மியாகும். அதுவும் அதனால வந்து பெசிஃபயர் யூஸ் பண்ணக்கூடாது. பாட்டில் ஒன்று ரிஸ்க் என்னென்னா, அது யூஸ் பண்ற புட்டி வந்து பிளாஸ்டிக்ல பாலிப்ரோபைலின் பிளாஸ்டிக், அதுல நிறைய வேதியியல் காம்பவுண்ட் இருக்கு. அதுல ஒரு முக்கியமானது வந்து பிஸ்பினால் ஏ. அதனால நீங்க நிறைய புட்டிகள் பாத்தீங்கன்னா பிபிஏ பிபிஏ ஃப்ரீன்னு எழுதிருப்பாங்க, பிஸ்பினால் ஏ ஃப்ரீ. ஆனா நிறைய ஆய்வுகள் பண்ணும்போது பிபிஏ ஃப்ரீன்னு போட்ட புட்டிகளை செக் பண்ணும்போதும் அதுல பிபிஏ அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது தெரியுது. அது ஏன் நான் பிபிஏ ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்றோம்னா, அதனால ஏற்படுகின்ற பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா அந்த குழந்தை பெரிய ஆகும்போது மலட்டுத்தன்மை ஏற்படலாம், மூளை பாதிப்புகள், நீரிழிவு நோய், அது அதை அதை மாதிரி நிறைய நோய்கள் அந்த பிபிஏங்கிற கெமிக்கலால் ஏற்படலாம். அதே மாதிரி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 இந்தியாவில் அதை பேன் பண்ணாங்க. குறிப்பாக இந்த மாதிரி பாட்டில்ஸில் பிபிஏ இருக்கக்கூடாதுன்னு. பட் ஆனால் இது பிபிஏ தவிர பிபிஏ எஸ் ஒன்று இருக்குது, பிபிஏ எஃப் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தடை பண்ணலை. அதனாலையும் பாதிப்புகள் ஏற்படலாம். ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த இந்த மாதிரி புட்டிகளில் போடும்போது அதை கொஞ்சம் சூடான ஒரு தண்ணீரோ இல்லை கொஞ்சம் சூடான பால் போடும்போது அது குளிக்கும்போது மில்லியன் கணக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக் உருவாகுதான். இந்த மில்லியன் கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக்கோட குழந்தை வந்து அந்த புட்டி பால் குடிக்கும் போது அது வந்து குழந்தையோட ரத்தத்தில் போய் சேருது. ஆனால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால என்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு இப்போது தெரியல. அதற்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு புட்டிப்பால் கொடுக்காதீங்க. மருத்துவர்கள் வேற எந்த ஒரு காரணமும் இல்லை, குழந்தையோட அம்மாவுக்கு சுத்தமாக தாய்ப்பால் உற்பத்தி இல்லை, வேற வரி இல்லை, அப்ப நம்ம புட்டிப்பால் இல்லை பவுடர் பால் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்பயுமே அதை வந்து பாலாடையில தான் நம்ம கொடுக்கணும். நம்ம காலங்காலமா நம்ம பாலாடை உபயோகப்படுத்துறோம். இல்ல ஒண்ணு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இல்லை, செகண்ட் வந்து அந்த பால் தாய்ப்பால் அந்த பவுடர் பால் கலக்கும் போது மட்டும் இன்ஃபெக்ஷன் இல்லாம பண்ணிட்டு கொடுக்குறாங்க. புட்டியில கொடுக்கும்போது புட்டியில கொடுக்காம பாலாடையில கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் கம்மி. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஈவன் மருத்துவமனைகளோ இல்ல மருத்துவர்களோ கூட தாய்ப்பாலுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பவுடர் பால் 99.9% ஆரம்பிக்காதீங்க. அம்மாவுடைய சூழல்ல சில சமயம் என்ன சொல்லுவோம், எர்லியரா நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு சூழலை கூட சில சமயம் வந்து ஒரு அழுத்தத்தை தரும். அதனால ஈவன் சிசேரியன் பண்ண கூட வந்து எர்லியராவே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம். அவங்களை வந்து சில சமயங்கள் மல மருத்துவங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலங்காலமாக அது அதோடைய தையல் பிரிக்கிற வரைக்குமே வச்சுருப்பாங்க. இப்போலாம் அப்படிலாம் பண்ணுறதில்லை, 3வது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு 7வது நாள் திருப்பி வந்து தையல் பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஆனால் நம்ம சூழலில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வந்துடுவாங்க. அப்படியே ஒரு கும்பலே ஒரு 2-3 நாள் வந்துடுவாங்க. அப்படி அவங்க குழந்தைய தூக்கும்போது இவங்களை இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். குறிப்பாக அந்த முதல் 28 நாட்கள் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தை 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் பார்க்க போனாலும் குழந்தைய டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தொடாமலே நீங்கள் பாருங்க. அதுதான் நீங்கள் குழந்தைக்கு வந்து குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்திற்கும் பண்ணுங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக அவங்க சொன்ன டாக்டர் அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. அந்த பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் வரக்கூடும் அப்படிங்கிறத பற்றி மருத்துவரையை வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இனி தாய்ப்பால்

0: வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் சரிங்களா, ஒரு ஊக்கத்தண்ணி வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் சரிங்களா. நன்றி நன்றி நன்றி. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சிக்கு அடுத்து வணக்கம்.
1: வணக்கம், திருச்சியிலிருந்து ஆனந்த் செல்வம்.
0: ஆனந்த செல்வம் சொல்லுங்க. செல்வம் ஐயா,
1: தாய் இறந்து போயிட்டாங்க, அந்த சமயத்துல தாய்ப்பாலுக்கு அது பிள்ளை என்ன என்ன என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்? இப்ப எங்க ஒய்ஃப் வந்து என் பையன் பிறக்கிறது, எங்க பிரசவத்துல எங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல இப்ப தாய்ப்பால் கொடுத்ததுனால வருங்காலத்துல என் பையனுக்கு எது பாதிப்பு மா அப்படிங்கிறது.
0: சரிங்க ஐயா, மருத்துவரையை வந்து பதில் சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க.
2: வணக்கம் ஐயா. தற்போது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய தாய்ப்பால் வங்கிகள் உருவாக்கப்படுது. குறிப்பாக தற்போது வரை 100 மேற்பட்ட தாய்ப்பால் வங்கி உருவாக்கப்பட்டது. நம்ம உலக அளவில் பார்த்தீங்கன்னா 1912 தான் முதல் தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு தாய்ப்பால் வங்கி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1990 தான் வந்துச்சு. அத்தனை வருடங்கள் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த கடைசி ஒரு 30 பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேற்பட்ட தாய்ப்பால் வங்கிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தாய்ப்பால் வங்கிகளில் தானம் அளிக்கப்பட்ட பால் வந்து இப்போ தற்போது வந்து NICU குழந்தைகள், அதாவது அங்கே ICUல இருக்கிற குழந்தைங்களுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு அடுத்த 5 பார்த்தீங்கன்னா நிறைய தாய்ப்பால் வங்கிகள் உருவாக்குகின்ற சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தாய்ப்பால் வந்து இதை மாதிரி மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுக்கின்ற சூழல் வரும். அப்படி வரும்போது இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிப்மர் பாண்டியில் இருக்கு, அப்புறம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தாய்ப்பால் வங்கிகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜிப்மர் காரைக்கால்லையும் வந்து ஃபியூச்சர்ல இந்த பிளான் வச்சிருக்கோம் நம்ம தாய்ப்பால் வங்கி ஸ்டார்ட் பண்றதுக்கு.
0: இப்போ இவருக்கு வந்து பால் அவங்க குடும்பத்துக்கு அவங்க பையனுக்கு வந்து தேவைப்படும்.
2: அவங்க பிள்ளைங்களுடைய வயது இப்போ தற்போது 5
0: இல்லை, அவங்க இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க.
2: நான் இந்த ஒரு சூழல்ல ஒன்று நம்ம பண்ணலாம். சப்போஸ் வந்து வேற வாய்ப்பு இந்த சூழலே இல்லை, அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் இல்லை கொடுக்க சூழல் இல்லாத போது அப்போ வேற வரி இல்லாமல் பவுடன் பால் அந்த சமயத்தில் கொடுக்கலாம். ஒரு வயது வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மாட்டுப்பால் பசும்பால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பசும்பாலில் அலர்ஜி ஏற்படலாம், அதில் பாதிப்புகள் வந்து குழந்தைக்கு ஏற்படலான்னு அதை கொடுக்க சொல்ல மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு பவுடர் பால் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கான இணையான கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த கருப்பொருள்கள் அது இருக்காது. அதனால வந்து குழந்தைக்கு வந்து இது தற்போது வரை நார்மலாக இருக்குன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ தாய்ப்பால் மட்டுமே கிடைத்த குழந்தைகள் வெர்சஸ் வந்து பவுடர் பால் கிடைத்த குழந்தைகளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் பெற்ற குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ், அதாவது IQ வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மூளை வளர்ச்சி நல்லாவே இருக்குன்னு இதை மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்குது. பட் ஆனால் தாய்ப்பால் குழந்தைக்கு கிடைக்கல, அதனால வந்து குழந்தைக்கு பிற்காலத்தில் பாதிப்புகள் வரும்னா தற்போது வரை குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அதுவும் தாய்ப்பாலுக்கு முன்னே கிடைக்காம இப்போ வேற பால் கிடைச்சிருப்பாங்க, பவுடர் பால் இல்லை பசும்பால் போட்டிருந்தாங்க, அந்த டைம்ல குழந்தைக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகலை, அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை.
0: சரிங்க,
2: அதனால அதை குறித்து நம்மளும் நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம்.
0: இப்போ தனிப்பட்ட நபர் கூட வந்து இப்போ அவங்களுக்கு வந்து அது தானமாக கொடுக்கப்பட்ட பால் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ குறைவு இல்லைங்களா? இன்னும் இப்போ வந்து யார் ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாங்களோ குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து தானமாக பெறப்பட்ட பால் வந்து கொடுக்கப்படுது, வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து இல்லை இல்லைங்களா? இனிமேல் வந்து வெளியில் வந்து அந்த தாய்ப்பால் வாங்கி வெளியில் ஆரம்பிக்கும் போது இப்போ ஐயா அவங்க கேட்ட மாதிரி இப்போ அவங்க குழந்தைங்களுக்கும் அந்த தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம பத்திரிகைகளில் கூட படிக்கிறோம், ஒரு பெண்மணி வந்து இவ்வளவு லெட்டர் வந்து தாய்ப்பாலை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. பெரும்பாலும் வந்து எங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் பத்தலை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரால் மட்டும் எப்படி எங்கள் டாக்டர் வந்து இப்படி தானம் கொடுக்க முடியுது?
2: என்ன சொல்லுவேன்னா எல்லா தாய்மார்களுக்குமே போதுமான அளவு தாய்ப்பால் சுரப்பு இருக்கும். தாய்ப்பால் சுரப்பு அது வந்து அதுக்கு அந்த குழந்தைக்கும் மீறியும் தாய்ப்பால் வந்து சுரக்கிறதுக்கான சூழல் இருக்கும். சில தாய்மார்களுக்கு அதிகமாகவே தாய்ப்பால் சுரக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தாய்மார்கள் கண்டிப்பாக வந்து தானம் அளிக்கலாம். குறிப்பாக 3 முன்பு கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ வித்யா அவர்கள் 105 தாய்ப்பால் தானம் கொடுத்தாங்க. அவர்களுடைய பெயர் வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுலுமே இருக்கு.
0: சாதனை,
2: அது ஒரு மிகப்பெரிய சாதனை
0: வந்து அவங்களுடைய பேர் வந்து இடம் பெற்று இருக்கு.
2: தாய்மார்கள்னாலுமே தாய்ப்பால் வந்து தானம் அளிக்க முடியும். ஏன்னா தாய்ப்பால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி புரோலாக்டின் ஆக்சிடோசின் அந்த ஹார்மோனுடைய இதை பொறுத்து தான் அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயோடைய மன உணர்வுகள் தான். ஸோ தாயோடைய மன உணர்வு நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் வீட்லேயும் இருக்குது, அப்படி இருக்கும்போது அவர்களால் நல்லாவே தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதே மாதிரி இரவு நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கும்போது புரோலாக்டின்

0: ஹார்மோன் வந்து இன்னுமே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னுமே தாய்ப்பாலோடைய அளவுகள் அதிகம். அதே மாதிரி அவங்க உணவும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 கலோரிகள் அளவுக்கு எடுக்கணும்பாங்க. அதனால வந்து நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்கின்ற உணவுகள் நீங்கள் சேர்த்து கொண்டீங்கன்னா இன்னுமே தாய்ப்பால் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தாய்ப்பால் தானம் அளிக்கலாம். எல்லாருமே தாய்ப்பால் தானம் அளிக்கலாம். அதனால வந்து தாய்ப்பால் தானம் அளிக்கின்றது ஈவன் ஒரு 5 ml ஒரு 10 ml வந்தாலுமே அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா வருடாவிடம் ஒரு 10 லட்சம் குழந்தைகள் தானம் அளிக்கப்பட்ட தாய்ப்பாலினால் உயிர் வாழ்கிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் 1800 தாய்ப்பால் வங்கிகளுக்கான தேவை இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 100-120 அளவு அதுதான் இருக்கு. பட் ஆனால் ஏன்னா ஒரு தாய்ப்பால் வங்கி உருவாக்குறதுக்கு அவ்வளோ செலவாகும், அதே மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அவ்வளோ செலவாகும், அதற்கான சூழல் பட் இருந்தும் அதையும் பார்த்தீங்கன்னா கடைசி 5 வருடங்களில் நிறைய தாய்ப்பால் வங்கிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நான் குறிப்பாக சொன்ன மாதிரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிறைய குழந்தைகள் பயன்பட்டிருக்கார்கள். ஃபியூச்சரில் கண்டிப்பாக காரைக்காலையும் வரும். அது இன்னுமே நல்ல நிறைய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்.
1: ஆமாம், அவங்களுக்கும் வந்து ஒரு பயன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரிங்க டாக்டர், நம்ம ஒரு விளம்பரம் வந்து கேட்டுட்டு வரலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்க. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் JKR இரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
3: 9443-95130
2: JKR பாலிகிளினிக்.
1: காரைக்கால் பன்மலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம். திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்க. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நெரில இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு. காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்று என்னுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் வந்து விளக்கங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தாய்ப்பாலில் வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, இந்த பசும்பாலை விட அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசன் சொல்லிட்டீங்கன்னா நேர்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆஹா, நம்ம தாய்ப்பாலில் வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்குது, அது நம்ம குழந்தைக்கு வந்து கிடைக்காமல் போகக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தணும். இப்போ சொல்லுங்கள் டாக்டர்.
0: தாய்ப்பால் பசும்பால் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது தாய்ப்பாலில் வே புரதம் அதிகமாக இருக்குது, ஆனால் பசும்பாலில் பார்த்திங்கன்னா கெசின் புரதம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெசின் புரதத்தை அவங்களா டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆனால் வே புரதம் எளிதாக ஜீரணம் ஆகக்கூடியது. அதனால் குழந்தை தாய்ப்பால் கிடைத்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா தாய்ப்பால் குடிச்சிட்டு 2 மணி நேரத்தில் இருந்துடுவாங்க, அவங்கள எளிதாக வந்து ஜீரணிக்க முடியும், அதனால் எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. ஆனால் பசும்பாலில் பார்த்திங்கன்னா அதிகளவு புரதம் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தாய்ப்பால் பசும்பால் கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி கலோரி வந்து 67 கலோரி 100 ml இருக்கும், ஆனால் பசும்பால் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு தேவையான சதவீதத்தை விட அதிகமான கலோரிகள், புரதம் மற்றும் கொழுப்பு சக்தி இருக்கு பசும்பாலில். அது அது மட்டும் இல்லாமல்
1: நான் சொன்ன ஒரு வயதுக்கு குறைவாக பசும்பால் வந்து கொடுக்கலாம் இல்லையா,
0: 1 வயதுக்கு பிறகு பசும்பால் தொடங்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன

0: மாதிரி பசும்பாலில் வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய புரதங்கள் இருக்கிறதுனால ஒரு வயதுக்கு உள்ள குழந்தைகளுக்கு பசும்பால் தொடங்கும் போது குறிப்பாக சில பேர் கேட்பாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் ஏன் பசும்பால் தொடங்கக்கூடாது, ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்போவே நம்ம பசும்பாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னு கேட்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட குழந்தைகளில் பார்க்கும்போது அதனால வந்து புரத ஒவ்வாமை ஏற்படுகிறது. அந்த அது வந்து புரத ஒவ்வாமை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜி தோலில் வந்து அலர்ஜி மாதிரி வரும், சில குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும், சில குழந்தைங்களுக்கு வந்து வாமிட்டிங் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, சில சமயம் சீரியஸாக கூட போயிருக்காங்க. ஒரு 100 குழந்தைங்களுக்கு பசும்பால் கிடைச்சிருந்தால் ஒரு 5 to 10 குழந்தைகளுக்கு புரத ஒவ்வாமை ஏற்படுது. அதனால தான் நான் சொல்கிறேன், 1 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்காதீங்கன்னு. 1 வயதுக்கு பிறகு நீங்கள் வந்து பசும்பால் தொடங்கலாம். ஆனால் 1 வயதுக்கு கீழ் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் உங்கள் அம்மாவால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக 1 வயது லைக் குறைஞ்சது 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். எந்த காரணத்தும் கொண்டும் தாய்ப்பாலுக்கு மாற்றாக பசும்பாலையோ இல்லை பவுடர் பாலையோ வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால் பசும்பால் கம்பேர் பண்ணும்போது தாய்ப்பாலில் அதிக அளவு டிஎச்ஏன்னு சொல்லுவோம், டாக்ஸா எக்ஸாயினிக் ஆசிட், அது வந்து மூளை வளர்ச்சிக்கு அதிக அளவு உபயோகமாக இருக்குது. அதை தவிர வந்து நிறைய ஆன்டிபாடிகள், மேக்ரோஃபேஜஸ் என்கின்ற பெரு விரிங்கிகள், நினநீர் செல்கள், லிம்போசைட் சொல்லுவோம், லாக்டோஃபெரின் சொல்லுவோம், இது இந்த காம்போனன்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறுகள் எதுவும் பசும்பாலில் இல்லை. அப்படி அதனால கண்டிப்பாக தாய்ப்பால் கிடைக்கின்ற குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வருகின்ற ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. செகண்ட் வந்து பசும்பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வருகின்ற காரணம் லைக் இருக்கின்றன. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு கிடைக்காது.
1: இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பாலே வந்து ஒரு ஒவ்வாமை ஆயிடுது, அது ஏன் டாக்டர்? அவங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்கு லேசா இருக்கும், அந்த லாக்டோஸ் வந்து அவங்களுக்கு
0: அது சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரபணு குறைபாடுன்னு சொல்லுவோம். இந்த மரபணு குறைபாடு இருந்தால் மட்டும்தான் இந்த சூழல் ஏற்படும். ஆனால் 99.9% தாய்ப்பால் மட்டுமே கிடைக்கின்ற குழந்தைங்களுக்கு எந்தவித ஒவ்வாமையும் எந்தவித பிரச்சனைகளும் வராது. அதே மாதிரி சில மரபணு குறைபாடுகள் குறிப்பாக சொல்லுவோம், கேலக்டோசீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதில் வந்து தாய்ப்பால் கொடுத்தா அதனால் வந்து பாதிப்புகள் வந்து குழந்தைக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவோம்.
1: மருத்துவ உதவி வந்து எடுத்துக்கணுங்களா?
0: இந்த மரபணு குறைபாடுகள் எல்லாமே பிறவியிலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதனால வந்து அது நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ரேர். ஒரு 10 லட்சம் குழந்தைகள் இருந்தால் 1 to 2 குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கண்டிஷன் ஏற்படும். அதனால நம்ம அதை பற்றி நம்ம வந்து பெரிதாக கவலைப்பட வேணாம். இது இந்த மரபணு குறைபாடுகளும் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து அவங்க குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையான சமயம் நம்ம டெலிவரிக்கு முன்னாடியே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த தேவைப்பட்டால் டெலிவரிக்கு அப்புறம் அதற்கான பரிசோதனைகள் இருக்குது, அதன் மூலம் உறுதிப்படுத்தினா அதற்கு ஏற்ற மருத்துவமும் தற்போது இருக்கின்றன.
1: சரி, இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாளில் வந்து எத்தனை முறை வந்து தாய்ப்பால் வந்து கட்டாயமாக கொடுக்கணும்?
0: குறைந்தது 8 to 12 times ஒரு நாளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 to 3 times உரை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு இருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், பிரெஸ்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு தேவையான சமயத்தில் மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது குழந்தை அழுதாக தான் கொடுக்கணுமா, லைக் ஒரு சேயிங் இருக்கு, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு. பட் ஆனால் லைக் குழந்தை அழுது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், நம்ம அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணக்கூடாது. குழந்தை வந்து பசியில் இருக்கிறத சில சமிஞ்சைகள் மூலம் நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாயை நல்லா திறக்கும், அப்புறம் குழந்தை வந்து தலையை திருப்பி ஒரு சைடாக திருப்பி தேடும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, சீக்கிங் ஆர் ரூட்டிங் ரிப்ளேஸ், அதாவது தாயோட மார்பகத்தை அந்த குழந்தை தேடுது. அதுக்கப்புறம் குழந்தையோட கை அசைவுகள் அதிகமாகும், அப்புறம் கையை எடுத்துகிட்டு போய் வாயில் வைக்கும், அப்புறம் அது குழந்தையோட அசைவுகள் அதிகமாகும், கடைசியாக தான் குழந்தையாகும். ஆனால் நம்ம ஏர்லியாகவே அது குழந்தையோட இந்த சமிஞ்சைகள் முன்னாடியே நம்ம கண்டு அறிஞ்சோன்னா அப்போவே நம்ம ஃபீடிங் பண்ணணும், இதுதான் ரெஸ்பான்சிவ் ஃபீடிங். ஆனால் குழந்தை ஆர ஆரம்பிச்சிட்டுனா நீங்கள் உடனே எடுத்து நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறது, குழந்தையே சமாதானம் படுத்திட்டு தான் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. குழந்தை தூங்கிட்டே இருக்குன்னு நம்ம விட்டுறக்கூடாது, 4 மணி நேரம் விட்டுறக்கூடாது. நீங்கள் அதிகபட்சம் 3 மணி நேரம், 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாய்ப்பால் கொடுக்கணும். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட் தான் நான் சொல்லுவோம். அதேமாதிரி ஒரு நாளைக்கு 8 to 12 times தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் நம்ம கொடுக்குறோம், ஆனால் போதிய அளவில் இருக்கா எனக்கு தெரியல டாக்டர், எனக்கு போதுமான அளவு தாய்ப்பால் வருதானும் தெரியல டாக்டர் சொல்லுவாங்க.
1: இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், குழந்தைக்கு வந்து கொடுத்த அந்த தாய்ப்பால் வந்து போதுமா, வெயிட் வந்து ஏறவே இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் அதை பற்றியும்.
0: இப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு சைட் மார்பு

0: கொடுக்குறோம்னா அந்த சைடில் தாய்ப்பால் கொடுத்து முடித்த பிறகு அந்த சைடு வந்து லேஸாக ஃபீல் ஆகும். அப்படி இருந்தால் அந்த சைடு ஃபுல்லாக எம்டி ஆச்சுன்னு அர்த்தம். பெரும்பாலும் சமயம் 20-30 நிமிடங்கள் வரையும் தாய்ப்பால் கொடுக்கலாம். குழந்தை நல்லா தாய்ப்பால் குடிச்சு முடிச்சிச்சுன்னா குழந்தை உடனே தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒரு 2 மணி நேரம் நன்றாகவே தூங்கும். அதுக்கப்புறம் 1 நாளைக்கு 6-8 முறை சிறுநீர் கரைக்கும். ஒரு குழந்தை வந்து அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குன்னா அது நார்மல் தான். 6 முறைக்கு மேலே வந்து யூரின் போதும் கண்டிப்பாக நார்மல். ஆனால் சப்போஸ் 6 முறைக்கு கீரை கம்மியாக வருது, குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எடை இறப்பு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாய்ப்பால் வந்து சரியா அளவு கிடைக்கலன்னு அர்த்தம். அதுவும் சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தாய்ப்பால் வந்து அந்த பொசிஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவோம், அது சரியாக கொடுக்கலன்னா அப்போ வந்து தாய்ப்பால் வெளியேறது வந்து கம்மியாகும். அதனால தாய்ப்பால் கிடைக்கிறது குழந்தைக்கு கம்மியாகும். பெரும் 99% அதை நம்ம சரிப்படுத்தினாலே குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும்.
1: அதே மாதிரி வந்து அதிக முறை சிறுநீர் கழிக்கிறாங்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல அவங்க வந்து தேவையான அளவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க.
0: அதனால டெய்லி வெயிட் செக் பண்ணணும் கேட்டீங்கன்னா அது அவசியமே இல்லை. ஏன்னா

0: அவன் பெரும் 99%, அதை நம்ம சரிப்படுத்தினாலே குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும்.
1: அதே மாதிரி வந்து அதிக முறை சிறுநீர் கழிக்கிறாங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்ல அவங்க வந்து தேவையான அளவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து குடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க.
0: அதனால டெய்லி வெயிட் செக் பண்ணணும் கேட்டீங்கன்னா அது அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு தாய்ப்பால் நல்லா கிடைக்கிற குழந்தைக்கு 20-30 கிராம் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவோம், பட் ஆனால் வந்து அது தேவையில்லை. நீங்கள் தடுப்பூசி போட போவீங்களே அப்போ நீங்கள் வெயிட் செக் பண்ணால் போதும். மற்றபடி குழந்தை வந்து 6-8 முறை யூரின் போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக நார்மல், குழந்தை வெயிட் கண்டிப்பாக நல்லா தான் ஏறுது, பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா தான் போகுது. அதனால் இதை பற்றியுமே கவலைப்படாதீங்க,
1: கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது தாய்மார்கள் வந்து இப்போது ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 8 முறை இல்லை 10 முறை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கீங்க, அதற்கு பிறகு தாய்ப்பாலினுடைய அளவு வந்து குறைஞ்சி போயிடுமா? நிறைய பேருக்கு வந்து அங்கே தான் வருது பால் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அங்கே தான் நிறைய தாய்மார்கள் வந்து மற்ற உணவுகளுக்கு வந்து மாறுற ஒரு தருணமாக இருக்குது.
0: நம்ம ஏன் 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பாலோட இணையணு கொடுக்க சொல்கிறோன்னா, 6 மாதம் வரை குழந்தைக்கு தேவையான எனர்ஜி, கலோரிகள், புரத சத்து, கொழுப்பு சக்தி, விட்டமின்கள், மினரல்கள், அது எல்லாமே தாய்ப்பால்லே தேவையை பூர்த்தி செய்யுது. 6 மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய எடை அதிகரிக்கும், அதோடைய தேவை அதிகரிக்கும். அதனால தான் இணை உணவு அப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட லைக் உள்ளுறுப்புகள் எல்லாமே மெச்சூர் ஆகிருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே மெச்சூர் ஆகிருக்கும். அதனால இணை உணவுகள் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம். பெரும்பாலான தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்ப்பால் அளவு அப்படியே தான் இருக்கும், சில தாய்மார்களுக்கு அந்த அளவுக்கு குறையலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து லைக் முன்னாடி கொடுத்த மாதிரி 2-3 மணி நேரத்துக்கு கொடுத்தா நீங்கள் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம்.
1: சில ஒரு நேயர் வந்து இணைப்பில் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, யார் அவங்க, என்ன கேள்வி அப்படிங்கறத கேட்டறலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜாங்க
1: சொல்லுங்க ஐயா.
2: சரி, அவர்களுக்கும் மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சார்.
2: அதாவது நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம தாய்மார் கிட்ட 2 வருஷம் வரையும் நம்ம தாய்ப்பால் கொடுத்தாங்க சார்.
0: ஆமா சார்.
2: ஆனா இப்ப உள்ள பெண்கள் கேட்டா சொல்றாங்க தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 மாசம் 6 மாசம் குறைஞ்சது 6 மாசம் தான் கொடுக்குறாங்க, 1 இயர் கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்ன சார்? தாய்ப்பால் வந்து நம்ம எப்படியும் ஒரு 1 இயராவது கொடுக்கணும்டா தாய்மார்கள், அதாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள், பால் கொடுக்கும் முறை
1: சொல்லிட்டாங்க. தாய் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவும் அதை பற்றியும் சொல்லியாச்சு.
0: முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் சூழல் மாறிவிட்டது. இப்ப தற்போதுள்ள குடும்ப சூழலில் கணவன் மற்றும் மனைவி 2 பேருமே வேலைக்கு சென்றால் மட்டும்தான் தற்போதைய விலைவாசியை வந்து அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு சிறந்த கல்விகள் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்கில் அந்த நீட் இருக்குது. அதனால நம்ம பெரும்பான்மையான பெண்மணிகள் தற்போது வந்து சிறந்த கல்வியை பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு 6 மாதம் இல்லை மகப்பேறு விடுமுறை, அதாவது அரசு வேலையில் இருக்காங்களா 6 மாதம், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்குலாம் 1 வருடம் கொடுக்குறாங்க. இப்போ தனியாரில் வந்து அந்த மாதிரி மகப்பேறு விடுமுறை கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது சில தாய்மார்கள் 3 மாதத்திலேயோ இல்ல 6 மாதத்திற்குள்ளாகவோ வேலைக்கு திரும்ப வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால குழந்தைக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க முடியறதில்லை. சில சமயம் வீட்டுல அவங்க வேலைக்கு போற டைம்ல வீட்டுல இருக்கவங்க வேற சூழலே இல்லைனால, வேற வாய்ப்பே இல்லாதனால பவுடர் பாலோ இல்ல பசுமாலோ கொடுக்குறாங்க. பட் அதையும் மீறி நம்மளால தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதுதான் அதற்கான லைக் வரிமுறைகள் நான் சொல்றேன். அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வருடம் வந்து உலக வேர்ல்டு அலையன்ஸ் ஃபார் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷனுமே அதான் சொல்லுது, WHO அதான் சொல்லுது. அதற்கான சூழலை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வேலை இடங்களில் குறிப்பாக கார்பரேட் ஆகட்டும் எந்த ஃபேக்ட்ரி ஆகட்டும் பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்னு ஒன்று இருக்கணும். அப்போ அந்த தாய்மார்களுக்கு 2-3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பிரேக்ஸ் நம்ம கண்டிப்பாக 1/2 மணி நேரம் கொடுக்கணும். அவங்க போயிட்டு அவங்க அப்போஸ் குழந்தை எடுத்துகிட்டு வர முடியும்னா அங்கே ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப்ஸ் விற்குது, ஒரு 2000-4000 ரூபாய் வரைக்கும். அதை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். வேலைக்கு போகும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப் யூஸ் பண்ணிட்டு தாய்ப்பாலை நம்ம சேகரித்து வைக்கலாம். அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள் வரை அது கெடாமல் இருக்கும்.
1: சாதாரண
0: ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, சாதாரண இதில் காம்பனண்டில் தான் வைக்கணும்.
1: இப்போ வந்து அதை வந்து சேமித்து வைக்கிறதுக்குன்னு ஏதாவது வந்து பேக்ஸ், உரைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்களா?
0: இல்லை, நம்ம நார்மலாக
1: வந்துருமா?
0: அது பம்ப்லேயே வந்து நம்ம தனியாக பாட்டில் இருக்கும், நம்ம வந்து பம்பில் எடுத்துட்டு அதை கலெக்ட் பண்ணுறத நம்ம மூடி போட்டு அதில் வைக்கலாம். வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வீட்டில் வைக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நம்ம வெளியில் கூட வைக்கலாம். வெளியில் வச்சா அந்த டெம்பரேச்சர்

0: நாலு மணி நேரத்துக்குள்ள நான்கு மணி நேரத்துக்குள்ள உபயோகப்படுத்தணும் இருக்கும். அதிகபட்சம் எட்டு மணி நேரம் வரையும் தாங்கலாம், பட் ஆனால் நான்கு மணி நேரத்துக்குள்ள உபயோகப்படுத்துங்கன்னு. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற டைம்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிரெஸ் ஃபீடிங் பிரேக் எடுத்துட்டு அந்த தாய்ப்பால் கலெக்ட் பண்ணிட்டா அது மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து ரெண்டுலேருந்து மூணு நாட்கள் வரை அவங்க வந்து குழந்தை தாய் இல்லாத நேரத்தில் அதை நம்ம தாய்ப்பாலை வந்து சேகரித்த தாய்ப்பாலை கொடுக்கலாம். குறிப்பாக அந்த தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம் சார், புட்டிலே கொடுக்கலாமான்னு கேட்டால், வேணாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன் வந்து பால் பொடி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு, நீங்கள் பாலாடையில் கொடுங்க. அப்படி பாலாடையில் கொடுக்கும்போது குழந்தைக்கு அந்த நிப்பிள் கன்ஃபியூஷன் இருக்காது, இன்ஃபெக்ஷன் ரேட்டுமே கம்மியாக இருக்கும். தாய் வந்து மறுபடியும் திருப்பி தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தையால் அது பழையபடி சப்ப முடியும், சரிங்களா? அதனால வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இரண்டு வருடங்கள் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதற்கான சூழல் வந்து நம்ம தான் உருவாக்கி வைக்கணும். அதற்கு குடும்பம் மற்றும் வேலையிடம் பணியிடங்கள்ல அதுக்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டா கண்டிப்பாக நம்மளால முடியும்.
1: இப்போ பல விஷயங்களை வந்து நம்ம சினிமாவுக்காக சொல்றோம், சினிமாவில் இப்படி எல்லாம் காட்டுறாங்க அப்படி. இப்போ டைட்டானிக் படத்தில் நடிச்ச ஹீரோயினே அவங்க வந்து கேத் வின்ஸ்லெட், அவங்க அந்த படப்பிடிப்பின் போது இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பால் எடுத்து பம்ப் பண்ணி அந்த மெஷினில் வச்சு அப்போ தேவைப்படும் பொழுது கொடுத்து வீட்டுக்கு வந்து கொடுத்து அனுப்பி அவங்களுடைய குழந்தை வந்து அவ்வளவு கவனமாக அவங்க வந்து கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம வந்து படிக்கும் பொழுது நம்மளுக்கான அந்த ஊக்கத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும், இல்லைங்களா டாக்டர்? இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க, வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா. ராமானுஜன் ஐயா சொல்லுங்க.
2: எங்க பேச்சிய புட்டி பால் தான் மேடம் கொடுக்குது. பால் இல்லை எங்க மருமகளுக்கு. அது பிளாஸ்டிக் பால்ல கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் பால்ல கொடுக்கலாமா எதுல கொடுக்கலாம்னு கேட்டுக்கிட்டு.
1: ஆமா, அந்த பிளாஸ்டிக் அந்த புட்டி வந்து யூஸ் பண்றதுக்கு தான் ஐயா வந்து அவ்வளவு நேரம் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத கேட்டீங்களா? சரிங்க, இருந்தாலும் ஒரு முறை திருப்பி வந்து அவங்கள சொல்ல சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரமும் கேட்டுட்டு வந்துடலாம். டாக்டர் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து இருக்கிறோம். நிகழ்ச்சி டாக்டரிடம் கேளுங்கன்ற நிகழ்ச்சியை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு. காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவங்க தான் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம விளம்பரம் கேட்கறதுக்கு முன்னாடி ராமானுஜம் ஐயா வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய வீட்டில் வந்து இந்த புட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க பால் கொடுக்கறதுக்காக, அந்த பாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய நன்மை தீமை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம முன்னமே சொல்லிட்டோம், அதனால அவங்களுக்காக ஓரிரு ஷார்ட்டாக நீங்கள் வந்து சொல்லுங்க. ஓரிரு
0: சில தாய்மார்கள் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் குழந்தைக்கு வந்து போதுமான அளவு தாய்ப்பால் இல்லை, அதனால மருத்துவரை வந்து லைக் புட்டிப்பால் ஸ்டார்ட் புட்டிப்பால் பவுடர் பால் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்குமே நம்ம சிகிச்சை அளித்து மறுபடியும் பழையபடி சிறந்த அளவில் நம்ம தாய்ப்பால் உற்பத்தியை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் ஒரு சிறந்த ஒரு குழந்தை நல மருத்துவரையோ இல்லை மகளிர் நல மருத்துவரையோ அணுகிறது சிறந்தது. ஏன்னா அது தாய்ப்பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளோட சேர்ந்து சில மருந்துகளுமே இருக்குது. அது கொடுக்கும்போது கூடவே வந்து அந்த குடும்பத்தோடைய சூழல் நல்ல ஒரு லைக் மாற்றம் ஏற்படுத்தி
1: அந்த
0: தாய்மார்க்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை நம்ம கொடுத்தோம், அவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை வைக்கும்போது திரும்ப வந்து அந்த பெண்மணிக்கு வந்து நல்ல சிறந்த ஒரு தாய்ப்பால் சுரக்க சூழலை நம்மளால் உருவாக்க முடியும். அது மாதிரி பல தாய்மார்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதனால என்ன கேட்டிங்கன்னா, இப்பவுமே அவங்க வயது அவங்க சொல்லலை, அதே மாதிரி குழந்தைக்கு எத்தனை மாதங்களும் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் அது சூழலை சப்போஸ் 6 மாதம் கீழே தான் அந்த குழந்தை இருக்குன்னா எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவை லாக்டேஷனல் கவுன்சிலரோ இல்லை மருத்துவரையோ இப்போ வந்து அவங்க அணுகிறது பெட்டர். ஏன்னா மெனிய டைம்ஸ் வந்து நம்ம சூப்பர்வைஸாக ஃபீடிங் நான் சொன்ன மாதிரி 90% வந்து அந்த பொசிஷன் ஒழுங்காவோ இல்லை அட்டாச்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா

0: குழந்தைங்க நிப்பில் மட்டும் சக் பண்ணால் ஃபீட் வராது, அதை சுற்றி இருக்க அந்த ஏரியாவில் சக் பண்ணும்போது மட்டும்தான் ஃபீடிங் வரும். அதனால பொசிஷன் அட்டாச்மெண்ட்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் மீறி சில ஹார்மோன் குறைபாடுகளாலோ இல்லை சில வேற காரணங்களால தாய்ப்பால் சுரப்பு இல்லை அப்படி இருக்கும்போது வேறு வரையே இல்லை பவுடர் பால் தான் கொடுக்க வேணும்னா அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பவுடர் பால் கலக்கும் போதும் சரி, அதுக்காக உபயோகப்படுத்துகின்ற நீராகவும் சரி, அது வந்து சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு உபயோகப்படுத்துகின்ற பொருட்களை நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணும். பெரும்பான்மை சமயம் என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவாங்க, வெறும் நார்மலாக டேப் வாட்டர்லேயே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வருகின்ற சான்சஸ் அதிகம்.
1: அப்படி
0: கொதிக்கிற தண்ணீரில் போடுவாங்க. இப்போ வந்து ஸ்டெரிலைசேஷன் மெஷின்லாம் இருக்கு 2000 முதல் 4000 வரை. அது வந்து அதுல வந்து நம்ம இதை யூஸ் பண்ற பாலாடை ஆகட்டும், சப்போஸ் இவங்க பாட்டில் தான் கொடுக்குறாங்க வேற வரியே இல்லைன்னா அந்த பாட்டில் ஆகட்டும், அது எல்லாமே அதுல வச்சுட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணா ஒரு 5 நிமிஷத்துலயே ஸ்டெரிலைஸ் ஆகணும். அப்ப இன்ஃபெக்ஷன் இருக்காது. நம்மளுக்கு பயமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னா. நான் சில தாய்மார்கள் பார்த்திருக்கேன், அவங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு சுத்தமா இருக்காது, அவங்க வந்து ஸ்டெரிலைசர் பிளஸ் வந்து ஃபார்முலா ஃபீடிங் கொடுத்தே லைக் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம வச்சிருந்துருக்காங்க. பட் அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு 2 மணி நேரம் கலப்பும் போதும் எக்ஸ்ட்ரா இருக்க மில்க வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையிலே வந்து கலந்து வச்சிருவாங்க, அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு திருப்பி யூஸ் பண்ண அப்படி பண்ணவே கூடாது. ஒவ்வொரு முறையும் 2 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க கலக்கணும். குழந்தை குடிச்சது போக மிச்சத்தை வந்து ஊத்தணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு சில ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பிராண்ட்ல என்ன சொல்லுவாங்க, 25 ml ஒரு ஸ்பூன் கலக்கணும்பாங்க, சில பிராண்ட்ல 30 ml ஒரு ஸ்பூன் கலக்கணும்பாங்க. பட் ஆனால் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்காம ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் கலந்து இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது குறைந்த அளவு கிடைச்சா குழந்தைக்கு வந்து போதுமான அளவு எனர்ஜி கிடைக்காது, நியூட்ரிஷன் கிடைக்காது, குழந்தைக்கு வெயிட் ஏறாது. சில டைம் அதிகமா கலக்கும் போது அதனால பாதிப்புகள் ஏற்படும்.
1: ஒரு ஸ்பூனுக்கு நாங்க 2 ஸ்பூன் கலந்துக்கிட்டோம், அதெல்லாம் தவற வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ மருத்துவர் வந்து என்ன பரிந்துரை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், முன்னாடியே எனக்கு கொடுத்துட்டீங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் திருவாவில இருந்து டெய்லர் ஜாகராஜன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஒண்ணுல சார், எனக்கு வந்து 2 பெண் குழந்தை சார்.
0: சொல்லுங்க சார்.
2: 2 பெண் குழந்தைக்கும் எங்க பெரிய பொண்ணுக்கு எங்க வீட்டுல பால் கொடுக்கும்போது 3 மாசத்துலயே நின்னுட்டு.
0: ஓகே சார்.
2: அதுக்கப்புறம் மாவட்டம் தான் கொடுத்தோம். 2வது பொண்ணுக்கும் 3 மாசத்துலயே நின்னுட்டு, அதனால மாவட்டம் தான் கொடுத்தோம். ஆனா இப்ப என்னன்னா, எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 2 வயசுலயும் என் பொண்ணு வந்து அவங்க என் பேரப்பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குது. அது என்ன காரணம்னா, எங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த லேடிஸோட பீரியட்ங்கிறது 3 மாசத்துல வந்துட்டு, இல்ல தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு சார். எங்க வீட்டு வந்து எங்க ஒய்ஃப் வந்து 3 மாசத்துக்கு மேலே தாய்ப்பால் கொடுக்க முடியல.
0: ஆனா
2: எங்க பாப்பா எங்க பொண்ணு வந்து கிட்டத்தட்ட 2 வயசுலயும் தாய்ப்பால் கொடுத்துருக்கு எங்க பேரப்பிள்ளைக்கு.
0: தாய்ப்பால் வந்து நேச்சுரல் கான்ட்ராசெப்ஷன் சொல்லுவாங்க. தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்கள், தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயங்கள் 6 மாதங்கள், சில சமயம் 3 மாதங்கள் வரைக்குமே வந்து அம்மனுடைய பீரியட்ஸ் வராமல் இருக்கும். அது வரைக்குமே அது நேச்சுரலாகவே ஒரு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து திருப்பி வந்துடும். அப்படி இருக்கிற அது நார்மலாக வரதுனால வந்து மறுபடியும் ஃபீடிங் அஃபெக்ட் ஆகும்னு சொன்னால் சுத்தமாக இல்லை, அதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து நான் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான சமயம் குழந்தையோட அம்மாவுடைய மனநிலையை பொறுத்து தான். அவங்களோட மனநிலை சரியாக இருக்கின்றன, மகிழ்ச்சியாக இருக்கின்றது, கவலை எதுவும் இல்லை, நம்பிக்கையின்மை எதுவுமே இல்லை, அவங்க குடும்ப சூழல், அவங்க கணவர் மற்றும் சுற்றி இருக்கவங்களுடைய சூழல் வந்து நல்ல அளவில் அவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தாய்மாரால் நல்ல அளவுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். அதனால் என்னை கேட்டிங்கன்னா இது மனசு தான் காரணம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழலோ சப்போர்ட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து 6 மாதம் வரை குறைந்தது தாய்ப்பால் சிறந்த அளவுக்கு கொடுக்க முடியும். அதை தாண்டியும் வந்து தாய்ப்பால் தொடர முடியும்.
1: அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு சுகாதார விழிப்புணர்வு காரைக்கால் ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியினை கேட்டோம். இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்க. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை காரைக்கால்.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே.

0: தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
0: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: இன்னும் சில நொடிகளை தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். சென்னை மாதவரம், ஐசௌஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர், தந்தையார்பேட்டை, விம்கோ நகர், பேசின் பாலம், சென்னை AWS, பெரம்பூர், தந்தையார்பேட்டை CD மருத்துவமனை, காசிமேடு, எண்ணூர், பாரிமுனை, DGP அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிகளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம், புதுச்சேரி பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். என்றென்று மக்கரையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடியாது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடியாது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
7: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
8: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
7: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
0: எல்எஸ்சி, லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காத நேயர்களுக்காக கேள்வியை ஒரு தடவை நானும் சொல்லிடுறேன். பசி வந்தால் 10 மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சாப்பாடை பார்த்தா மட்டும் எவ்வளோ பசி வந்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு தோணவே தோணாது. இந்த புலி பசித்தாலும் புல்ல திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஓடிடுவோம். அப்படி ஒரு உணவு தான் இன்றைக்கி எல்எஸ்சி நிகழ்ச்சியில். அது என்ன உணவு அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. எவ்வளோ பசித்தாலும் நீங்கள் சாப்பிடாத உணவு எது, எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட ஜாலியான ரிப்ளைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் எல்லா பண்பலை நேர்களும் மாவலாக இருக்கோம். உங்களோட ரிப்ளைஸை நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி, லைக், ஷேர், கமெண்ட்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, உணவை பற்றின ஒரு கேள்வி. சில பேருக்கு பாகக்காய் பார்த்தாலே பிடிக்காது, சில பேருக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும், சில பேர் வந்து வெண்டைக்கான்னு சொன்னாலே போதும் ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். உங்களுக்கு எந்த சாப்பாட்டை பார்த்தோன்னே எவ்வளோ பசிச்சாலும் சாப்பிட தோணாது அப்படின்னு பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன உணவு வகை அப்படின்னு சொல்லி. ஒன்றுன்னா படிச்சலாம் காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க, எவ்வளோ பசிச்சாலும் நான் சாப்பிடாத

உணவு அரிசி உப்புமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிசி உப்புமா மட்டும் இல்லைங்க, இந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் இந்த உப்புமா அப்படிங்கிற பேரை சொன்னாலே நாங்கள்லாம் ஓட்டம் எடுத்துருவோம். அது வந்து ஒரு யூனிவர்சல் உணவு மாதிரி, பிடிக்காதவங்க அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பசிச்சாலும் பாக்காயை சாப்பிட மாட்டேங்க, அதோட கசப்பான சுவை வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நான் வந்து சாப்பிடாத உணவு எவ்வளோ பசிச்சாலும் அப்படின்னா பரோட்டா, மட்டன் சிக்கனை தவிர வேற எந்த மாமிசமும் தொடமாட்டேன். மீன்ல கூட பாத்தீங்கன்னா சில மீன்கள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து எவ்வளோ பசித்தாலும் சரி இந்த மைதாவில் செய்யப்பட்ட இந்த அத்தனை உணவுகளையும் தவிர்ப்பேன், அதாவது இவங்க ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான பதிலாக இருக்குது. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா, உணவு எதுவும் சொல்லலை, நிகழ்ச்சிக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நான் எப்போ எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட்ருவேங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யோசிக்கணும்னா எவ்வளோ பசித்தாலும் பிடிக்காத ஒரு உணவுன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த என்னது யூனிவர்சல் ஃபேமஸ் உப்புமா தாங்க. அது என்னமோ தெரில, வீட்டில் உள்ளவங்களுக்கு அது ஈஸியாக போயிடுது செய்யறதுக்கு, நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே உப்புமா செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, காய்கறியெல்லாம் வெட்டணும், அதை வேக வைக்கணும், அதுவும் ஒரு கஷ்டமாக செய்கிற வேலை தாங்க. அடுத்தது வந்து அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உணவையுமே சாப்பிட்டு சுவைத்து பார்ப்பேன், செடி கொடி தழை புல் இவைகளையும் சாப்பிட மாட்டேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே சாப்பிட்ருவாங்களாம், செடி கொடி தழைப்புல் இதெல்லாம் மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அமுதா சேகர் மேமாத்தூர்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடிக்காதது அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க, அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவத்தில் எல்லாமே சாப்பிடுவேன். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு கூழ் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சின்ன வயசில் நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காமல் இருந்திருக்கும், இப்போ வந்து காலப்போக்கில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தினால சாப்பிட்ருப்போம், அப்படி நிறைய உணவுகள் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் எவ்வளோ பசித்தாலும் எந்த உணவை வந்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்மில் கேளுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: மற்றும்
1: உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
5: பாட்டு. நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நமக்கு பயங்கர பசியாக இருக்கும், ஆனால் ஒரு சில சாப்பாட்டை மட்டும் பார்த்தோன்னே பசியா அப்படின்னு சொல்லி ஓடிடுவோம், சாப்பிடவே முடியாது. அப்படி நீங்கள் வந்து எவ்வளோ பசித்தாலும் சாப்பிடாத ஒரு உணவு எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நாகூர் முகமது ரஃபீக் வந்து எனக்கு இந்த முட்டுக்குழம்பு ரசம் இதெல்லாம் வந்து எப்பவுமே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், எனக்கு வந்து பிடிக்காத உணவு ரவா உப்புமாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன், வீட்டில் அதை செய்யவே மாட்டாங்க, செஞ்சால் மனைவி குழந்தைகள் மட்டும் சாப்பிடுவாங்க, புளி பசிச்சாலும் புல்லு திங்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சடி சேமியா உப்புமா.

பல நாள் பட்டினி கிடந்தாலும் சரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ பசிச்சாலும் அந்த சிக்கன் ரைஸ் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாக ஓசியில் கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல் சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளோ பசினாலும் அசைவ உணவு அல்லது அசைவ உணவு கடையில் உள்ள சைவ உணவோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்தது மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். எவ்வளோ பசிச்சாலும் சாப்பிடாத உணவு அப்படின்னா ரசம் பகக்காய் வறுவல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சின்ன வயசில் வந்து ரேஷனில் போடுற அரிசி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதோட வாடை பிடிக்காது, ஒரு வாரம் ஆனாலும் அந்த அரிசி சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம இருந்துப்பேன், மற்றபடி எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பசிச்சாலும் சாப்பிடவே பிடிக்காத ஒரு உணவு அப்படின்னா லெமன் சாதம் தாங்க அப்படின்னு சொல்லி பனங்கட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்லியிருக்காங்க. எனக்கும் பிடிக்காதுங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், மட்டன் அப்புறம் அந்த மைதாவில் செஞ்ச உணவு வகைகள் என் கண்ணு முன்னாடி வச்சு பாருங்கள், எப்படி இருந்தாலும் நான் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடியிலேருந்து எவ்வளோ பசிச்சாலும் அந்த மட்டனை மட்டும் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து குமரன், அந்த மாதிரி உணவு ஐட்டம் எதுவுமே இல்லை, அதாரா எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் எவ்வளோ பசிச்சாலும் இந்த ஒரு உணவை மட்டும் நான் தொடவே மாட்டேங்க அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீங்களும் எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் 100.3 FM டியூன் பண்ணுங்கள். இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
1: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
9: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
11: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
10: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
11: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
10: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
12: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எவ்வளோ பசிச்சாலும் இந்த ஒரு சாப்பாட்டை மட்டும் நான் தொடவே மாட்டேங்க அப்படின்னா என்ன சாப்பாடு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அசைவம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள் அதாவது ஏதாவது ஒரு நாளைக்கு அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரோட்டாலாம் ஏதாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன்னு, நான் அசைவம் வந்து எவ்வளோ பசிச்சாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு நூடுல்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கன்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், பூந்தோட்டம் ரஜினி இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. பெருஞ்சேரி சார்ஜ், எனக்கு வந்து பரோட்டா தாங்க, அது பிடிக்கவே பிடிக்காது, எவ்வளோ பசித்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பசித்தாலும் நான் சாப்பிடாத உணவு என்னென்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நூடுல்ஸ், கிச்சடி இவைகள் தான். லிஸ்ட்டு ஒரு பெருசாக போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கிறது யாருன்னா காரைக்கால் மேலே ஒடுதுரை சேப்பு விஜயராகவன் அவங்க தான், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர். எவ்வளோ பசித்தாலும் இந்த பரோட்டா நூடுல்ஸ் இதை மட்டும் நான் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்மையில் சொல்லியிருக்காங்க. வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க போல. எவ்வளோ பிடிச்சாலும் சாப்பிட பிடிக்காத ஒரு உணவு உப்புமாவும் பாகக்காய் குழம்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் இவங்க தான் சொல்லியிருக்காங்க. பாகற்காய் எவ்வளோ யாருக்குமே பிடிக்காதானா, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக அந்த பாகக்காயை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உப்புமா பிடிச்சவங்க இருக்காங்களானா கைவிட்டு எண்ணிடலாம், அப்படி தான் இருப்பாங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மைதா ரவையில் செஞ்ச உணவுகளை சாப்பிடவே மாட்டேங்க, சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் தவிர அசைவ உணவுகள் வேறு அசைவ உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் நம்ம சாப்பிட்றதுல எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சிங்க. புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்குவாங்க. எவ்வளோ பசி எடுத்தாலும் இந்த அசைவ உணவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதம்பார் ராமன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எண்ணெய் கலந்த அந்த துரித உணவுகளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தேவனூர் ஜோதி லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. இந்த பரோட்டா மைதாவில் செஞ்ச உணவுகளை தவிர்த்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவரிக்காடு வித்யா வீரமணி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பசித்தாலும் சாப்பிடாத ஒரு உணவு அப்படின்னா பரோட்டா, அப்புறம் அந்த லெமன் சாதம்ங்க, பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரனும், உணவில் பிடிக்காதது அப்படின்னா அந்த பொரிச்ச குழம்பு, ரவா உப்மா, அசைவ உணவு, பட்னியாக கூட இருந்துருவாங்க.

0: எதையுமே நான் தொட மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். இந்த பொங்கலும் பாக்காய் இடியாப்பம் இதெல்லாம் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: வம்சா ஆடியாத ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடியாத ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
0: நேரம் 3:30 ஆயிடுச்சு. எங்கெங்கும் இசை, எந்நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
4: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எவ்வளோ பசிச்சாலும் நீங்கள் தொட்டு கூட பார்க்காத ஒரு உணவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், எனக்கு எவ்வளோ பசிச்சாலும் இந்த உப்புமா இருக்கு இல்லைங்க, அதை மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்புமாவுக்கு இவ்வளோ வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசி மயக்கத்தில் அதெல்லாம் தெரியாதுங்க, வீட்டில் இருக்கிற எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி, என்ன மேடம் எல்லாத்தையும் படிச்சுட்டு பேரை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் விட்டம் பேரை மட்டும். அடுத்தது அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உணவுமே நல்லது தாங்க, ஏதாவது டேஸ்ட்டு கம்மியாக இருந்து பிடிக்காது சாப்பிட யாருமே, அதாவது டேஸ்ட் கம்மியாக இருந்து பிடிக்காதுன்னா ஓகே, சாப்பிட்றதுக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ, இவங்க வந்து ரொம்ப இதாக சீரியஸாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேங்க, உங்களுக்கு எந்த சாப்பாடை பார்த்தா வந்து எவ்வளோ பசிச்சாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, இதுதான் கேட்டிருந்தேன். எனக்கு பிடிக்காத உணவுனா அது சேமியா உப்புமா தாங்க அப்படின்னு சொல்லி பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு சோறு தான் முக்கியம், பிடிச்சது பிடிக்காததுன்னெலாம் அந்த சாப்பாட்டில் எனக்கு பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, இந்த மாதிரி உணவு பற்றிலாம் பேச முடியாதுங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்னு போயிட்டாங்க. அடுத்து ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், எனக்கு எவ்வளோ பசிச்சாலும் பிடிக்காத உணவு அப்படின்னா பாவக்காதாங்க, அந்த பச்சை கலர் பாவக்காய் பார்த்தாலே ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம், பொங்கல் பிடிக்காதுங்க, வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நான் சாப்பிடாமல் இருந்துருவேன், அப்புறம் அந்த பொரிச்ச குழம்பு இருக்கு இல்லையா அதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிக்காத உணவு, அதை வந்து எவ்வளோ பசிச்சாலும் இந்த சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு எந்த உணவு உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி, லைக், ஷேர், கமெண்ட்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.

0: கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இன்சலமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.

0: ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எல்எஸ்சி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைஞ்சாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எவ்வளோ பசிச்சாலும் நீங்கள் சாப்பிடாத ஒரு உணவை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். பேரளம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ பசிச்சாலும் எனக்கு பிடிக்காத அப்புறம் அதாவது சாப்பிட பிடிக்காத ஒரு உணவு என்ன அப்படின்னா அது எக் நூடுல்ஸ் தாங்க, பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் வந்து யாருமே இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க, பிரியாணி அப்படின்னு சொல்லி. ஐயோ, நாங்களாம் பிரியாணியை பார்த்தா எவ்வளோ பசியே இல்லைன்னா கூட சாப்பிட்ற சங்கம்ங்க. அடுத்தது சிவபுரி சோம சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவக்காய் சுண்டக்காய் இது ரெண்டையுமே வந்து எவ்வளோ பசிச்சாலும் நான் தொடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பசிச்சாலும் நான் சாப்பிடாத உணவு சாண்ட்விச் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலைமேலு மங்கை, நான் வந்து ரவா உப்மா சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது யாருமே சாப்பிட மாட்டாங்கங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், எவ்வளோ பசிச்சாலும் சாப்பிடாத உணவுன்னா நான்வெஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோம சுந்தர பிரபு, நான் மேகி நூடுல்ஸ் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிக்காத உணவு புளியோதரை, ரவா உப்மா, சேமியா, கிச்சடி இதெல்லாமே எனக்கு பிடிக்காதுன்னு காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீடாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன், எவ்வளவு பசிச்சாலும் வந்து அதாவது சனிக்கிழமையில் மட்டும் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, எவ்வளோ பசிச்சாலும் எப்போனாலும் இந்த ஒரு உணவை வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா என்ன உணவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பாகற்காய் பொங்கல் பூரி இது எதுவுமே சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நாலுவேதபதி விக்னேஷ்குமார் இவங்க சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், அந்த சிக்கன் இருக்குல்ல அதை தொடவே மாட்டேன், வெளியிடங்களில் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டேன் பசிச்சாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், எனக்கு எவ்வளோ பசிச்சாலும் எண்ணெயில் பொறிச்ச இந்த பலகார வகை உணவுகளை நான் சாப்பிட்றதே இல்லைங்க, அதுக்கு பதிலாக ரெண்டு டம்ளர் தண்ணியை குடித்து அப்பைக்கு பசியை சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு உணவு இருக்கும் இல்லையா, எவ்வளோ பசிச்சாலும் இதை தொடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணவு இருக்கும் இல்லையா, அதை எங்கள் கூட காரைக்கால் பண்புலியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கலக்குங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த புரோகிராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில எவ்வளவு பசிச்சாலும் இந்த ஒரு சாப்பாட்டை மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த சாப்பாடு எது, எங்க கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து எவ்வளவு பசிச்சாலும் நான் தொடமாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த மைதால மேக் பண்ண பரோட்டா தாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பசிச்சாலும் சாப்பிடாத உணவுனா இந்த ஃப்ரை ரைஸ் தாங்க அப்படின்னு நாகூர் முகமது ஜலீல் இவங்க சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி இவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த புளி சாதம் தாங்க பிடிக்காத உணவு அப்படின்னு கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் இவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிக்காததுன்னா வீட்டில் அமிர்தமே இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது, அதாவது எனக்கு பிடிக்காதவங்க வீட்டில் அமிர்தமாக இருந்தாலும் எவ்வளோ பசிச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன், பிடிச்சவங்க வீட்டில் கூழ் கொடுத்தா கூட குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பதிலை கொடுத்துருக்காங்க. கைலாசபுரம் மதி அழகன் இவங்க, எவ்வளோ பசிச்சாலும் நான் சாப்பிடாத உணவு இந்த ஆம்லேட் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் ஊர் பேர் குறிப்பிடலை. இதே மாதிரி உங்களுக்கும் எவ்வளோ பசிச்சாலும் இந்த சாப்பாட்டை நான் தொடமாட்டேங்க அப்படின்னு ஒரு உணவு இருக்கும் இல்லையா, அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இது எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

எலசி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எவ்வளோ பசிச்சாலும் நீங்கள் தொடாத ஒரு உணவு வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமாலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி சொன்னவங்களும் இருந்தாங்க, பாகக்காய் பிடிக்காது, அதை யூனிவர்சல் ஃபேமஸ் உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இதோட இந்த நிகழ்ச்சி முடியுதுங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்கிய ஒரு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
1: வம்சா ஆடி அகரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.

0: சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்க இருப்பது நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நேரலையில பங்கேற்க இருக்காங்க காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். ஒரு சிறிய பூஞ்சை உலகம் முழுக்க இருக்க கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு யாருமே நினைக்காத ஒரு நேரத்தில் ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு நடந்தது. 1928 லண்டனில் விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் வந்து ஒரு நீண்ட விடுமுறைக்கு அப்புறமா தன்னோட ஆய்வகத்துக்கு வந்தாராம். அவரோட ஆய்வகத்தில் ஒரு தட்டில் அந்த பாக்டீரியாக்கள்லாம் வளர்ந்துருந்துச்சாம். அதோடு சேர்ந்து ஒரு பச்சை நிற பூஞ்சையும் வளர்ந்துருந்துச்சாம். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த பூஞ்சையை சுற்றி இருந்த அந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சாம். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அதை பார்த்தோன்னே அப்படியே கிளீன் பண்ணி தூரமாக வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூஞ்சை இருக்கிற இடத்துல வந்து ஏன் எல்லா பாக்டீரியாக்களும் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அந்த கேள்விக்கு கிடைச்ச பதில் தான் நம்ம உலகத்தோட முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக் மருந்தான பென்சிலின். இந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்து நிமோனியா, இரத்த தொற்று, இந்த மாதிரி நிறைய உயிர்கல்லி நோய்களிடமிருந்து கோடிக்கணக்கான மக்களை காப்பாத்துச்சான். இரண்டாம் உலக போரும்போது எண்ணற்ற வீரர்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு இந்த பென்சிலின் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிச்சிச்சான். இந்த அறிவியல் உலகிற்கு அழியாத உயிர் காக்கிற ஒரு பரிசு கொடுத்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதோட நினைவாக தான் இன்னைக்கு மருத்துவ அறிவியலை பற்றியும், மருத்துவ அறிவியல் இப்போ என்ன நிலையில் இருக்கு, நாளை இது எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நிறைய அறிவியல் செய்திகளை தெரிஞ்சுக்க போகிறோம். இது குறித்து நம்மோட பேசுறதுக்கு நேரலையில இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தின அறிமுகம் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த நோயியல் துறையில உங்களோட பணி அனுபவத்தை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ ஒரு பேஷண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மெடிசன் டாக்டரோ சர்ஜரி டாக்டரோ இல்லைனா ஓஜி டாக்டர் பார்ப்பாங்க. அந்தல பார்த்தாங்கன்னா ஒரு ஏதோ டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் பேஷண்ட் வந்து லேபில் வந்து கொடுப்பாங்க. அப்புறமா ரிப்போர்ட் வாங்கி போவாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவார். அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரியில் எடுத்த அந்த டிஷ்யூவாக இருக்கலாம், தசையாக இருக்கலாம், இல்லைனா வந்து உடலில் இருக்கிற ஏதோ ஒரு திரவமாக இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து எங்களோட டயக்னோசிஸ் கொடுப்போம். இது தான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் திருப்பி டாக்டர்கிட்ட கொடுப்பீங்க. ஸோ இப்போ டாக்டருக்கு தெரியாத விஷயத்த நாங்கள் என்னன்னு தெரிய வச்சு திருப்பி கொடுக்குறோம். அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் திரைக்கு பின்னாடி வேலை பார்ப்போம், ஆனால் பட் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் எங்களோட திரை.
0: ஓகே சார், உங்களோட பணி அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். எவ்வளோ வருஷமாக இந்த துறையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க?
1: நான் ஆக்சுவலாக போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது என்னோடய வந்து முதுநிலை படிப்பை வந்து 2011-14 முடித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஜிப்மரில் 3 வருஷமாக நான்

0: ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் 2020 ஜனவரியிலேருந்து ஜிப்மர் காரைக்காலில் ஒர்க் பண்ணுறேன் கடைசி 6 வருஷமாக.
1: ஓகே சார், இப்போது வந்து நமக்கு இருக்க பழக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட நான் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க, வேணும்னா ஸ்பெஷலிஸ்ட்டு பார்ப்பாங்க, இல்லைனா பார்க்க மாட்டாங்க. இந்த இடையில அந்த பேத்தாலஜி டாக்டர்ஸ், நோயியல் துறையில் ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் பார்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் சார்?
0: இல்லை, யூஸ்வலாக பேஷண்ட் ஸ்டேட்டாக எங்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணி வர பேஷண்ட் தான் எங்கிட்ட வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டியை ஊசி பரிசோதனை பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெத்தாலஜிஸ்ட் தான் பண்ணணும். ஸோ நோயில் டாக்டர் தான் பண்ணியாகணும். அதுதான் எங்களோட வந்து மெயின் முக்கியமான வந்து ஒரு பகுதி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் ரத்த பரிசோதனை கண்டிப்பாக அவசியம். அதை நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து, அதுக்குன்னு சில மெஷின்ஸும் இருக்குது, அதில் பார்த்து ரிப்போர்ட் கொடுக்குறத வச்சு என்னன்றதை சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சாதாரணமான ஒரு அனீமியா இருக்குது, ரத்த சோகை இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் ரத்த சோகை, அதெல்லாம் பார்த்து கண்டறிய மூலமாக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து பெத்தாலஜியில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சர்ஜரி நடக்குதுன்னா உடம்புலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சதையை எடுப்பாங்க. அது வந்து என்னென்னு கண்டுபிடிக்க இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கேன்சர், அதாவது வந்து புற்றுநோயாக இருக்கலாம், இல்லைனா வந்து டாக்டருக்கு என்னென்ன அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாருன்னா எங்கள் கிட்டே அனுப்புவாங்க. அதை நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணுவோம். அதுக்கு ஒரு 3-5 நாள் ரிப்போர்ட் ஆகும் வர்றதுக்கு. அதை வச்சு சொல்கிற டயக்னோசிஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டயக்னோசிஸ். நீங்கள் என்ன தான் டாக்டர் அப்படியே சொன்னாலும் சரி, இல்லைனா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது, சிடி பண்ணுறது, எது பண்ணாலும் நம்ம அந்த தசையிலேருந்து சொல்கிற ரிப்போர்ட்டு தான், அதுதான் கரெக்டான ரிப்போர்ட், அதுதான் வந்து டெஃபினட்டிவ்.
1: ஓகே டாக்டர், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க புற்றுநோய்க்கு கண்டிப்பாக வந்து நோயியல் துறையில் உள்ள டாக்டர்ஸ் தான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இந்த புற்றுநோயை கண்டறிகிற முறை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போது எப்படி டெவலப் ஆகியிருக்கு அந்த சிஸ்டம் டாக்டர்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இப்போ வந்து அந்த தசை நம்மக்கிட்ட வருது, தசையை எடுத்து நம்ம வந்து இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதை என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்போம் தசையை. இப்போ எப்படி ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிடுச்சுன்னா, சேம் தசையை மல்டி லெவல் டெஸ்டிங், நிறைய டெஸ்ட்டுகள் பண்ணலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு செல்லும் ஒரு ஆன்டிஜன் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆன்டிஜன்னா அதோட என்னன்றது ஒரு நேம் மாதிரி ஒரு செல்லுக்கும். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கும் போது நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல், அதாவது இப்போ வந்து வெறும் இப்போ கேன்சர்னு சொல்லாமல் கேன்சரோட டைப் என்ன, கேன்சர் நெக்ஸ்ட்டு இது வந்து திருப்பி வருமா இவங்களுக்கு, ஸோ பேஷண்ட் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க, இதுக்கப்புறம் எல்லாமே நாம் இந்த தசையிலேருந்து பார்த்து கொடுக்க முடியும்.
1: அது துல்லியமாக வந்து கண்டுபிடிக்க இப்போ டெவலப்
0: ஆகிருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின், அதை பற்றி நம்ம நிறைய விளக்கமாக முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வந்து மக்கள் என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து மருத்துவ உலகுக்கு அது எவ்வளோ உதவியாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு இந்த மருத்துவ அறிவியல் டாக்டர்?
0: அதான் மேம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகப்போருக்கு முன்னாடி, அதாவது 1918 முன்னாடி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான, அதாவது ஒரு மனிதன் வந்து இறக்குறாருன்னா முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் தான். ஒரு மனுஷனோட வந்து வாழ்நாள் காலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50-55 வயசுலாம் இருந்ததே இல்லை அந்த டைமில். அதுலேருந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த 1928 பெனிசிலின் கண்டுபிடிச்சாங்க, ஆன்டிபயோட்டிக் வந்துச்சு. ஆன்டிபயோட்டிக்ன்றது ஒரு பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிற ஒரு மருந்து. அதனால் நம்ம கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிருக்கோம். அதாவது 1918 அப்புறம் இப்போ இந்த உலகப்போர் முடிஞ்சு 1945 வந்து 2வது உலகப்போர் முடிஞ்சு, அப்போல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லா நாடுகளுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல கோடி உயிர்களை காப்பாற்றிருக்கோம் பாக்டீரியா தொற்றுலேருந்து.
1: இதுக்கப்புறம் இது எந்தெந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு டாக்டர்? இதை பேஸ் பண்ணி இன்னும் கண்டுபிடிச்ச அந்த, அதாவது மருத்துவம் டெவலப் ஆயிருக்குல்ல, எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு டாக்டர்?
0: அதாவது இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்ன்றது நிறைய பாக்டீரியா அகெயின்ஸ்டாக வேலை செய்யலாம். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குது, 1-2 இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன கட்டியோட வரைங்க, கட்டிக்குள்ள ஒரு சீழ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த சீழ் எடுத்து அதில் என்ன பாக்டீரியா வளருதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து செயற்கையாக வெளியில் வச்சு வளர்ப்போம். ஸோ இப்போ நம்மளால ஒரு பாக்டீரியா வந்து

0: கல்ச்சர்னு சொல்லுவோம். இது நம்ம இந்த பாக்டீரியாவை வந்து வளர்ப்போம். இந்த பாக்டீரியா எந்தெந்த மருந்துகளுக்கெல்லாம் வேலை செய்யும்? இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. பெனிசிலின் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆன்டிபயோட்டிக் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நம்ம இப்போ செக் பண்ணுறோம் வந்திருக்கோம்.
1: ஓகே டாக்டர், இப்போது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் உயிரோடு இருந்தால் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரண சளி இருமல் வந்தாலும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறாங்க. அந்த மருந்தை வந்து நிறைய நாள் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு 3 நாட்களுக்கு மேல் அது சரியாகிறது வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. சரியாயிடுச்சு, எனக்கு இப்போவே சரியாயிடுச்சுன்னு ஒரே நாளில் அந்த மருந்தை வந்து பயன்படுத்திட்டு விட்டுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் கடைக்கு போய் எனக்கு இது பண்ணுதுங்கன்னு சொல்லி மருந்தை டைரெக்டாக வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சரியாக பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பற்றி சொல்லுங்கள் சார்.
0: அதான் நீங்கள் சொன்னபடி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒருவேளை இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்துருந்தாருன்னா, அவர் வந்து சந்தோஷமாக பட்டிருப்பார், கஷ்டமாக பட்டிருப்பார். அவர் ஏன் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, இத்தனை உயிரை காப்பாற்ற முடியுது. அவர் தான் அந்த ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஆக்சுவலாக அவர் 1928 அந்த இப்போ பூச்சையில் இருந்துச்சு, அதுதான் வந்து நம்ம அந்த பெனிசிலின் மருந்து. 1940 அவர் கூட இன்னொரு 2 பேர் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து எப்படி மருந்தாக மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக், 1940 தான் ஆன்டிபயோட்டிக் நிறையா வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்க காலத்தில் ஆன்டிபயோட்டிக் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமான சளி ஜுரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரில் கிட்டத்தட்ட 70-75 பேருக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் அது எல்லாமே வந்து வைரஸ்னால வர்றது தான். ஸோ இப்போ வந்து வைரஸ்னால வர இந்த பிரச்சனைக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையே இல்லை, அதுவே வரும், தனால அதுவே போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக் போடுறோம். ஸோ இப்போ எங்கே தேவையில்லையோ அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து யூஸ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக தேவை. டாக்டர் எத்தனை நாள் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த நம்ம ஃபுல் கோர்ஸ் பண்ணணும். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, பார்த்தீங்கன்னா சளி இருக்கும், பாக்டீரியானாலே சளி இருந்தால் கூட 1-2 நாள் போட்டுனே சரியாக போன மாதிரி இருக்கும், பரவாயில்ல எதுக்கு இதுக்கப்புறம் போடணும்னு
1: விட்டுருவாங்க.
0: அப்படி இல்லை, மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 5-7 டேஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த இப்போ வந்து ஃபுல் கோர்ஸ் முடிக்கணும். நமக்கு நோய் இல்லை, இப்போ வந்து அறிகுறி போன மாதிரி இருக்கனால விட்டுறக்கூடாது. அது மாதிரி பாதி யூஸ் பண்ணுறதுலாம் என்ன ஆகுதுன்னா, பாக்டீரியா வந்து இப்போ பாக்டீரியாவுக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூல இருக்க மாதிரி தான். அது வந்து எப்படி இந்த வந்து மருந்து தப்பிக்கிறது, நம்ம எப்படி இதை விட்டு நம்ம வந்து இதுக்கிட்ட அழியாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு, அது வந்து யோசிச்சு வந்து அதோட உடம்புல மரபணு மாற்றம் பண்ணியிருக்கு. நீங்க நெக்ஸ்ட் டைம் இதே மருந்து கொடுத்தீங்கன்னா, ஆனா அந்த பாக்டீரியாவுக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து ஆல்ரெடி வந்து யோசிச்சுட்டு இருக்கும், நமக்கு இவர் வந்து 2 நாள் தான் போட்டாரு, நம்ம வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட் டைம் வந்து சேம் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது அது
1: வர்க் ஆகாது, டோஸ்ல வர்க் ஆகாது,
0: வர்க் ஆகாது, டோஸ்லயும் வர்க் ஆகாது,
1: அந்த மருந்தே வர்க் ஆகாது. அதாவது நம்ம பாதியில பயன்படுத்திட்டு இப்போ ஒரு 5 நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, 2 நாள்ல சரியாகிருச்சுன்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த பாக்டீரியா வந்து உள்ள பெருக ஆரம்பிக்கும். அது வந்து அந்த மருந்துக்கு ஏத்த மாதிரி பலத்தோட பெருக ஆரம்பிக்கும். சோ அடுத்த தடவை வந்து அதை பயன்படுத்தும் போது வர்க் ஆகாதுன்னு சொல்றீங்க. ஓகே சார், இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளாக இருக்கட்டும், தடுப்பூசியாக இருக்கட்டும், இது நம்ம உடம்புல எப்படி வேலை பார்க்குது சார்?
0: இப்போ ஆன்டிபயோட்டிக் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே நம்ம இப்போ வாய் வழியாக எடுத்துப்போம், இல்லைனா ஊசி வழியாக போடுவோம். எப்படி போட்டாலும் ரத்தத்தில் வந்து கலக்கும். எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல தான் பாக்டீரியா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல போய் பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய, அதுவும் இப்போ ஒரு பாக்டீரியா பார்த்திங்கன்னா வந்து பாக்டீரியாவுக்கு ஒரு கவரிங் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு அதுவும் செல் மாதிரி தான். ஸோ இதில் வந்து நிறைய லெவல்ஸில் ஆக்ட் பண்ணுற வெரைட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ மெயினாக வந்து ரத்தத்தில் கலந்து பாக்டீரியா எங்கே இருக்கோ அந்த பாக்டீரியாவை அழிக்கிறது தான் அதோட மெயின் தன்மை. இப்போ நீங்கள் வேக்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இப்போ வேக்சின் வந்து அதுலேயும் கிருமி இருக்கும், அதை வந்து ஒரு அளவாக கொடுப்போம். நம்மளோட உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி வர அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்போம், அதனால நம்மளோட உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி வரும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் இருக்காது.
1: ஓகே சார், ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை

0: இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற பாளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது.
1: சத்தங்க மாளிகை காரைக்கால். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான கார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
8: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
11: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
12: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
16: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
15: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார், இவங்க தான் வந்து நிறைய விஷயங்கள் மருத்துவத்தை பத்தியும் மருத்துவ அறிவியலை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செல்வோம் நேயர்களே.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய உலகம் நிகழ்ச்சியில் இருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவங்களோட இணைஞ்சிருக்கோம். தொடர்ந்து நிறைய பேசலாம் நேர்களே. சார், இப்போது வளர்ந்துருக்க இந்த மருத்துவ அறிவியலில் எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் தடுப்பூசி இருக்குது சார்?
2: இப்போ நம்மளுக்கு தடுப்பூசினா நமக்கு ஞாபகம் வர்றது வந்து குழந்தைங்களுக்கு போகிற தடுப்பூசி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரியவங்களுக்கு தேவைப்படுறன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சா வேக்சின் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ அந்தந்த சீசனில் வந்து ஃப்ளூ ஷாட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ளூ இன்ஃபெக்ஷன், அதை வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக போடுறது. இது இல்லாமல் நான் ரெண்டு முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று வந்து இப்போ வந்து கர்ப்பப்பை வாயில் ஒரு புற்றுநோய் வரும், அதோட பேர் வந்து சர்விக்கல் கேன்சர். அது வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான புற்றுநோய். இன்ஃபேக்ட் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது,
0: நிறைய பேருக்கு
2: இருக்குது. அது வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படின்னா நமக்கு வந்து வராமையே தடுக்கலாம் இது மாதிரி வேக்சின் போட்டு. ஸோ தடுப்பூசி போட்டு தடுக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கர்ப்பப்பை வாயில் வர கேன்சர் வந்து ஒரு வைரஸ்னால வர்றது. அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சொல்லுவாங்க, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதுக்கான தடுப்பூசி நம்மகிட்ட இருக்குது, கவர்மெண்ட்டே இப்போ வந்து இனிஷியேட் பண்ணி போடுறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லீரலில் வர புற்றுநோய்க்கு அகெயின்ஸ்டாக அதுவும் வந்து வேக்சின் ப்ரிவென்டபிள். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி சி வேக்சின் போடுவாங்க. யாரெல்லாம் வந்து ரத்த சம்பந்தமான நோய்கள், அதாவது ரத்த சம்பந்தமான விஷயங்கள் கிட்ட காண்டாக்டில் இருக்காங்களோ, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அது தேவைப்பட்டால் மக்கள் கூட எடுத்துக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும், கல்லீரல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணும்.
0: ஓகே சார், இந்த புற்றுநோய் தடுப்பூசிகள் பற்றி சொன்னீங்க, இது யாரெல்லாம் போட்டுக்கலாம், வயது வரம்பு அப்படி எதுவும் இருக்கா சார்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது HPV வேக்சின் சொல்லுவாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து குழந்தைங்க முக்கியமாக பெண்கள் 9-14 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ணி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்து 14-15 ட்ரான்சிஷன் ஆகிற குழந்தைங்களை எல்லாருக்குமே கவர்மெண்ட் போடுறாங்க. இது வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் இன்ஃபேக்ட் போய் பார்த்து, ஏன்னா வந்து இப்போ வந்து 9 இயர்ஸ்லாம் ஆரம்பித்தா நம்மகிட்ட ரொம்ப நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இப்போ 14-15 ட்ரான்சிஷன் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுமே போட்டுக்கலாம், இது எல்லா பெண்களும் போட்டுக்கலாம். அந்த ஏஜ் குரூப் தாண்டிட்டாலும் சரி நீங்கள் அப்பயுமே போட்டுக்கலாம். என்னென்னா அந்த வந்து டோசேஜில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு போடும் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிங்கிள் டோஸே ஓகேவாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரியவங்களுக்கு போடும்போது டபுள் டோஸ் போடணும். யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு 2 டோஸ் போடுவோம், பெரியவங்களுக்கு 2-3 டோஸ் வரைக்கும் தேவைப்படும். இது வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை வாய்ப்பு நோய் நல்ல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 90-95% வரைக்கும் ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது உங்களுக்கு வந்து வராமல் பார்த்துக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கேன்சரை வேக்சின் தடுக்குது அப்படின்னா இதுதான் முக்கியமான எக்ஸாம்,
0: இதுதான்
2: முதல்ல வரும்.
0: ஓகே சார், இப்போ இந்த HPV தடுப்பூசி பத்தி சொன்னீங்க,
2: கர்ப்பப்பை
0: வாய்க்கு போடுற அந்த வாய் புற்றுநோய் இருக்கிறது சர்விக்கல் கேன்சருக்கான தடுப்பூசி. ஸோ இது வந்து பெண்கள் மட்டும் போடுறதா இல்லை ஆண்களும் போட்டுக்கலாம்?
2: அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னபடி வந்து இது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால வர ஒரு நோய். இது வந்து ஆண்களையும் பாதிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தன்மை எப்படி வெளிப்படும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் கேன்சர்ஸ் வரலாம். ஆண்களுக்கும் இதே எஃபெக்ட்னால கேன்சர்ஸ் வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஆண்களும் போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வைரல் இன்ஃபெக்ஷன், யார் வேணாலும் அஃபெக்ட் பண்ணும். நமக்கு அதிகமாக தெரியறது வந்து பெண்களுக்கு இது இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு நம்ம இது பண்ணுறோம். ஆண்களும் போடலாம் இந்த வேக்சின்ஸ்.
0: ஓகே சார், இப்போ இந்த HPV தடுப்பூசி போட்டதுக்கப்புறமும் இப்போலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடி பாப்ஸ்மியர் டெஸ்ட் நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. அது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட்டு, அதை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த வேக்சின் போட்டாலுமே அந்த டெஸ்ட்டு பண்ணணுமா இல்லை வேக்சின் போட்டோன்னு தைரியமாக இருக்கலாமா சார்?
2: இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாலண்டரியாக வந்து அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கிற

ரொம்ப கம்மி தான் காரைக்காலில், ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்மளோட காரைக்கால் பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் தினசரி பண்ணுற ஸ்க்ரீனிங் எவ்வளோ நடக்குது பாப்ஸ்மியர், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கர்ப்பப்பைய வாயிலேருந்து நம்ம செல்ஸ் எடுத்து பரிசோதனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் அதிகமாகணும். இப்போ வந்து அதிகப்படுத்திட்டுருக்கோம், கேம்ப்லாம் நடத்தி அதிகப்படுத்திட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு இது வந்து நல்ல எஃபெக்டிவான மெடிசன் இது. நீங்கள்

0: அதாவது நீங்கள் அதை சொன்ன மாதிரி வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் வேக்சின் போடுறீங்களோ இல்லையோ 30 இயர்ஸில் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா வந்து வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, நம்ம வந்து வராமல் பார்த்துக்குறோம் வேக்சின் போட்டு, ஒரு வேளை அந்த ஒரு 10% சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு, அவங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 இயர்ஸில் எவ்ரி த்ரீ இயர்ஸ் அதாவது வந்து ஒரு 3 வருடங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும். சப்போஸ் 30 இயர்ஸில் அதாவது 30 வயசில் உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா தென் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். ஆனால் அதுலேருந்து 65 வயசு வரைக்கும் ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக தேவைப்படுது,
1: பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம அந்த தடுப்பூசி போடுறோம் போடலங்கிறத தாண்டி
0: கண்டிப்பாக
1: டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், இப்போது இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை, இப்போ புற்றுநோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துறது மூலமாக இந்த புற்றுநோயை வந்து தடுக்க முடியுமா சார்?
0: அதாவது ஆன்டிபயோட்டிக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து வயிற்றில் வர புற்றுநோய் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியானால வர்றது, அதோட பாக்டீரியா பேர் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரை. அது வந்து பாக்டீரியானால் வயிற்றில் புற்றுநோய் வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து வயிற்று வலி இருக்கும், அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது வயிற்று வலிக்கான மருந்து போட்டுப்பாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, அதாவது வந்து வயிற்றில் இது மாதிரி பாக்டீரியா இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் மூலிமா நம்ம அந்த பாக்டீரியாவை அழிச்சிடலாம். இதனால் அந்த பாக்டீரியானால் உருவாகிற கேன்சர் நம்ம தடுக்க முடியும்,
1: ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல
0: தடுக்க முடியும்,
1: தடுத்துடலாம். ஓகே சார், இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு ஆல்மோஸ்ட் எல்லாரோட வேலையுமே ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை சார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவத்துறையில் இதை அதிகம் பயன்படுத்துகிறாங்களா, அது எப்படி வந்து மருத்துவர்களுக்கு உதவுது சார்?
0: மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ MBBS படிக்க வராங்க, அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுது. இது எப்படி வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கோ அதேமாதிரி வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்கோ. இங்கே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்கே வந்து நாங்களே உபயோகிக்க சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட ஏன்னா வந்து சொந்த மூலையும் யூஸ் பண்ணி ஆகணும் எல்லாருமே. அதனால் MBBSல ஆரம்பித்து நாங்கள் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணும் போது அங்கெல்லாம் படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணணும்னு வச்சுங்களேன், முன்னாடியெல்லாம் வந்து நம்ம லைப்ரரியில் உட்காந்து புக்கை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆகும்
1: யோசிப்போம்.
0: ஆனால் இப்போ அதனால் யோசிக்க திறன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதை நம்ம நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாகுது, நம்ம இப்போ வந்து இப்போ நாங்களே இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணுமோ இல்லைனா வந்து ஒரு பேஷண்ட்டோட கஷ்டமான ஒரு கேஸாக இருக்கும், என்னென்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் நம்ம எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களோட மூலையை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இதுமாரி நாங்கள் அதையும் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: ஓகே சார், ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு இணைவோம் சார்.

0: திருவாரூர்
1: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல

0: இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: வம்சா ஆடி அத்திரடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தனிஷ்க் ஜுவல்லரி, காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ்க் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: ஆடி சேல் August 7-10 வரை 4 நாட்கள் மட்டுமே.
2: நேரம் 4:31 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவங்க தான் நேரலையில நிறைய மருத்துவ அறிவியல் தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. சார், இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த செயற்கை நுண்ணறிவு மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுதா சார்?
5: கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு மருந்து வெளிவருது. ஸோ அந்த ஆராய்ச்சி பகுதியிலேருந்தே ஆரம்பிச்சிடுது. நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணும் போது இப்போ நான் சொன்னபடி அதுக்கு டைம் ரொம்ப கம்மியாகுது. மருந்துகள் கண்டுபிடிக்க கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல நாடுகளில் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்குது. எங்களுக்குள்ளே எப்படி நாங்கள் பேசிக்கிறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா டெலிமெடிசின்னு சொல்கிறோம். டெலிமெடிசின், டெலிகம்யூனிகேஷன், எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து இப்போ கனெக்டடாக இருக்கு. இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது இதனால்.
2: ஓகே சார்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து மருத்துவ அறிவியல் இன்னைக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு நேரலையில் விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இனி பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். சரி, இப்போ நம்ம செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசிட்டு இருந்தோம். செயற்கை நுண்ணறிவு பொதுவாகவே சாஃப்ட்வேர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரோட வேலையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர்ஸோட வேலையும் ரீப்ளேஸ் பண்ணுமா, வாய்ப்புகள் இருக்கா?
5: இல்லை, அந்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஹியூமன் டச் சொல்லுவாங்க, மனிதனும் மனிதனும் சந்திக்கும் போது அதில் ஏற்படுறாத ஒரு டச். இப்போ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டே ஃபீல் பண்ண முடியும், நான் இப்போ டாக்டர்கிட்ட போனேன் அவர் பேசுந்திரியே எனக்கு பாதி நோய் போயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அதனால் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் டச் கண்டிப்பாக வந்து தேவை. இன்னொன்று ஒரு டாக்டரோட அனுபவம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெவ்வேறு நோய்களுக்கு அவங்களோட துறையில் வெவ்வேறு இது பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
4: முடியாது.
5: நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ எங்களோட ஃபீல்டில் அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணி எங்களோட மூளை அதோட மூளை சேர்த்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது.
4: உதவி செய்யுமே தவிர ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான மருத்துவம் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜீன் தெரப்பி அளவுக்கு போயிருச்சு. ஒருத்தவங்களோட மரபணு வச்சு அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுங்க.
5: ஆமாம், நீங்கள் அந்த ஆரம்பத்தில் கேட்கும் போதே வந்து எந்த அளவுக்கு ஒரு தசையிலிருந்து டெஸ்ட்டு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து செல்ஸ் அளவுக்கு பார்க்குறோம். ஒரு ஒரு செல் தசையில் இருக்க ஒரு ஒரு செல்லை படிக்கிறோம். இப்போ அந்த இப்போ செல்ஸ்குள்ளே இப்போ நியூக்ளியஸ் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே இருக்க மரபணுக்களை படித்து அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு சிம்பிள் வந்து ரத்த சோகை. ரத்த சோகை நிறையா வகைப்படும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து தலசீமியா சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவாங்க, அதுவும் டைப் ஆஃப் ரத்த சோகை தான். அதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த நீங்கள் சொல்கிற அந்த ஜீன் தெரப்பி தான். அதாவது வந்து மரபணுக்கள் தப்பாக இருக்குது, மரபணுக்களை நம்ம மாற்றுறோம், ரிப்பேர் பண்ணுறோம், அந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் இது ஒன்றும் நம்ம இப்போ நம்ம இடத்துலலாம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. ஆராய்ச்சியில் இருக்குது சில நோய்களுக்கு இது வந்து முக்கியமாக

0: பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்னபடி வந்து அந்த இரத்த அணுக்கள் குறைபாடு, அந்த தலசேமியா, சிக்கில் செல் அனீமியா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்சுவலாக பயன்படுது.
1: அதுதான் இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஆட்டிசம் அந்த மரபணுவில் அந்த அதில் உள்ள ஒரு செல்லை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி
0: எங்கே வந்து கொஞ்சம் அந்த மென்டல் ரிட்டாரேஷன், அதாவது கொஞ்சம் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் ஆட்டிசம், இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு. ஜீன் தெரப்பி பண்ணுறது
1: லிக்விட் பயாப்சி அப்படின்னா என்ன சார்? இப்போ இந்த டேர்ம் வந்து பரவலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னென்னு விளக்கமாக சொல்லுங்க.

0: இவ ஆராய்ச்சிகள் நடந்துட்டுருக்கு.
1: ஜீன் தெரப்பி பண்ணுறது சார். லிக்விட் பயோப்சி அப்படின்னா என்ன சார்? இப்போ இந்த டேர்ம் வந்து பரவலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னென்னு விளக்கமாக சொல்லுங்க சார்.
0: இப்போ வந்து உடம்புல நம்மக்கிட்ட வந்து கேன்சர் இருக்குன்னா அதோட கேன்சர்லேருந்து இப்போ வந்து சுரக்கிற ஒரு ஹார்மோனோ ஒரு என்சைமோ நம்மளோட ரத்தத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட, அதாவது வந்து இப்போ வந்து கேன்சர் அதாவது வந்து நம்ம அந்த புற்றுநோய் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட நம்ம ரத்தத்தில் அதை வந்து கலக்கலாம். அதுலேருந்து வந்து இப்போ சுரக்கிற திரவங்கள் ஹார்மோன் இதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரத்தத்தை எடுக்கிறோம், அதை செக் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் இருக்குது, இந்தந்த கேன்சருக்கெல்லாம் வந்து ரத்தத்தில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை வச்சு மேட்ச் பண்ணலாம். இப்போ ரத்தத்தில் வந்து இப்போ வந்து ஏதாவது திரவம் ஒன்று இப்போ சுரந்துருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடாது அந்த இது. ஆனால் இப்போ ரத்த டெஸ்ட் பண்ணி இப்போ வந்து கேன்சர் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் டெஸ்ட் பண்ண அப்புறம் இருந்துச்சுன்னா அதை கேன்சர் திருப்பி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு திருப்பி வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒன்லி நம்ம வந்து ரத்தத்தை மொத்தம் எடுக்கிறோம். ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸி, ரத்த மாதிரியை மட்டும் எடுத்து அதில் பரிசோதனை பண்ணுறோம். ஸோ இப்போ பேஷண்ட்டுக்கு பெரிய வலி இல்லை, இது இல்லை, இதில் வந்து உங்கள் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கரன்ஸ், அதாவது வந்து திருப்பி வந்துடுச்சா
1: அதையும் செக் பண்ணிக்க முடியுது, ஈஸியாக பண்ண முடியுது. ஓகே சார், இப்போ வந்து நிறைய அந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறோம். நாங்கள் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரோபோட்டிக் சர்ஜரினா என்ன சார்? ரோபோட்ஸே சர்ஜரி பண்ணுமா இல்லை டாக்டர்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுமா?
0: இல்லை இல்லை, அதுதான் டாக்டர் பின்னாடி இருந்து இயக்குவார். கண்டிப்பாக டாக்டர் இயக்குவாங்க, இயக்கிறத தான் ரோபோ பண்ணும். ஸோ வந்து இங்கே வந்து ரோபோவே தனியாக பண்ணுறதில்ல. இப்போ அட்லீஸ்ட் இருக்க ஸ்டேஜுக்கு தனியாக பண்ணுறதெல்லாம் ஆராய்ச்சி ஸ்டேஜில் தான் இருக்குது. அது இன்னும் நம்ம பேஷண்ட்கிட்ட யூஸ் பண்ண முடியாது. டாக்டர் பின்னாடி வந்து கண்டிப்பாக வேலை பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அது கேட்டுப்படுது.
1: அது அது ஏன் சார் பண்ணு? அது டாக்டர்ஸே பண்ணலாம்ல, எதுக்கு வந்து இந்த ரோபோட்?
0: இல்லை அதுதான் இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கை போக முடியாதோ, உள்ள ரொம்ப டீப், அதாவது கரெக்டாக இப்போ வந்து மில்லி மீட்டர் கணக்கில் வேலை பார்க்கணும் அப்படின் போது அங்க அது வந்து நமக்கு
1: கைநடுக்கம் நமக்கு இருந்தாலும் அதுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால ப்ரிசைஸா
0: வேலை பார்க்க
1: முடியாது. ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பயன்படுத்துறோம். அது என்ன பண்ணும்னா நம்மளோட இதய துடிப்புலேருந்து நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோம், நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குங்கிற அளவுக்கு கொடுக்குது. இந்த மாதிரி சாதனங்கள்லாம் உண்மையிலேயே பயனுள்ளவையா சார்?
0: பயனுள்ள எனக்கு கண்டிப்பாக நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வந்து அடல்ட்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபுல் டே டு டே மானிட்டரிங், இப்போ நீங்கள் சொன்னபடி வந்து ஹார்ட் ரேட்டாக பார்க்கலாம், இதய துடிப்பு இதெல்லாம் நம்ம அதில் பார்க்க முடியுது. அதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் அணுகி நம்ம பார்க்கலாம்.
1: முக்கியமாக இந்த வயசானவங்களுக்கு
0: கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஆமாம். ஓகே சார், கொரோனாவுக்கு முன் கொரோனாக்கு பின்னுன்னு நம்மளோட இந்த 21st century பிரிச்சிடலாம். அப்படி பிரிக்கும்போது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்லைன் மருத்துவங்கள்லாம் அவ்வளோ ஃபேமஸாக கிடையாது. ஆனால் அந்த கொரோனா பீரியடில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் எதுக்கு நேராக போய் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம கேட்டுப்போம், ஏதாவது சீரியஸாக இருந்தால் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்?
0: இல்லை அதுதான், இப்போ வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமான்னு கேட்டால் கிட்ட இருக்கும் வருவாங்க, ரொம்ப தொலைவில் இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஃபோன் கால் மூலியமாகவோ ஒரு டாக்டர் அட்டன் பண்ணுவார் பேஷண்ட்டை. இதை நாங்கள் வந்து டெலிமெடிசன் சொல்கிறோம். இப்போ டெலிமெடிசன் எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே என்னென்னலாம் கேட்டு குறைபாடுகள் பேஷண்ட்டுக்கு குறைகள் கேட்டு சந்தேகங்கள் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். டாக்டர் வந்து இருப்பாங்க, டாக்டர் வந்து பேஷண்ட்கிட்ட பேசுவாங்க. இது வந்து ஒரு ஃபோன் கால்லையோ இல்லை ஒரு ஆன்லைன் கால் வீடியோ காலில் நடக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா உறுப்புக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறுநீர் பை கூட அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இப்போ என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இருக்குது டாக்டர்?
0: இல்லை உறுப்பு மாற்றுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் வந்து தோலில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் வந்து போன் மேரோ அதாவது நம்மளுடைய மஜ்ஜை அது வந்து மாத்துறது பண்ணாங்க. முக்கியமாக ரத்த சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிட்னி ரொம்ப காமனாக பண்ணுறது. ஸோ இப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க, கிட்னியை மாற்றணும்னா அது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் இப்போ ஹார்ட்டு லங்ஸ், அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம
1: ஹார்ட் லங்ஸ் வரைக்கும்
0: வந்தாச்சு,
1: டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் என்னென்ன அறிவியல் கண்டு

0: கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான கண்டுபிடிப்பாக நீங்கள் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டீங்க, செயற்கை நுண்ணறிவு. இந்த இது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் ஆகிடுச்சு. பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு சார்ந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதை நம்ம வந்து ஒரு முக்கியமான அறிவியல் மாற்றமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துடுச்சு, சேம் மருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களோட பேஷண்ட்டோட மரபணுவை ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக நம்ம அதை படிச்சுட்டு இவங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இதோட பேர் வந்து பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து ரொம்ப இப்போ காமனாக இருக்குது. இப்போ வந்து எல்லா புற்றுநோய் மாதிரியான நோய்களுக்கு இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் நடக்கும். எப்படி நாங்கள் முடிவு பண்ணோம்னா அவங்களோட மரபணுவை படிக்கிறது மூலிமா. ஸோ அது ஒரு முக்கியமான அறிவியல் மாற்றம் இப்போ நடந்திருக்கு.
0: ஓகே டாக்டர், விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
6: வம்சா ஆடி அகரடி சேல் August 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சுலமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலன் இலக்கரை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தித்துரைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் செட்டுக்கு ஒரு பாட்டு. இவை இரண்டும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி.

0: சுகாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவங்க தான் வந்து நம்மளோட கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சார், இப்போ மருத்துவ அறிவியல்ல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சார்?
3: இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஜீன் தெரபி பத்தி பேசுனீங்க. இன்னொன்று வந்து பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்கவுங்களோட மரபணுக்கள் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மரபணுக்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ப்ரிசிஷன் ட்ரீட்மெண்ட். ப்ரிசிஷன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் போயிட்டு வேலை செய்ய வைக்க முடியும், அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோபோஸ்லாம் வந்து மைக்ரோ ரோபோஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன ரோபோஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் போயிட்டு வேலை செய்ய வைக்க முடியும். கல்லீரலில் புற்றுநோய் இருக்குது, நம்ம ரத்தம் மூலியமாகவே அனுப்புவோம், அது நேராக அந்த இடத்துல அந்த கேன்சரில் மட்டும் போய் வேலை செய்ய முடியும். ஸோ அதெல்லாம் அந்த மைக்ரோ போட்ஸ் மைக்ரோ ரோபோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து முன்னேற்றங்கள் எல்லாமே.
2: ஓகே டாக்டர், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த மருத்துவத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கும் டாக்டர்?
3: இன்னொரு 10 வருஷத்தில் அகெய்ன் இது வந்து எங்களோட துறை ரொம்ப பெருசு, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில். அதனால் சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இந்த வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து அந்த செயற்கை நுண்ணறிவோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். எங்கெல்லாம் வந்து மெஷின்ஸ் வேலை பார்க்குதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இதோட இது இருக்கும். மேபி அங்கே இருக்கவங்க வந்து அதை அங்கே சார்ந்து தான் வேலை பார்த்தாகணும், வழி கிடையாது. ஆனால் வந்து எங்கெல்லாம் வந்து பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்து பேசி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது இடத்துல கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றம் வராது. இல்லைனா வந்து செயற்கை நுண்ணறிவு கண்டிப்பாக வந்து எங்களோட துறையிலையும் தாக்குதல் எங்களையும் தாக்கம் இருக்குது. அது வந்து துறை துறைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்களோட அந்த இப்போ வந்து நோய்கள், அதாவது பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டு, அதுமாதிரி ரேடியோ டயக்னோசிஸ் சொல்லுவாங்க, அந்த நம்ம சிடி பண்ணுறது எம்ஆர்ஐ பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களால் மாட்டுமான்னு தெரியாது, அதை மாற்ற முடியுமான்னு தெரியல. ஆனால் பட் கண்டிப்பாக வந்து இது வந்து நிறையா வந்துடும் நம்ம 10 இயர்ஸ் டவுன் த லைனில். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் பயங்கரமாக வேறுபடும். ஏன்னா நம்ம வந்து மரபணுகளை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் காமன் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டே வேறுபடும்.
2: ஓகே டாக்டர், இதை விட அட்வான்ஸ்டாக வந்துடும் சொல்கிறீங்க.
3: கண்டிப்பாக
2: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவாக இந்த பொது சுகாதாரத்துக்கு மக்களுக்கு என்னென்ன செய்தி சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
3: ஓகே, நம்ம பேசுறத வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேக்சின்ஸ் குழந்தை பருவத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் சொன்னபடி இப்போ வந்து பெரியவங்க, அந்த கொஞ்சம் பெரிய பசங்க அவங்க எல்லாருக்கும் வந்து எந்தெந்த கேன்சரெல்லாம் வேக்சின்னால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ, இதெல்லாம் பாதுகாக்க முடியுமோ அதுமாதிரி வேக்சின்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதை சொன்னபடி வந்து ஹெச்பிவி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பிசி வேக்சின் வந்து கல்லீரல் கேன்சர்ஸ் எல்லாம் தடுக்கும். ஸோ வந்து நம்பர் ஒன் வந்து வேக்சின்னு. நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் பேசணும். இப்போ வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர் தான் கண்டுபிடிச்சாரெலாம் பேசணும். ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து பொறுப்போடு யூஸ் பண்ணணும். அதாவது எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும் போது அந்த குறிப்பிட்ட நாள் கணக்குப்படி யூஸ் பண்ணணும். அது ஒரு ரொம்ப முக்கியமானது. அது மூன்றாவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லாருமே வந்து கடைபிடிக்க வேண்டியது, அந்த புகையிலை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். இன்னொன்று எல்லாரும் மிஸ் பண்ணுறது, ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்மளோட மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும், நம்மளோட ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். நம்மளோட உடம்புல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்.
2: இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாளைய உலகம் நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைஞ்சு நான் கேட்ட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த விளக்கங்கள்லாம் நம்மளோட நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மிக்க நன்றி டாக்டர்.
3: நன்றி மேடம், தேங்க்யூ.

நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய உலகம் சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் விளக்கம் தந்தார் காரைக்கால் ஜிப்மர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே அருண்குமார் அவர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டுமில்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார் நமது அறிவிப்பாளர் செந்தில்குமரன். இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசை வழி மனம் நிரப்பும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

0: உங்களுக்கு இதுவரை கிடைத்திடாத ஒன்று உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் இதுவரை முயற்சிக்காத செயலை செய்ய வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்கள்.
2: சகோதரி, காதலன் காதலி அடிக்கடி சந்திக்கிறது, அதை பத்தி நினைக்கிறது, அது மனசுல ஒரு இனிமையான சுகத்தை கொடுக்கக்கூடியது, நினைக்கும் போதெல்லாம் இன்பம் தரக்கூடியது. ராமாயணத்துல கூட சீதை அசோக வனத்துல இருக்கும் போதெல்லாம் ராமனை நினைக்கிற நேரத்துல அவனுடைய தோற்றப்பொழிவே அவள் மகிழ்ச்சியை கொடுக்குமா. ராமன் சீதையை பார்ப்பானா, அவள் நடந்து போறது அன்னத்தின் நடையை போல இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஒரு புன்முறுவல் பூப்பானா. அது மாதிரி ராமன் நடந்து வரும்போது சீதை பார்ப்பாளாம், அவள் உள்ளத்துல அது ஒரு யானை நடந்து வருவது போல தோற்றம் அளிக்குமா. இது மனசுல ஒரு அவள் சோகத்துல இருக்கும் போதும் சுகத்தை கொடுத்தது. அந்த மாதிரி காதலன் காதலி இவங்க உள்ளத்துல அவங்க குடி போடுறதும் அவங்க உள்ளத்துல இவங்க குடி போடுறதும், அது மாதிரி அந்த பார்க்கிற அந்த முதல் பார்வையிலேயே ஒருவர் ஒருவர் ஈர்ப்புனாலதான் காதலே உருவாகுதுன்னு சொல்றான். இங்க இந்த பாடல்ல குடியிருப்பதற்கு வாடகை தர வேண்டும் என்று பாடுகிற ஒரு புதுமையான சிந்தனைய கவிஞன் கொண்டு வந்து கொடுத்து ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு இன்பத்தை இந்த பாடல்ல அருமையா கொடுத்திருக்காரு என்னுடைய கவிஞர். இது பழைய பாட்டுலதான் நம்ம கேட்க முடியும். குமரி

அண்ணன், நலன் தமயந்தி கதை எல்லாருக்கும் தெரியும். இலக்கியத்துல அவரு ஒரு அரண்மனையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில நலன் தமயந்திய பாக்குறான், தமயந்தி நலன் பாக்குறான். இந்த ரெண்டு பேருடைய இதயமும் மாறி மாறி இடம் மாறிடுச்சு. இப்ப உங்கள்கிட்ட தலைவன் வந்து கேக்குறான், நான் உன் மனசுல வரணும்னா என்ன கொடுக்கணும்னு கேக்குறான். ஆனா அத பார்த்ததுமே இவருடைய மனசுல, தமயந்தி மனசுல நலன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அதை கொண்டு வந்து அழகா கொடுப்பான்.

சகோதரி, காதலர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள். அவங்க மனசுக்குள்ள இளமையான ஒரு துள்ளல் ஏற்படும். கண்ணும் கண்ணும் தான் பாக்குது. அந்த பார்வையிலேயே ஒருவரை ஒருவர் ஈர்ப்பு ஏற்பட்டு அப்படியே அதை நினைவுல வந்துருது. அப்படி இருக்கிற போது இல்ல என்ன வெட்கம் அப்படின்னு அவள்

0: கேட்பது போல ஒரு அழகான பாடல் அது. கேட்கும் போதே துள்ளலாக இசையோடு இருக்கக்கூடிய எங்கள் பாடல் அந்த காதலர்களுக்கே ஒரு இனிமையை தரக்கூடிய பாடலா அமைஞ்சிருக்கு.
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு,
2: பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு,

அண்ணன், ரொம்ப நாள் பழகின பிறகுதான் காதல் வரணுங்கிற அவசியம் இல்ல, பார்த்த ஒரு நிமிஷத்துல கூட வரும். விஸ்வாமித்திரரோட ராமன் மிதிலைக்கு போறாரு. மிதிலைக்கு போகும்பொழுது அந்த அரண்மனையை அடையும் பொழுது அரண்மனையோட உப்பரிகையில சீதை நிக்கிறா. அப்படி ஒரு நிமிஷம் தான் ரெண்டு பேரும் இப்படி பாக்குறாங்க. பார்த்த உடனடியே அது அழக கம்பன் போடுவா. அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினான். அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களுடைய மனசு இடம் மாறிடுதுல. அது காலங்காலமா தொடரக்கூடிய உணர்வு. அதை கொண்டு வந்து அழகா போடுவான். நேத்து ஒருத்தர்

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, ஊர்ல ஒருவர் இருக்கார். அவர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைச்சவரா இருக்கார். அப்படி உதவி செய்யக்கூடியவர் அடுத்த கட்டத்துல அந்த மக்களால ஈர்க்கப்பட்டு அந்த ஊருக்கு தலைவரா மாறிடுறாரு. அடிமை பெண்களாக இருந்த மக்களை அவர்களுக்கு விடுதலையை ஏற்படுத்தி அந்த பெண்களுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்படுத்துறான். அப்படி இருக்கிறதுனால அவரை சார்ந்தவர்கள் அந்த ஊர் மக்கள் அத்துணை பேரும் அவர்களை கொண்டாடி புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத காவியமாக அந்த தலைவனுடைய அத்துணை இயல்புகளையும் பொருத்தமாக அந்த பாடலை கொண்டு வந்து என்னுடைய கவிஞன் பாடியிருக்கிற அந்த பாடல் இருக்க எவ்வளவு இனிமையானது தெரியுமா? கால

உலகங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று. இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது, ஆனா ஆகாயம் இருக்கு, அதுதான் தூரத்துல இருக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய மனசு எப்படி இருக்கான்? ஆகாயம் மாதிரி உயர்ந்து இருக்கான். அதே நேரம் அவனுடைய மனசு எப்படி இருக்கான்? அப்படியே தண்ணி நீர் மாதிரி குளிர்ச்சியா இருக்கான். அது கொண்டு வந்து அழகா அந்த ஊர் மக்களே பாடுவாங்க அவனுடைய பெருமையை கொண்டு வந்து. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்ன

0: நேயர்களே, பாட்டுக்கு என்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100%

0: எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 தேதி நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அந்திவேலி மலர்கள் அலங்கார மாலைகளாயினும் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை.

0: கேட்டது அலையோசை. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: உங்கள்
4: சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50%

0: நீங்க
1: விலக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
1: விலக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது வேணி மெடில்டா மற்றும் குழுவினரோடு பாடிய பாடல்.

0: புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
8: விளக்கேற்று வெளி நிகழ்ச்சியில் எடுத்து வருகிறது என் லத்திகா பாடிய பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
7: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி சட்டு வழங்கும் உழவரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
15: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
16: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். முருகன் ஜுவல்லரி காரைக்கால், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனிக்ஸ் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. விளக்கேற்றும் வேலையின் நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார் சங்கீதா சங்கர் அவர்கள்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய விளக்கேற்றும் வேலையை கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
1: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:01. நேயர்கள் இனி கேட்கலாம் மாதப்பிறை என தொடங்கும் பன்னிசி பாடல். பாடியவர் TR நாராயண ஓதுவார் அவர்கள்.

கேட்டது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனை தொடர்ந்து 6:10 மாநில செய்திகளும் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாட்டு சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இனி விரிவான செய்திகள். மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்தை மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் முக்கிய தருணமாக அமையும் இத்திட்டத்தினால் 1.5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஸ்ஸாமில் அவசர காலத்தில் விமானங்களை தரையிறக்குவதற்கான வசதியுடன் கூடிய 4 வழி நெடுஞ்சாலை ஒன்றை தேஜ்பூர் அருகே

0: அமைக்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படையின் ஒத்துழைப்புடன் கூடிய இத்திட்டத்தினால் தேஜ்பூர் உட்பட மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் குறைந்து எரிபொருள் சிக்கனம் மேம்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நடப்பு உலக சூழல்களால் பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய துறைகளுக்கு கை கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த ஜூன் 5ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பல்வேறு துறைகளுக்காக செலவிடப்பட்ட சுமார் 54,000 கோடி ரூபாய் கூடுதல் தொகைக்கு ஒப்புதல் கோரும் வகையிலான அரசின் 3ஆம் எண் நிதி ஒதுக்கீட்டு மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சிஐஐ இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: சூரியகர் திட்டத்தினால் தற்போது நாட்டில் 19 லட்சம் வீடுகள் மின்கட்டணமே இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும் சுமார் 12 லட்சம் வீடுகள் உபரி மின்சாரத்தின் விற்பனை மூலம் மொத்தம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டில் தற்போது தினசரி 16,000 வீடுகளின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகள் நிறுவப்பட்டு வருவதாகவும் கடந்த 9 மாத காலத்திலேயே இந்த எண்ணிக்கை 3.2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். புதைப்படிவ பொருள் அல்லாத ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தி திறனை 2030ஆம் ஆண்டிற்குள் 500 GW உயர்த்தும் இலக்கை நோக்கி நாடு நல்ல முறையில் முன்னேறி வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: தமிழக சட்டமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் டெல்டா மற்றும் இதர விவசாயிகளுக்கு சுமார் 135 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. சூப்பர் எல்நினோ விளைவுகளை சமாளிக்க மாவட்ட அளவிலான அவசரகால திட்டம், அடுத்த 5 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியை 131 லட்சம் டன்னாக உயர்த்தும் இலக்கு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க 7,432 கோடி ரூபாய் மானியம், 122 கோடி ரூபாய் செலவில் மண்வள பாதுகாப்பு இயக்கம், சான்றளிக்கப்பட்ட விதை உற்பத்திக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளும் வேளாண் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டன. மாநிலத்தின் சாகுபடி பரப்பு முழுவதையும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதே அரசின் நீண்டகால குறிக்கோள் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தமது உரையில் கூறினார். பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கான மத்திய மாநில இயக்கம் 203 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்றும், பஞ்சாலைகளுக்கு தேவையான பருத்தி வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்படுவதை தவிர்க்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் தொடக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது காவிரி பிரச்சனையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வந்திருந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டர் திரு யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய இதர துறைகளின் அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்முகாமில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் எடுக்க உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ITI டிப்ளமா மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதம் 7,000 முதல் 10,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை

0: எந்த பள்ளியிலும் சேராத மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. வரும் 7-10 ஆகிய தேதிகளில் குறிச்சிக்குப்பம் NKCA அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி திரை இயக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 3 நாள் விழாவை திரைப்பட இயக்குநர் ஹரிஹரன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், அலையன்ஸ் பிரான்சே தலைவர் பேராசிரியர் வெங்கட்ராமன் மற்றும் திரைத்துறை பிரமுகர்களும் எழுத்தாளர்களும் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் திரைப்பட விழாவின் போது பிரான்ஸ், ஜெர்மனி, இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படும். விழாவின் 2வது நாளில் இயக்குநர்கள் ஹரிஹரன், சிவகுமார் மோகனன், சோமிதரன் ஆகியோர் இணைந்து பங்கேற்கும் சிறப்பு பயிலரங்கமும் இடம்பெறவுள்ளது. திரைப்பட விழா குறித்து புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலர் திரு K.R. ரவிச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், சர்வதேச தரத்தில் புதுச்சேரியில் நடைபெறும் இத்திரைப்பட விழா கலை ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார். அவர் மேலும் கூறுகையில்,
1: சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விருது பெற்ற, விருதுக்கு தேர்வான படங்கள் மட்டுமே திரையிடப்படுகின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சினிமாவுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கருத்து செறிவு மிக்கதாகவும் அதே சமயம் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நாளை மாலை திரையிடப்படக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர் என்கிற படம் என்பது பிரபல பிரான்ஸ் எழுத்தாளர் கொய்மூர் என்பவர் எழுதிய ஒரு நாவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட படமாகும். அதுபோல பல்வேறு படங்கள் என்பது நிஜ செய்திகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படங்கள். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் சோமிதரன் அவர்கள் தயாரித்துள்ள நெல்லிரா என்கிற ஒரு திரைப்படமும் திரையிடப்பட இருக்கின்றது.
0: இன்று கோவை, தேனி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டம் மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாட்டுச்சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:20.
3: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜ் ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
4: விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகை

0: தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை இயற்கையிலிருந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் இது ரெண்டும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இன்பம் எப்படி உணர்ந்துகிறது? ஒரு இயற்கை ரீதியா இயற்கையை பார்த்து ஒரு அழகான ஒரு கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க. ஒரு மலர்ல ஒரு வண்டு அமர்ந்திருக்கு. அது அந்த பலரில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக முழுமையாக அதில் இருக்குது. அதோட உலகமே அதான், அதோட இன்பமே அதான். ஆனால் அதுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். இந்த இயற்கை காட்சியை ஒரு மனித வாழ்க்கைக்கான ஆழ்ந்த ஓமையாக விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. அந்த பாட்டோட கற்பனையோடு நம்மளையும் அப்படியே கலந்து போக வைக்குது. என்னது, வானத்தில் ஒரு கருடன் பறக்குது. அந்த கருடன் ஒரு பாம்பை பிடிச்சிருக்கு. அந்த பாம்போட வாயில் ஒரு தவளை இருக்குது. அந்த தவளையோட வாயில் ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பூவில் தேன் குடிச்சிட்டு இருக்கிற வண்டு. அந்த வண்டு தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மறந்துட்டு இந்த மலரில் உள்ள தேனை குடிக்கிறது மட்டுமே கவனமாக இருக்குது. இந்த காட்சியை கூறிட்டு கவிஞர் என்ன சொல்கிறாரு, மனித இன்பமும் இப்படித்தாங்க அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லி நம்ம சிந்திக்க வைக்கிறார். கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம், விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை, மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேனுகர் இன்பம் மானுடர் இன்பம் சொல்லலாம். இந்த பாட்டை கேட்குறப்போ ஒரு சங்கிலி தொடர் போல வருது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுறது தவறல்ல. குடும்பம், பிள்ளைகள், செல்வம், பதவி, புகழ் இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஆனால் அதுக்குள்ளேயே மூழ்கி வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டோட எச்சரிக்கைன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த பாட்டு, மனிதர்களுக்கு எப்போது துன்பம் துன்பம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், அந்த துன்பத்துக்கு இடையிலேயும் மகிழ்ச்சி உண்டு, அதை ருசி அதை ரசின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம உன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்பத்தை மறுக்கிறாங்களா? இல்லை, ஆனால் இன்பத்தில் மயங்கிடாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டுங்க, என்னது, நம்ம வாழ்கிறோமா அல்லது இருக்கிறோமா? இந்த வாழ்தல் இருத்தல் இருக்கு இல்லையா, நாம் வெறும் பொருட்களை மட்டும் சேர்க்கிறனா அல்லது நல்ல செயல்களையும் சேர்க்கிறனா? வாழ்க்கைங்கிறது எனக்காக மட்டுமா அல்லது பிறருக்காகவும் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் தாங்க வாழ்க்கைக்கான ஆழமாக இருக்குது. தேவனை சுவைக்கும் வண்டை போல இன்பத்தை அனுபவிப்போம், ஆனால் வாழ்க்கையில் உண்மையில் பறக்கும் வண்டாக மாறிவிடாதிருப்போம். மகிழ்ச்சியோடு வாழ்வோம், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடும் வாழ்வோம். அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: நாச்சியார் கோயில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கிய என் சொல்லும்போது கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ARC காமராஜ் ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
0: இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC காமர்ஸ் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 1.3 நேரம் 6:26. நேயர்களினை கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8 காற்றில் வரும் காலம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காலம்.

0: ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 தனி ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் இரவும் மலரும். 10:30 காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்த செய்திகள், 11:10 துயிலும் முன். இனி நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். அணிகலன்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர் இன்று காலை நாளை காலை 11 மணிக்கு இடம்பெறுவது. பிளாட்டினம் மற்றும் முத்து, நவீன தலைமுறையின் தேர்வு மற்றும் இயற்கையின் வெண்முத்து செல்வம். நேரலையில் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் வல்லுநர் அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாடும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 சி லலிதாம்பாள் சித்தாபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லும்போது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறுவர் செல்வி ஏ அனன்யா. 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணல் மெட்ரோ ஸ்டோர்.
1: More bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின் போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும், அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்

0: செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரங்கள்.
4: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
5: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
6: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
6: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
8: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
9: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
10: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
11: காப்பீட்டு

0: விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:42.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும். உங்களுக்காக

0: ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வம்சா ஆடி அது ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
4: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
14: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
15: நம்ம ஏசியில் இருந்துட்டு டக்குன்னு வந்து அவங்களுக்கு வெளியில் வந்தால் தான் வந்து வெளியில் இருக்கிற சூடே அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஏசியில் அதிக சில்ல இருந்துட்டு திடீர்னு அவங்க வெளியில் போனாங்கன்னா உடனே அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஏற்றுக்க முடியாது. அது எப்படி ஒரு இருட்டறையில் இருந்துட்டு உடனே வெளிச்சத்துக்கு போனோம்னா நமக்கு உடனே அது அக்கமடேட் ஆகாதோ அது மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸ் ஏசி 18-16 degrees இருந்துட்டு திரும்ப அவங்க வெளியில் ஒரு டெம்பரேச்சர் 32-34 degrees போகும்போது உடனே அவங்களால அதை வந்து அந்த டெம்பரேச்சர் இது பண்ணிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸசிவ் ஸ்வெட் இருக்கும். அது வந்து நம்ம பாடி பேலன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏசியில் இருந்துட்டோம்னா ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ரூம்ல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகிறத மாதிரி வச்சுக்கலாம். பட் நார்மலாக நம்ம 26-28 degrees மாதிரி ஏசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 32-34 வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் போனால் பரவாயில்ல. சில பேர் வந்து 16-18 degrees தான் எப்போதுமே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லேருந்து அவங்களுக்கு நார்மலாக வெளியில் போனால் உடனே அவங்களால அந்த ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகும் ரொம்ப. அது மாதிரி ரொம்ப ஸ்வெட் ஆகுனா உடனே அவங்களுக்கு ஒரு மயக்கம் அந்த மாதிரி வரும். அதனால இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு 24-28 மெயின்டைன் பண்ணிட்டு அந்த டெம்பரேச்சர் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போனாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு வந்து அதை அக்கம்ஸ்ட் ஆவாங்க.
14: அவுட்டோர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, கட்டட வேலைகள்லாம் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து வெயிலில் தான் இருந்தாக வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி அவங்கள வந்து தற்காத்து கொள்ளலாம்?
15: டைரக்ட் சன்லைட்டில் தான் அவங்க எப்போதுமே இருப்பாங்க. அதனால் முதல்ல அவங்களுக்கு பாதிக்கப்படுறது தலை தான். தலையில் வந்து டைரெக்டாக சன்லைட் பண்ணுறதுனால வெப்பம் ஜாஸ்தியாகும். அவங்க வந்து அதுக்கு வந்து இந்த ஒர்க் பிளேசஸில் வந்து ஹெல்மெட்டோ இல்லை வந்து காட்டனில் தொப்பி அந்த மாதிரி தலையில் போட்டுக்கிட்டு டைரெக்டாக அந்த சன்லைட் வந்து அவங்க தலையில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம். அதனால அவங்களுக்கு அதிகமாக வேர்க்கிறது, உடம்பு சூடு ஜாஸ்தியாகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அவங்க வந்து இந்த ஒர்க்கிங் அவர்ஸை வந்து எப்படின்னா அவங்க டைரெக்டாக இந்த டைமில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் சன்லைட்டில் ஒர்க் பண்ணாமல் மார்னிங் ஈவினிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே டே டைமில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வெதருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறத அவங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். தொப்பி போட்டுக்கலாம், காலில் செருப்பு, பருத்தி ஆடைகள் போட்டுக்கிறது, அடிக்கடி வந்து தண்ணி பழசார் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நடுவு நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு வேலை செய்யும் போது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அவங்களுமே வந்துட்டு அந்த டைம் ஒர்க்கு இல்லை வந்து ஷிஃப்ட்டில் மாறிக்கிறது அந்த மாதிரி அவங்க வேலையை பிரித்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அதில் வந்து இந்த டைரக்ட் எக்ஸ்போசர் டு சன்லைட்டை அவங்க குறைச்சிக்கலாம்.
14: அடுத்து டாக்டர், இப்போ வந்து வீட்டில் வயதானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வயதின் காரணமாக நிறைய ஒவ்வாமைகள்லாம் கூட இருக்கும். இதனால் அவங்களால சில பழங்கள் எடுத்துக்க முடியாது, ஜூஸ் வகைகள் எடுத்துக்க முடியாது. இவங்கெல்லாம் இந்த வெயிலில் இருந்து எப்படி அவங்கள வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்?
15: குழந்தைங்க எப்படி அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து வயதானவர்களுக்கு ஏற்படுற இந்த கோடைக்கால பிரச்சனை

0: பிரச்சனைகள். அவங்களுக்கும் வந்து சீக்கிரமாக டிஹைட்ரேட் ஆகிடுவாங்க, வெயிலில் போனால் அவங்களால தாங்க முடியாது. அதனால் அவங்க அந்த 11 to 3 hours வெளியில் போகிறத மேக்ஸிமம் குறைச்சிக்கணும். இன்னொன்று, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற இடம் இல்லை வந்து அதிகமாக நிற்க வேண்டிய நேரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போதுமே கையில் ஒரு கொடை, காலில் செருப்பு போட்டிருக்காங்களா பார்த்துக்கணும், கையில் ஒரு வாட்டர் பாட்டில், அவங்க ஃபோன் நம்பர்ஸ் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு ஏதாவதுனா நம்ம உடனே அட்டன் பண்ணுற மாதிரி. இன்னொன்று, அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சில்னஸில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போதுமே பெரியவங்களுக்கு கோடைக்காலம் மட்டும் கிடையாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்போதுமே நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாகுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: எழுதியிருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3.
5: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
7: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
9: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: வம்சா ஆடி அகலடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
6: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளாறு ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
8: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
9: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
8: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
9: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
8: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இசை தூரிகை தொடக்கமாக வருகிறது. காடவர் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹800 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
11: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
9: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது.
12: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
9: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், காரைக்கால்.
13: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: நாளை காலை 7:25 சைபால்

தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.

0: के पास जाए, दिस इज वॉट आई वॉज मेंशनिंग टू. सो इट बेसिकली फोकस इज लीगल एड, काउंसलिंग, ट्रेनिंग एंड होलिस्टिक केयर, इंडियाज फर्स्ट मॉडल वेलफेयर सेंटर फॉर सीनियर सिटीजन. जैसे मैंने आप सबसे कहा, वी हैव टू वर्क कलेक्टिवली टूवर्ड्स अ सोसाइटी विच इज एन एज फ्रेंडली इंडिया एंड एज फ्रेंडली सोसाइटी. एंड स्पेशली आई वुड से यूथ हैज़ अ वेरी इंपॉर्टेंट रिस्पॉन्सिबिलिटी, नॉट ओनली गवर्नमेंट बट ऑल द स्टेक होल्डर्स इन दिस.
1: यू हैव बीन लिसनिंग टू अ टॉक ऑन सीनियर सिटीजन्स care system, vulnerability to abuse, welfare, awareness and strengthening access to justice by Dr. Abha Chaudhary, Founder Secretary and Chairperson, Anugraha RRTC. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய ஆடுகளம் விளையாட்டு செய்திகள். T20 கிரிக்கெட்டில் ஜாஸ் பட்லர் உலக சாதனை. இங்கிலாந்து அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஜாஸ் பட்லர் ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர் சமன். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. இலங்கை டெஸ்ட் தொடருக்கு இந்திய அணி தீவிரம். ஆகஸ்ட் 15 முதல் தொடங்க உள்ள இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் தொடருக்காக கௌதம் கம்பீர் தலைமையில் இந்திய அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. நேயர்களின் நினைவிற்கு, இன்றிரவு 7:30 பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 7:30 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். இராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் இராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தள இராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர்

0: பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதையடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகன் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக நகர்ப்புற மகளிர் சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கோடி ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 கோடி ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை, கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதி

0: வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்புத் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
1: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத

0: இனிப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
2: அக்கா அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
3: என்ன விஷயம் பூங்கொடி?
2: அக்கா, நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு உதவியா இருக்கிற நாகப்பட்டினத்துல விதை பரிசோதனை நிலையம் இருக்குல்ல?
3: ஆமா, நம்ம தான் அடிக்கடி போயிட்டு வருவோமே, விதை பரிசோதனை எல்லாம் குடுத்துட்டு வருவோமே.
2: அதே பரிசோதனை நிலையம் தான்க்கா.
3: அதுக்கு என்ன பூங்கொடி?
2: இடமாற்றம் பண்ணிருக்காங்களா?
3: அப்படியா, எங்க மாத்திருக்காங்களா?
2: சுபாக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. இந்தாங்க, இத புடிங்க.
3: இதான் பூங்குடி, உன்ட்ட பிடிக்காது. ஏதாவது விளக்கம் கேட்டா நீங்களே படிச்சு பாத்தீங்கன்னு கையில குடுத்துருவ. சரி குடு. ஓ, நாகப்பட்டினம் என் 15 காளியம்மன் கோயில் தெரு வெளிப்பாளையத்துல இயங்கிட்டு இருந்த விதை பரிசோதனை நிலைய அலுவலகம் ஆகஸ்ட் 1 இருந்து புதிய கட்டடத்துக்கு மாத்திருக்காங்களா?
2: எங்கக்கா மாத்திருக்காங்களா?
3: அதான் பூங்குடி, நம்ம மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் இருக்குல்ல, அங்க கட்டப்பட்டு இருக்கிற ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு வளாகத்துல தரைத்தளத்துல ஆகஸ்ட் 1 செயல்பட்டு வருதான். இந்த விஷயம் இப்பதான் நமக்கே தெரியுது பாரு.
2: சரிக்கா, இப்ப இடம் வர மாறி இருக்குன்னு சொல்றீங்க, நம்ம எப்போதும் போல விதைகள்லாம் எடுத்துட்டு போலாமாங்க?
3: ஏன் பூங்கொடி, தாராளமா எடுத்துட்டு போலாம். விவசாயிங்க, விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற விதைகளோட முளைப்பு திறன் தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற விதையில 100 கிராம் அப்படிங்கிற அளவுல மாதிரிகளை எடுத்துக்கிட்டு, அது கூட அவங்க பேரு, இருப்பிட முகவரி, பகுப்பாய்வு கட்டணமா 80 ரூபாய், இதெல்லாத்தையும் மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், ஒருங்கிணைந்த விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை வளாகம், மாவட்ட தொழில் மையம் அருகில், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், நாகப்பட்டினம், 611003, இது பின்கோடு. இந்த முகவரியில இயங்கிட்டு இருக்க விதை பரிசோதனை நிலையத்துல விதைகளை பரிசோதனை செஞ்சு சாகுபடி செய்யறதுனால விதை செலவை குறைச்சி அதே சமயத்துல அதிக மகசூலையும் பெறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பொங்கடி.
2: யாருக்கா சொல்லிருக்காங்க?
3: வேற யாரு, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கான விதை பரிசோதனை அலுவலர் தூ சிவவீர பாண்டியன், அப்புறம் வேளாண்மை அலுவலர்கள் அமுதா தேவி, சே பிரசன்னா, இவங்கெல்லாம் சொல்லிருக்காங்க பொங்கடி.
2: அப்ப சரி சுபாக்கா, ஒரு நாள் விதை மாதிரி எடுத்துக்கிட்டு விதை பரிசோதனைக்கு போயிட்டு வந்துருவோம்.
3: கண்டிப்பா பூங்கொடி.
1: கேட்டது உழவர்களுக்கு. காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
0: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் 7:30.
6: நேயர்கள் கேட்க இருப்பது
7: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
6: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: सुरक्षा कवच, कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार.
1: நேர்களை, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சா செல்வராஜ் அவங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி நேரலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்கலாம். எந்த தலைப்புல கேட்கலாம்னா, பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிற இந்த தலைப்புல தாங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற இணைப்பு எண் உடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற எண்களில் வரலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு போஸ்டரையும் வந்து நம்ம காரைக்கால் எஃப்எம்இன் முகநூல் பக்கத்துலேயும் கொடுத்துருக்கேன். அங்கேயும் போய் உங்களுடைய லைக்குகளையும் கமெண்ட்ஸ்களையும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய போஸ்டரை அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம வந்து ஐயா அவங்களை வந்து சந்திக்கலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் மேடம்.
1: நீங்கள் இன்னைக்கு பருத்தியில் வந்து எப்படி இந்த ஊட்டச்சத்து வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கோம் இல்லைங்களா? பருத்தி பருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்மளுடைய ஜவுளித்துறை எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அதுக்கே அடிப்படை வந்து இந்த பருத்தி தான்.
3: கண்டிப்பா மேடம். இதுல எப்படின்னா, அதாவது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த அளவுக்கு நம்ம எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம போட்டு கொடுக்கக்கூடிய அந்த துணிமணிகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்கு வந்து அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிராக வந்து நம்ம பருத்தி நம்ம சொல்றோம். அதனால அந்த பருத்தியை வந்து ஒரு சாகுபடி முறையில இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மேல அதுக்கு மேல இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படி அந்த அளவுக்கு எதை கரெக்டான ஒரு சரியான வழியில செஞ்சா தான் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த ஒரு தலைப்பு வந்து ஒரு இந்த நேரத்துல ஒரு நல்ல தலைப்பா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
1: ஆமா, குவிண்டாலுக்கு இவ்வளவு பருத்தி வந்து எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயேவும், ஏன்னா பணப்பயிர் இல்லைங்களா?
3: கண்டிப்பா.
1: அதுலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கும்.
3: ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா, நெல் வந்து நெல்லுக்கு அதிகமா தண்ணி தேவைப்படும் சொல்லி ஈவன் நம்ம நாகப்பட்டினம் இந்த காரைக்கால் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த பகுதியில கூட அடுத்த, அதாவது நெல்லுக்கு ஒரு மாற்று பயிரா ஒரு அடுத்த பயிராகவும் பருத்தி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு பார்க்க முடியும்.
1: சோ
3: அந்த அளவுக்கு பருத்தி போடுறதுனால என்னன்னா, நல்ல ஒரு விலையும் கிடைக்குது, அதாவது மக்களுக்கு ஒரு அந்த வேலைகள் வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதாக ஒரு சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு உண்டு மேடம்.
1: சரிங்கய்யா, நம்ம நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்திருக்கீங்க, கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னதுமே பாருங்களேன், நேர்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
4: சந்திரசேகர்
1: சொல்லுங்க ஐயா.
4: இந்த பருத்தி இல்லையா, முக்கியமான பிரச்சனை இந்த சப்பாத்தி பூச்சின்னு சொல்றாங்கல்ல?
3: ஆமா ஆமா ஆமா ஆமா.
4: தயிர் பூச்சி, மாவு பூச்சி, ஒரு சரியான முறையை சொல்லுங்கய்யா.
3: அதாவது நீங்க எவ்வளவு ஏரியாவில் நீங்க பருத்தி வச்சிருக்கீங்க?
4: ஒரு ஏக்கர் தான் போட்டோம், அதையே காப்பாற்ற முடியல.
3: பருத்தி மட்டும்தான் பயிரிட்டீங்களா, அதுக்கு முன்னாடி வேற பயிர்கள் வச்சீங்களா?
4: நெல்லு போட்டு அறுத்தாச்சு.
3: சரி, நெல்லுக்கு எந்த ஏரியாங்க? எந்த ஊர் சொன்னீங்க?
4: சங்கர்மந்தல்.
3: ஓ சரி சரி சரி. அதாவது அங்க உள்ள அந்த விவசாய துறைகள் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு பக்கத்துல? ஊட்டச்சத்து குறைபாடுகள் அது சம்பந்தமா கொஞ்சம் பேசணும், கரெக்டா கொஞ்சம் மக்களுக்கு சரியா ரீச் ஆகும் சொல்லி இருக்குது. இதுல அதுல பூச்சி தொல்லி இந்த மாதிரி நோய் பிரச்சனைகள் வந்து நீங்க அங்க உள்ள சில அதிகாரிகளை வந்து, ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க மாவு பூச்சி சொல்றீங்க, அப்புறம் இளன் சிவப்பு அந்த கூண் வண்டு இந்த மாதிரி அந்த சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வாடல் நோய் இந்த மாதிரி, ஏன்னா
4: இலையெல்லாம்
3: செவந்து போறது வந்து நீங்க நுண்ணூடு சத்து குறைபாடும் இருக்குது. சரிங்களா? அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மெக்னீசியத்தோட ஒரு குறைபாடுனால கூட இந்த இலை வந்து சிவப்பு கலர்ல மாறக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உரம் தான், அந்த உரத்தை வந்து நீங்கள் அந்த தண்ணியில் நல்லாவது கரைச்சி நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த ஒரு அது ஒரு 4-5 டைம் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 20 நாள் இடைவெளியில் நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இலைகளை மறைஞ்சி திரும்ப பச்சை கலருக்கு மாறும், நல்ல ஒரு மகசூலும் கிடைக்கும், சப்பை வந்து அதிகமாக பிடிக்கும்.
4: அந்த நுனி கொழுந்து கொடுங்க, அப்படியே வளைஞ்சி அப்படியே பொட்டு.

0: முடிச்சிட்டு வருது. அப்ப வந்து இது வந்து இதுதான், அதாவது நுண்ணூட்டத்தோட குறைபாடுகளும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட் நீங்க கடைகளில் வந்து அந்த ஒரு உரம் தான், அதை வந்து நீங்க 0.5% அளவுக்கு நீங்க அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்க எத்தனை டேங்க் அடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அதை அந்த உரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி நீ ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது ஒரு 20 நாள் இடைவெளியில 15 நாள் இடைவெளியில ஒரு 2-3 டைம் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா
1: இந்த சார்ஜ் ஸ்ப்ரேயர் வந்துருதுங்க
0: வர்றதில்ல.
1: ஸ்ப்ரேயர்ல அடிக்கிறவங்க வந்து ஒரு 5 டேங்க் அடிச்சாலே பெருசா இருக்கு, காத்து மூஞ்சில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு லேபரும் வர்றதில்ல,
0: வரமாட்டாங்க.
1: ஸ்ப்ரே பண்ணி
0: பார்த்துட்டேன். ஓ சரி சரி.
1: ஒரு ஃப்ரெண்ட் வந்து ட்ரோன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாருன்னு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன்.
0: அப்படியா? சரி, இந்த மாதிரி இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. ஆமாம்,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
2: இப்படி நீங்க இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுனாலதான் வந்து எப்படி இந்த செடிக்கு வந்து இந்த உரம் வந்து குறைபாடா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது.
0: அதாவது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து அதாவது அது நம்ம வந்து அதுல சிம்டம் அறிகுறிகள் மூலமாகவும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த பருத்தியை பயிரிறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலத்துல எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரியும் இது பண்ணலாம். அது ஒரு மண் பரிசோதனை முறை வந்து மண் பரிசோதனையோ இல்ல நீர் மாதிரிகளை ஆய்வுகள் செஞ்சோ நம்ம அந்த குறைபாடு நம்ம நிலத்துல என்ன குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உரங்களோ இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய அந்த சாணங்கள் அந்த மாதிரி எதை எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம். அதிகமான உப்பு இருந்ததுன்னா நல்ல தண்ணி இருந்ததுன்னா அதோட கலந்து கூட விட்டோம்னா அந்த உப்புத்தன்மையை நம்ம குறைச்சி அந்த ஒரு நிலத்துல வந்து உப்புத்தன்மை குறைச்சி நம்ம அதிக
2: பாதிப்புகள்.
0: ஏன்னா உப்புத்தன்மை அதிகமா இருந்தா கூட அந்த வாடல் பிரச்சனை எல்லாம் வரும், அந்த பருத்தியில வாடல் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால உப்புத்தன்மை குறைச்சிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி விவசாயம் பண்ணா நல்ல ஒரு மகசூல் பெறும்.
2: பருத்திக்கு வந்து அப்ப இப்ப மண் பரிசோதனை செஞ்சாச்சு, நம்ம மண்ணு வந்து இவ்வளவு தூரத்துக்கு அதுல ஊட்டம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: சரிங்க,
2: அது எப்படி எத்தனை கட்டங்கள்ல அதை சரி பண்ணலாங்க ஐயா?
0: எத்தனை கட்டங்கள்னா
2: அது அடி உரமா கொடுக்கறது, மேலுரம் கொடுக்கறது அப்படின்லாம் அடி உரமா எதாவது
0: அதுல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 3 விதமா அதாவது நம்ம ஒரு பருத்தியவே பாத்தீங்கன்னா இறைவை பருத்தின்னு சொல்லுவோம், அதாவது இரிகேட்டட் காட்டன் சொல்லக்கூடிய இறைவை பருத்தின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நெல் பயிர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பருத்தி படக்கூடிய ஒரு சீசனுக்கும் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மானாவரி, இது மாதிரி 3 கட்டமாக வந்து ஒரு பருத்தியை வந்து நம்ம பயிரிடுறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி அந்த ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது, சீதோஷண நிலை எப்படி இருக்குது, எதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை உரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு
2: இயற்கை உரமாக என்னன்னு சொல்றதுக்காக நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு இணைப்பில் ஒரு நேர் வராங்க, அவங்க யாரு என்ன கேள்வியோட வந்திருக்காங்கங்கறதையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்ங்க, வணக்கம்.
3: கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம், முகமது இக்பால் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: இது மண் பரிசோதனை பண்றேன்னு சொன்னீங்களே, நீர் பரிசோதனைங்கிறது பருத்திக்கு வந்து எந்த மாதிரி இருக்கணும் சார்?
0: நீர் அதாவது நீங்க என்ன என்ன தண்ணி நீங்க நீர் பாசனம் பண்றீங்க? அதாவது போர்வெல் யூஸ் பண்றீங்களா?
3: போர்வெல் தாங்க.
0: போர்வெல் யூஸ் பண்றீங்க. இது போர்வெல் போட்டு எவ்வளவு நாள் ஆகுது?
3: 15 வருஷம்
0: ஆகுது. 15 வருஷத்துல என்னென்ன பயிர் இது வரைக்கும் வச்சிருக்கீங்க?
3: நெல்
0: தான் போட்டுக்கிறீங்க இல்லையா? நெல் வந்து ஏன்னா அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த நீரை பொறுத்தளவுல அமிலகாரத்தன்மை எப்படி இருக்குது, உப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அமிலகாரத்தன அந்த pHன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு அந்த ஹைட்ரஜன் அது வந்து அந்த சயின்ஸ் படிக்கக்கூடிய விஷயத்தில் வரக்கூடியது. உங்களுக்கு என்னென்னா அமிலகாரத்தன்மை அதாவது 6.5 to 7.5 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களோட தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த பயிர் எந்த பயிர்னாலும் வைக்கலாம், நீங்கள் வைக்கக்கூடிய நெல்லுக்கோ பருத்திக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து 6.5 கீழே போச்சுன்னா அது ஒரு விதமான பிரச்சனை உண்டு பண்ணும். இல்லை 6.5 to 7.5 மேலே போச்சுன்னா 7.5 அந்த 7.5 to 7.8 அதே மாதிரி 7.8.1 இந்த மாதிரி அது வந்து அது ஒரு 14 scale அதுவும் 0 ஒரு 14 scale அளவுக்கு ஒரு இதாக சொல்லுவாங்க. அதுதான் அந்த அமிலகாரத்தன்மை. அமிலகாரத்தன்மை எப்பயுமே நம்ம 6.5 to 7.5 அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை. உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு ஒரு

0: கால்சியம் சல்ஃபேட்டு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி உப்புக்கள் வந்து ஒரு படிஞ்சு கண்டினியூஸாக அந்த தண்ணியை பயன்படுத்தும் போது அது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணும். அதனால் நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண்ணையும் பரிசோதனை பண்ணிக்கணும், நீரையும் பரிசோதனை பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இது செஞ்சோம்னா, ஏன்னா உங்கள் பக்கத்தில் சில டிபார்ட்மெண்ட், விவசாய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும், அங்கே ஏதாச்சும் ஆய்வுகள் பண்ணுறாங்களா, மண் மாதிரிகள் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கொடுத்தா செய்கிறாங்களா, என்னென்ன இதெல்லாம் செய்கிறாங்க, எவ்வளவுக்கு பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள வேளாண்மை அலுவலகங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 கிசான் வாணி நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணையறாங்க, வாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: மேடம், ரொம்ப நன்றி. இந்த பருத்தியை பத்தி நீங்க பேசுறது
0: சொல்லுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: யாரு பேசுறீங்க, உங்க பேரு சொல்லிடுங்க அப்படியே.
2: என் பேரு விஜயா, புதுத்துறையில இருந்து பேசுறேன் மேடம்.

0: வணக்கம், சொல்லுங்க அம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: மேடம், ரொம்ப நன்றி. இந்த பருத்தியை பத்தி நீங்க பேசுறது
0: சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: யாரு பேசுறீங்க, உங்க பேரு சொல்லிடுங்க அப்படியே.
1: என் பேர் விஜயா, புதுத்துறையில இருந்து பேசுறேன்
2: மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி.
1: என்னோட நாங்க ஒரு ஏக்கர் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பருத்தி போட்டிருக்கோம். ஆனா தண்ணி பற்றாக்குறை சார், அதை விட நோய் பற்ற போய் அதிகமா வந்துட்டு அதுல.
0: நோய் நோயினா நோய் பிரச்சனை, அதை என்ன மாதிரி உங்களுக்கு அந்த அறிகுறிகள் எப்படி இருக்குது உங்க பருத்தியில
1: சார்? அந்த பருத்தி அந்த சப்பாத்தி பூச்சி, மாவு பூச்சி எல்லாமே அதுல வந்துட்டு சார். நல்லா செடிக்கு நல்லா தண்ணி கொடுத்து, உரம் கொடுத்து, இயற்கை உரமும் அடிச்சு அதான் செஞ்சோம்.
0: இயற்கை உரங்கள் என்ன கொடுத்தீங்க?
1: இயற்கை என்ன சார், ஆட்டு கடையை விட்டுருந்தோம் சார்.
0: சரி.
1: அப்புறம் எங்கள்கிட்ட மாடு இருக்கு சார், மாட்டு சாணி எல்லாமே கொடுத்துருந்தோம் சார்.
0: ஓகே ஓகே. அப்படியா?
1: அதையும் வெட்டி அதில் கொண்டு கொட்டி வச்சிருந்தோம் சார். எல்லாமே பண்ணணும். ஆனா இந்த மாதிரி
0: வாய்க்கால் பாசனத்துல நல்ல தண்ணி தான் மேக்ஸிமம் நமக்கு, இந்த உப்புகளுக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதுல
1: என்னன்னா
0: வெயில், ஏன்னா நமக்கு இப்ப நீங்களே கொஞ்சம் பாருங்க, முன்னாடி உள்ள இந்த சீதோஷ்ண நிலை இப்ப கிடையாது சரிங்களா? முன்னாடிலாம் அந்த பருவத்துல மழை பெய்யும், பருவத்துக்கு ஏத்த மாதிரி வெயில், அந்த அந்த கால சூழ்நிலை கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டே போறதுனால பூச்சிகளும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறது. பூச்சிகள் பூச்சி தொல்லையும் சரி, நோய் தொல்லையும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நம்ம எதிர் நம்ம ஒன்று நினச்சி எதிர்பார்த்து ஒரு விவசாயத்தை முறையில் நம்ம பண்ணுவோம். பட் அதுக்காக எதிராக ஏதாச்சும் அமையலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அமையிறது தான் பார்த்திங்கோங்க. இதில் அந்த சில நேரம் பார்த்தா இந்த தென்னையிலலாம் இந்த கருப்பு கருப்பாக ஒரு பூச்சிகள்லாம் வரும், அதே மாதிரி தான் அந்த அது எல்லாமே இந்த நம்ம அந்த வெப்பநிலை அதிகமாகணாலோ இல்லை இந்த முக்கியமாக அந்த சுற்றுப்புற சூழ்நிலையோட சீர்கேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீதோஷ நிலை மாறுபாடு, இதனால தான் இந்த மாவு பூச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வருது சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற முறைகளும் கரெக்டு தான். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பருத்தினா வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு சீசனை கொஞ்சம் அடுத்த நெல் வைங்க, இல்லைன்னா ஏதாவது பயிர் வகை பயிர்கள் வந்து பயிர் சுழற்சி முறையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.
1: தேவையான
0: இடைவெளி தெளிப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அந்த டிஏபி, யூரியா, டிஏபி வந்து அந்த 2% அளவுக்கு அதை வந்து நீங்க கரைச்சி 2% கரைச்சி நீங்க கைத்தெளிப்பான் வச்சு தெளிச்சு விட்டீங்கன்னா கூட அந்த இதை கொஞ்சம் மாறுது. ஏன்னா 90% குறைபாடு கூட இருக்கலாம். ஆமாம் ஆமாம். யூரியா 1%, இலைவழியா நீங்கள் எப்படி நீங்கள் பூச்சி மருந்துகள் அடிக்கிறீங்கள அந்த மாதிரி இந்த மாதிரி செயற்கை உரங்களை கொஞ்சம் கரைச்சி, இது வந்து இப்போ டிஏபினா 2% அளவுக்கு, யூரியானா 1% அளவுக்குன்னு கரைச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு, ஏன்னா தலை சொத்து மணி சொத்தோட குறைபாடுகள் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெக்னீசியம் சல்பேட் பருத்தியை பொறுத்தளவில் இலைகள் வந்து சிவப்பு கலராக மாறுது. இல்லை நல்ல ஒரு எல்லோ கலராக, அதாவது மஞ்சள் கலராக மாறிச்சுன்னா அது வந்து தலைச்சத்தோட குறைபாடு. ஸோ இந்த மாதிரி இலைகள் கலர் மாறுதுன்னா அதுக்கு 90% குறைபாடு ஒரு இதாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வேணால் அதை ஒரு தடவை நீ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், அது மாறக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஆ சரி சார், கண்டிப்பாக செய்கிறோம் சார். சார் நாங்கள் இன்னும் எவ்வளோ நாள் அதை வச்சுக்கிட்டு செய்யலாம் சார் பருத்தியை?
0: அதான் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த டிஏபியோ யூரியா கலந்து ஒரு தடவை தெளிப்பு கொடுத்து பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை தெளிச்சு பாருங்க. அதில் கொஞ்சம் மாறிச்சு அதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு பருத்தி ஒரு மகசூல் கிடைச்சிச்சின்னா அதை வச்சுருங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் பார்த்துட்டு அந்த இதை எடுத்துருங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க, அறுவடை பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பயிருக்கு போங்க.
1: சரி சார்.
0: ஆமாம்
1: சார், இன்னொரு விஷயம் சார்
0: சொல்லுங்க.
1: லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ வந்து ரேடியோவில் சொல்கிறாங்க அந்த கார்டு ஒன்று வாங்கணும், அதன் மூலமாக தான் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு, அந்த டீட்டெயில் எங்களுக்கு தெரியல, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: என்ன கார்டுனா என்ன கார்டுமா?
1: கார்டு வந்து விவசாயிகள் வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணணும்ல சார்.
2: உறுப்பினர் அட்டைங்களா?
1: எல்லாமே

0: விவசாய உறுப்பினர் அட்டைங்களா? அது
1: அங்க உள்ள அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஏதாவது கேட்டு பாருங்களா. நீங்க வந்து உங்க ஏரியாவுக்கு பஞ்சாயத்து அலுவலகங்கள இருக்கும்ல, இல்ல இல்லன்னா விவசாயத்துறை சம்பந்தமானதுல இருக்கும் பாத்தீங்களா?
0: அதற்கான தகவல்கள் கொடுக்கறதுக்கு அந்த வேளாண் விரிவாக்க மையத்தில இருந்து அலுவலர் வந்தாதான் நம்ம அதை பத்தி கேட்க முடியும். ஐயா அவங்க வந்து இன்னைக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை பத்தி தான் பேச வந்திருக்காங்க. சரிங்களா, ரொம்ப நன்றிமா, உங்களுடைய கேள்விகளுக்கு நன்றி. காரைக்கால் பண்பலை 100.3.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்ட் பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: காரைக்கால் பண்பலை 100.3 பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ச செல்வராஜ் அவங்க வந்து இருக்காங்க. ஐயா கிட்ட வந்து விவசாய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேள்விகளை. அடுத்து ஒரு விவசாயி வந்து இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பெயர், ஊர், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
4: தஞ்சை மாவட்டம்மா, திருபுவனம், மண்ணை சேவியர்மா.
3: சேவியர் ஐயா சொல்லுங்க, நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கமா ஐயா, நலமா இருக்காங்களாம்மா?
5: ஆ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன பயிர் வச்சிருக்கீங்க
4: ஐயா? ஐயா நாங்க சங்கர மண்டல் இருக்குல்ல ஐயா, சங்கர மண்டல் நெடுவாசல் கிராமத்துல ஐயா.
5: ஆமா ஆமா ஆமா, தெரியும், சொல்லுங்க.
4: அங்கயா 30 முப்பகம் பண்ணிருந்தேன் ஐயா நெல்லு.
5: சரி,
4: நீங்க
5: நெல்லு பயிரிட்டுங்க பாத்தீங்களா, நெல்லு பயிரிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த அதுல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை தாங்கி அதுல இருக்கக்கூடிய ஈரத்தை பொறுத்து நீங்க ஒரு பருத்தி பயிரிடலாம்னு செஞ்சிருப்பீங்க. ஏன்னா நெல்லு பயிரிட்டதுனால அதுல உள்ள சத்துக்கள்லாம் வந்து அந்த நெல் பயிருக்கு ஒரு 3/4 அளவுக்கு போயிருக்கும், பருத்திக்கு தேவையான அளவுக்கு சத்து கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பருத்தியோட மகசூலம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் அங்கே இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த சில குறைபாடோட அந்த ஒரு பயிரோட வளர்ச்சி வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இயற்கை உரங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே போட்டிருக்கணும், அதை முன்கூட்டினே அந்த தொழு உரமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது மக்கிய உரம், அதாவது அந்த கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மக்கிய உரங்கள், இதை வந்து ஒரு 12 டன் அளவுக்கு ஒரு இது நான் என்ன சொல்கிறேன், 12 டன்னுங்கிறது வந்து ஒரு ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர் சென்ற ஒரு ஹெக்டேரு, அந்த அளவுக்கு 12 டன் அளவுக்கு தொழு உரமோ மக்கிய உரமோ போடலாம். அல்ல அது முடியலன்னா அங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இது, அதாவது மண்புழு உரங்கள், வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய மண்புழு உரத்தை வந்து ஒரு 2.5 டன் அளவுக்கு நீங்கள் கலந்து ஒரு அடியுரமாக போட்டு உழுதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சட்டி கலப்பை இந்த மாதிரி கலப்பை இந்த மாதிரி விக்டர் கலப்பை மூலமாக நீங்கள் அது உழுதுட்டிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு

0: இயற்கை வழியில் ஒரு தேவையான அளவுக்கு அந்த தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஒரு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த தொழு உரத்தோட அசோ பாசு இல்லைன்னா அசோஸ் பயிர் இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, அதாவது அந்த உயிர் உரங்கள், உயிர் உரங்களை வந்து அசோ பாசு அசோஸ் பயிர் இல்லம் 2 கிலோ, 2 ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், 2 கிலோ அளவுக்கு போடலாம். அப்புறம் அதோடு சேர்த்து பாஸ்ப பாக்டீரியா வந்து ஒரு 2.2 கிலோ அளவுக்கு போட்டு அடியுரமாக போட்டு நீங்கள் நல்லா உழுதுட்டிங்கன்னா ஒரு தேவையான அளவுக்கு சத்துக்கள் வந்து கிடைக்கும். அந்த பயிரும் அந்த பருத்தி பயிரும் ஓரளவுக்கு நல்லா தாங்கி வளரக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கும். அதாவது தாங்கி வளரும் ஊட்டச்சத்து குறைபாடு தாங்கி வளரக்கு ஒரு தன்மை வந்து அந்த இடத்துல கிடைக்கும், சரிங்களா. அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசாயன உரங்களும் கொஞ்சம் கொடுக்கலாம். அது வந்து இல்லைன்னா ரகத்தை பொறுத்து நம்ம வந்து அந்த ரசாயன உரங்கள் கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த MCU 7, சிறுவிழிப்புத்தூர் 3, அஞ்சலி இந்த மாதிரி சில ரகங்களும் ஒரு முக்கியமான ரகங்களாக இருக்குது. அந்த ரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைசத்து மணிசத்து சாம்பல் சத்து வந்து 60-30-30 அந்த அளவில் விகித அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கலாம். 60ங்கிறது பார்த்தீங்கன்னா தலைசத்து, 30ங்கிறது மணிசத்து, அதுக்கப்புறம் 30 கிலோ அப்படிங்கிறது வந்து சாம்பல் சத்து. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைசத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாதியாக கொடுத்துக்கிட்டு மீதி உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மணிசத்து சாம்பல் சத்துலாம் நம்ம வந்து முழுமையாகவே ஒரே நேரத்தில் முதல்ல கொடுக்கலாம். அப்போ ஒரு 40-45 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பாதி தலை சத்துவை திரும்ப கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பயிருக்கு தேவையான அளவு இயற்கை உரத்துக்கு போக செயற்கை உரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சில தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து கிடைக்கிறதுனால அந்த பயிர் நல்ல ஊட்டமேட்டி ஒரு பயிராக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். இது வந்து இயற்கை உரங்களும் செயற்கை உரங்களும் ஒரு என்ன ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மகசூலை வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது காரைக்கல்ல கிடைக்குங்களாயா?
0: கண்டிப்பாங்க. இப்போ ஏன்னா அந்த ரகங்கள் என்ன நீங்கள் இது என்ன தலைச்சத்து மணிச்சத்து எதை சொல்கிறேன்னா யூரியா, டிஏபி, மியூரிட்டா பொட்டாஸ்னு சொல்லுது. அதெல்லாம் நமக்கு பக்கத்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளே கிடைக்கும், உரக்கடைகளே கிடைக்கும். வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம். யூரியா, யூரியா, அதுபோல் டிஏபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்னு சொல்ல SSP, அது நீங்கள் கிடைச்சா வாங்கலாம். அது இது எல்லாமே இந்த விகிதத்தில் போடலாம். 60-30-30 என்னங்கய்யா?
1: பொட்டாஸ் கலந்துக்கலாமா?
0: பொட்டாஸ் கலந்துக்கலாம், கலந்துக்கலாம். ஆமாம் ஆமாம். அந்த தலை சத்து ஒரு பாதி அளவுக்கு, மணி சத்து சாம்பல் சத்து வந்து முழுமையான அளவுக்கு கொடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய தலை சத்தோட பாதியை வந்து திரும்பவும் ஒரு 40-45 நாளுக்கு அப்புறமா கொடுத்தீங்கன்னா அந்த தேவையான நேரத்துக்கு, ஏன்னா அந்த சப்பை கட்டுறது நல்லா பிடிக்கும், காய் நல்லா பிடிக்கும், இதெல்லாம் வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் ஒரு வளரக்கூடிய தன்மை வந்து அந்த நேரத்தில் உண்டு பண்ணும்.
1: சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே மச்சிரண்ட சொல்லிடுறேன், அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க சரிங்க,
1: அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். நீங்கள்
2: கண்டிப்பாக நன்றி ஐயா, நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இப்போ இந்த உரம் அப்படிங்கிறது வந்து இந்த மேல் உரம் அப்படிங்கிறதுல எதெல்லாம் வந்து கொடுக்கலாங்க ஐயா? அடி உரம் அப்படின்னா அதில் எதெல்லாம் கொடுக்கலாம்?
0: என்ன மேடம், அதாவது அந்த ரகங்களை பொறுத்து நம்ம வந்து, ஏன்னா ரகங்கள்னா சாதாரண ஒரு ரகங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வெரைட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MCU வெரைட்டி, இதில் கோவில்பட்டி காட்டனு, இந்த மாதிரி வேறு வெரைட்டி அந்தந்த ஏரியாவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் இந்த அடியுரமாக நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரகங்களாக இருந்தால் 60-30-30 அந்த விகித அடிப்படையில் இது பண்ணலாம். இது வந்து அடியுரமாக கலக்கணும். அதே அதுக்கு முன்னாடி நீ ஏற்கனவே சொல்லு, அந்த அந்த விவசாயத்தை சொன்ன மாதிரி தான் இயற்கை உரங்கள் வந்து 12 டன் அளவுக்கு, அந்த ஒரு ஹெக்டருக்கு, ஒரு ஹெக்டருக்கு 12 டன் நல்ல தொழு உரம், அதை தொழு உரம் இல்லைன்னா ஒரு மக்கிய உரங்கள் ஏதாச்சும் இலைதழல் கலந்த ஒரு மக்கிய உரங்களை வந்து அடியிடமா போட்டு அதோட அந்த அசோபாசு அசோஸ் பொருள் இந்த மாதிரி சில நுண்ணுயிர் உரங்கள், சரிங்களா, நுண்ணுயிர் உரங்களை வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு கலந்து நல்லா நல்லா அடியுரமாக போடலாம். இதுக்கு மேலுரமாக பார்த்தீங்கன்னா அது ரகங்களை பொறுத்து 50% அளவுக்கு தலை சத்து கொடுக்குற மாதிரியும், அது முழுமையான சாம்பல் சத்து அதெல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு 45 நாளில் சாம்பல் சத்து அது மாதிரி கொடுக்கலாம். இதே இது வீரிய ஒட்டு ரகங்கள் அந்த மாதிரி பார்த்தோம்னா அதை ஒரு 3 பங்காக பிரிச்சுக்கலாம். அது வந்து விதைத்த உடனே ஒரு பகுதியை கொடுக்கணும், அப்புறம் வந்து ஒரு 45 நாளுக்கு அப்புறம், 65 நாளுக்கு அப்புறம், இந்த ஒரு 3 பிரிவுல பிரித்து நம்ம அந்த 60-30-30 இதே இது கலப்பினமாக இருந்தோம்னா 120-60-60 இந்த விகித அடிப்படையில் நம்ம கொடுத்து அந்த பயிரை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முதல் போகும், அப்புறம் 45 நாளுக்கு அப்புறம், அப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் பிரித்து நம்ம கொடுத்தோம்னா அந்தந்த அந்த ஒரு பயிரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரியான அளவுக்கு
2: கிடைச்சிடும். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க இந்த இலை வந்து சிகப்பாக மாறுது அப்படின்னா அது என்ன ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கறத சொன்னீங்க. இது போல இன்னும் அந்த இலையின்

0: வண்ணங்கள் வந்து மாறுமா? அப்படி வேற என்ன கலர்ல அது
1: அதாவது
0: மாறுது?
1: இந்த
0: அது என்ன குறைபாடுன்னு
1: தலைசத்தோட குறைபாடு, தலைசத்து வந்து ரொம்ப
0: சொல்லுங்க.
1: குறைபாடு அப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவிங் சிம்டம்ஸ் சொல்லுவோம். எல்லோவிங்னா ஒரு மாதிரி இலை வந்து ஒரு மாதிரி பழுப்பாயிருது, பழுப்பாயிரும். அந்த இலையோட ஓரங்களில் ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கும் சரிங்களா. முக்கியமாக எல்லோ அதாவது அந்த இலை பழுப்படைக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டிஏபியோ அந்த மாதிரி யூரியா, யூரியா 1% அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இலைவெளி தெளிப்பு மூலமாகவே பருத்தியை பொறுத்தளவு இலைவெளி தெளிப்பு முறை ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ வந்து ஒரு மணிசத்து குறைபாடுன்னா டிஏபி வந்து 2%, இப்போ ஒரு சாம்பல் சத்தோட குறைபாடுன்னா ஒரு 1% அளவுக்கு பொட்டாசியம் குளோரைடு எல்லாமே கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். அதே மாதிரி தலைசத்துக்கு பார்த்தீங்கன்னா யூரியா, யூரியா நான் சொல்லியிருக்கிறேன். அதே மெக்னீசியத்தோட குறைபாடு இது இருந்ததுன்னா மெக்னீசியம் சல்பேட்டு வந்து ஒரு 2% அளவுக்கு மெக்னீசியம் சல்பேட்டு கலந்து நம்ம அது விட்டோம்னா அந்தந்த ஒரு அது ஒரு நேரத்தில் விட்டு ஒரே நேரத்தில் விட்டுருக்கணும். ஒரு 4-5 டைம், ஒரு 15 நாள் இடைவெளியில், ஒரு 20 நாள் இடைவெளியில் ஒரு 2 முட்டை சேர்ந்தாப்புல இலைவெளி தெளிப்பு தெளித்தோம்னா அந்த 90% குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணலாம், நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும்.
0: சரிங்க ஐயா, எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாக விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க.
1: கண்டிப்பாக
0: நன்றி ஐயா.
1: நன்றி மேடம், நன்றி மேடம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி.
0: ஆமாம், இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தவங்க வந்து உங்ககிட்ட சில சந்தேகங்கள் வந்து கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு, முடிய போகுது இல்லைங்களா. அதனால உங்களுடைய அலைபேசி எண்களை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுப்பாங்க. அலைபேசி எண்கள் வந்து சொல்லுங்க ஐயா.
1: 7373268029 29.
0: நேர்களே குறித்து கொள்ளுங்கள். பண்டித வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சா. செல்வராஜ் அவர்களுடைய அலைபேசி எண்கள் 7373268029. நன்றி
1: நன்றி நன்றிங்க நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா,
5: பென்ஷன்,

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களில் நேரம் 8:01.
2: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: வம்சா ஆடி அதிரடி சேல் August 7 to 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
5: முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றில் வரும் கானம். உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இப்போ நான் ஒரு போஸ்டர் போட போகிறேன். அந்த போஸ்டரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்ணிகள் 0436 8 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 231 2 1 1 மற்றும் 2 9 9 4 8 0 மற்றும் ஒரு எண் 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1. இது காற்றில் வரும் கானம்.
1: பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசிய பிரேமம் பிரேமம் பிரேமம் பிரேமம் பிரேமம் பிரேமம் பிரியம் பிரியமாதி பிரீத்தி தப்

0: நேயர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரிய தங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்கள

0: அதிகமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
10: இன்றைய காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில், பயணத்தின் போது இறங்க வேண்டிய நிறுத்தம் மறந்து நீங்கள் திகைத்த தருணம் என்ன எதுன்னு கேட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நேயர்களே. நிகழ்ச்சி முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
11: வணக்கம் சார்.
10: யார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா? எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
11: எனக்கு பூக்களை பறிக்காதீர் அந்த படத்துல இருந்து மாலை இணைவாட்டுது.
10: வருகிறது பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியும் பாடிய பாடல் வருகிறதுமா உங்களுக்காக?
11: நன்றி சார்.
10: டி ராஜேந்தர் இசைக்காக.

0: During the last 3 years, he said, newly discovered oil and natural gas fields undergo a series of technical and commercial evaluations before commercial production begins. These include appraisal drilling, reservoir studies, extended well testing, preparation of field development plans, obtaining statutory and environmental clearances, development drilling, and installation of production facilities. The minister stated that the start of commercial production depends on the successful completion of these activities as well as the commercial viabilities of the discoveries. The minister said the government has introduced several policy measures to speed up exploration and production of oil and natural gas in the country, and the Union Cabinet has also approved the National Offshore Exploration Scheme under Samudra Manthan with a phase 1 outlay of over 84,000 crore rupees till 2030-31. In response to a question on Namami Gange, Minister of State for Jal Shakti Raj Bhushan Chaudhary said that under the Namami Gange mission, a sewage treatment capacity of 4,263 million litres per day has been created till June this year. Citing the Central Pollution Control Board's 2025 report on polluted river stretches, the minister said pollution levels in the main stem of the Ganga have improved in Uttarakhand and West Bengal, while partial improvement has been recorded in Uttar Pradesh. He added that biomonitoring carried out during 2024-25 found the biological water quality in the Ganga and its tributaries to be predominantly in the good to moderate category, indicating the river's ability to sustain aquatic life. The minister further stated that biodiversity conservation has been made an integral part of the Namami Gange program through scientific research, habitat restoration and species recovery. He said surveys covering about 7,680 kilometers of river stretches have documented over 3,000 crocodiles, and he said more than 2.05 crore fresh seeds have been released into the Ganga and its tributaries. Meanwhile, replying to a question on impact of El Nino on hydropower, Minister of State of Power Sripad Naik said the ministry has reviewed the likely impact. And that is the end of Parliament Review.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
2: வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நாளை காலை 10 மணிக்கு அவை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் வெல்ஸ்பன் பவுண்டேஷன் வழங்கும் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும்.
7: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அபி வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
1: காட்டில் வரும் கானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
8: தோப்புத்துறை சங்கரி.
1: சொல்லுங்கம்மா, எந்த படத்து இந்த பாடல் உங்களுக்கு?
8: படம் தாளம் 1.3, பாடல் எங்கே என் குன்னகை.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் அண்ட் சோபாவும் பாடிய பாடல் வருகிறது உங்கள் விருப்பமாக.
8: நன்றி தோழர்.
1: நன்றி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
8: காற்றிலும் கான நிகழ்ச்சியில் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
9: நன்றி.
8: பயணத்தின் போது இறங்க வேண்டிய நிறுத்தம் மறந்து நீங்கள் திகைத்த தருணம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அனுபவம் உண்டு. மனைவி குழந்தைகளுடன் ஒரு முறை திருப்பதி சென்ற பொழுது வேலூரில் வேற ஒரு பேருந்து நிலையத்தில் இறங்கிவிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது சுதாரிச்சு கொண்டு பயணத்தை தொடங்கினோம். பல முறை டூர் பஸ்ஸில் 4-5 நாள் பயணம் செய்தது அப்போது இல்லை, இப்போது புதியதாக இருக்கிறது. நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் அடிக்கடி பஸ்ஸில் தூங்கிவிட்டு அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி மாறி வந்திருக்கேன் சார். வீரா செந்தில் முருகன், விளக்கப்பட்டி கடலூர் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இதுபோல் எனக்கு எதுவும் நடந்ததில்லை சார், முன்கூட்டியே பஸ் நிறுத்தத்தை பார்த்து கொண்டே இருப்பேன், இறங்க வேண்டிய இடத்தில் கரெக்டாக இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்கிறார். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நான் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்காமல் 3 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு அப்பால் இறங்கி விட்டேன் சார். இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நாம் இறங்க வேண்டிய இடம் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திகைச்சு போயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, அன்பு அறிவிப்பாளருக்கு, நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி. ரயில் ஒரு முறை நாகப்பட்டினம் நிறுத்தத்தில் நிற்கும் ரயில் திருச்சிராப்பள்ளி ரயில் மார்க்கத்தில் நின்றுவிட்டது. பிளாட்ஃபார்ம் மாறிட்டு நாகப்பட்டினம் மாற்றி போவதால் அதில் போய் தவறுதலாக ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுபோல் எனக்கு எதுவும் நடந்ததில்லை சார், எப்போதும் முன்கூட்டியே பஸ் நிறுத்தத்தை பார்த்து கொண்டே இருப்பேன், அதனால் பஸ் நிறுத்தத்தை தவறவிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, அமிர்தாயன் கோட்டை பாரிவலையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் காரைக்கால் வந்து கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் இறங்க வேண்டிய நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டுவிட்டார்கள். வந்தது பாருங்கள் கோமா, என்ன பண்ணுறது, நடந்தே இறங்கி வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, காரைக்கால் நல்லி என்ன

இருக்காங்கன்னா, நான் சிறு வயதில் திருவாரூரில் பஸ் ஏறி காரைக்காலுக்கு வர வேண்டியதுங்க. காரைக்காலில் இறங்காமல் தூங்கிக்கிட்டே திருவாரூருக்கு திரும்ப போயிட்டேன். முடிச்சு பார்த்தா நம்ம ஏன் இன்னும் போகாமல் இங்கேயே நிற்கிறோம், பஸ் இன்னும் எடுக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டேங்க. காரைக்கால் போயிட்டு திரும்ப திருவாரூருக்கே வந்துடுமா அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இடங்கண்ணி நெடுஞ்செடி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியூர் செல்லும்பொழுது இறங்க வேண்டிய இடத்தில் இறங்காமல் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கியிருக்கிறேன், அந்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருனா, 90களில் இதுபோல் மாற்றி மாற்றி இறங்கியிருக்கிறேன். இப்போ பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்பொழுது நடத்துகிறிடம், சார் இறங்குற இடம் வந்தால் கரெக்டாக சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் சரியாக விசில் அடிச்சிருவார். அதன் பிறகு இப்போ வந்து செல்ஃபோனில் ரூட் மேப்பை பார்த்து தாங்க போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வருகிறது மணக்குடி சித்ரா அவர்கள் பகுதி விருப்ப பாட்டு.

0: தலைக்கவசம் உயிர் கவசம்
1: பொது நலன் கருதி வெளியிட போவர் அபி வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
2: நாளை காலை 10 மணிக்கு அபி வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் வழங்கும் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும்.
3: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: வணக்கம், காற்றில் வரும் கானம்.
10: வணக்கம் சார்.
2: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
10: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
2: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல பாடல் வேணும்?
10: தவிக்குயில் படத்திலிருந்து குயிலே கவி குயிலே.
2: யாரை எண்ணி தேடுகிறாய்?
10: ஆமாங்க சார்.
2: பாடலும் உங்களை தேடி வருகிறது. நன்றி.
10: நன்றிங்க சார்.
2: பாடலுக்கு முன்பு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் பாடல்.
0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
11: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
12: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: விபிஎன் கண் மருத்துவமனையும்
14: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
15: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை, கண்ணல் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
16: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
17: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
18: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
19: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
18: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
16: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேயர்கேட்ட பாடல் வருகிறது.

0: நேயர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியத்தங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்னைக்கு காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒண்ணு கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்? பயணத்தின் போது இறங்க வேண்டிய நிறுத்தம் மறந்து நீங்கள் திகைத்த தருணம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய அனுபவங்களை இங்கே நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா கடக்கம் ஐங்கரன், தரணி, ரயில் பயணம் செய்தால் விழிப்பு உணர்வுடன் இருப்பேன். பஸ்ஸில் பயணம் செய்து இறங்கும் இடத்தை தவறிவிட்டு மீண்டும் 1 கிலோமீட்டர் நடந்து வந்த அனுபவம் எனக்கு இருக்குங்க. இதை ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முறை எனக்கு இது போன்ற சம்பவம் நடந்திருக்குங்க. திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் இறங்க வேண்டிய நான் பஸ் ஸ்டாப்பை கவனிக்காமல் ஜன்னல் வழியாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனேங்க. இறங்க வேண்டிய ஸ்டாப்பை ரசனையோடு அனுப்பிவிட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டேங்க. பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கேள்விகளை நம்ம வந்து கேட்குறோம். அப்படி ஒன்றும் நடக்கல சார் அப்படின்னு அண்ணப்பன் பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறு வயதில், அதாவது 1985-86 தனியார் பேருந்தில் டிவி பார்த்து கொண்டே 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க. அட, அப்புறம் இறங்கி வேறு பஸ் தான் பிடிச்சி வந்தேன், என்ன பண்ண முடியும், நடந்து வரவா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்படி ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறைவி கஜேந்திரன், பஸ்ஸில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு போகும்பொழுது வேண்டுமென்றே வேறொரு ஸ்டாப்பில் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முறை முத்துப்பேட்டைகள் இறங்குவதற்கு பதில் தூங்கிட்டேன், அதராம்பட்டினத்தில் தான் முழிப்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு வேறொரு பஸ் பிடித்து போவதற்கு மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு சார். வீட்டுக்கு வரும்போது எங்கே போனோம் தெரியுமா, மாமனார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது புவனகிரி சுமதி பாபு, வாய்ப்பில்லை, இதுவரைக்கும் இறங்க வேண்டிய நிறுத்தத்தை விட்டதும் இல்லை, நின்றதும் இல்லை, நான் புவனகிரி சுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேருந்து நிறுத்தம் மாறி இறங்கிய அனுபவம் உண்டுன்னு சொல்லிட்டு சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நல்லம்பல் ஷேக் ஹலாவுதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுபோல் நான் 2 முறை ஏமாந்துருக்கேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது காங்கையம் பா நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முறை பஸ்ஸில் ஜன்னலோர சீட் கிடைத்த குஷியில் அப்பாடான்னு சாஞ்சு உட்காந்து கண்ணை மூடினேன், காற்று ஜில்லுன்னு அடிக்க மனசுக்குள்ளே 1000 கற்பனை மறந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு யாரோ தோளை தட்டி, தம்பி கடைசி ஸ்டாண்டிங் வந்தாச்சு, பஸ்ஸை டிப்போவுக்கு விட போகிறோம், சீக்கிரம் இறங்க போனார். கண்டக்டர் சத்தம் போட்டப்போ தான் கண்ணை முடித்து பார்த்தா பஸ்ஸே காலியாக இருக்குது, வெளிச்சமும் இல்லை. நாம் இறங்க வேண்டிய ஊரை தாண்டி பஸ் ஏதோ புது இடத்துல நிற்கிது, இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பும் 20 கிலோமீட்டர் தூரம் முன்னாடி வந்தாச்சுங்க அப்படின்ட்டு அவருடைய அனுபவத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேரளம், ஒரு முறை இரவு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன், அப்போது பழைய பேருந்து நிலையம் தாண்டி புதிய பேருந்து நிலையத்தில் இறங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஜயராகவன், சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலப்படுதூரிலிருந்து தங்களுக்கு இதுவரையில் பயணத்தின் போது அது போன்ற தருவம் நடந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பிரதாபராமபுரம் பூ அருளதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நிறைய இடங்களை திகைத்து வேறு ஸ்டாப்பில் இறங்கிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செந்தில்கண்ணன் பேரளம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு பஸ்ஸில் ஏறியவுடன் தூங்கும் பழக்கம், ஆனால் என் நிறத்தம் வந்தவுடன் முழித்து விடுவேன், சரியாக இறங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எனக்கு கோழிப்புத்தூர் என்ற பயண சீட்டு எடுத்தேன், ஆனால் நடத்துனர் ஐவேலி என்று பேருந்தை நிறுத்தினார்.

0: அப்புறம்தான் தெரிந்தது அந்த ஊரின் மற்றொரு பெயர் ஐபேலி என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேமாத்தூர் அமுதாசேகர் என்ன சொல்லியிருக்காங்க, அது போல் எதுவும் நடக்கல சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு முறை வேளாங்கண்ணி திருவிழா போது நான் என் நண்பர் ராஜஸ்தானில் உள்ள நண்பரும் இரண்டு பேரும் வேளாங்கண்ணிக்கு வந்துவிட்டு கும்பகோணத்துக்கு வர்றதுக்காக பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டோம். 12 மணி அளவில் தூக்கம் வந்துவிட்டது. நானும் என் நண்பரும் இருவரும் தூங்கிவிட்டோம். கும்பகோணத்தில் இறங்க வேண்டிய நாங்கள் தஞ்சாவூரில் இறங்கி தஞ்சாவூர்லேருந்து திரும்பவும் கும்பகோணத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, இதுவரை உங்கள் செவிகளில் வளம் வந்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை
1: ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி ஆத்திர ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
0: நாளை காலை 10 மணிக்கு அவ்வே வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்த் ஃபண்ட் பவுண்டேஷன் வழங்கும் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும்.
2: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிட போவர் அபி வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 29 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: நேரில் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேன்மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த

0: இந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிஞ்ஞையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். பின்னர் ஜனங்களை சமிக்ஞையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழர்குலக் கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகலக் குரல்களும் வாழ்த்தொலிகளும் கரகோஷ ஓசையும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகு தூரம் சென்று வீரநாராயண ஏரியிலிருந்து 74 கண்மாய்களின் வழியாக பாய்ந்த தண்ணீர் வெள்ளத்தின் ஓசையையும் அமுங்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும்,
1: பார்த்திபேந்திரா, ஏது நீங்கே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்யத் தொடங்கிவிட்டாயா
0: என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்துக் கொண்டு,
2: கோமகனே, சற்றுமுன் சிறை என்கிறீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டுக் கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார்.
1: ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும்போது அஞ்சுவானேன். ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆஹா, இதை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதில்களை விட பெரியதாகல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன்.
2: இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழகுலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழகுலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள்.
1: தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழையல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறியபோது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த நிலாமுற்றப் பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான். மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள். குரவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான். ஓஹோ, இது என்ன? இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான்.
2: கோமகனே, தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குரவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம்.
1: ஆஹா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. குரவை கூத்து வையுங்கள், வெல்லுப்பாட்டு வையுங்கள், கரிகால் வளவர் நாடகம், விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வையுங்கள். பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம், இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம். சம்புவரையரே, என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான். நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா? பாட்டா, நான் பகலில் தூங்குவதில்லை, இரவிலும் தூங்குவதில்லை. நான் தூங்கி 3 வருஷமாகிறது. ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம். நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால்தான் செய்யலாம். அவ்வளவு துணிச்சலுள்ள ஆண்மகன் யார் இருக்கிறான் என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான். சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில், ஐயா, தாங்கள் தூங்கினாலும் சரி, விழித்து கொண்டிருந்தாலும் சரி, தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணிய மாட்டான் என்றார்.
3: ஆமாம்,
1: கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்?

0: அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டி யார் வர முடியும்? யமன் கூட வர முடியாது. கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே. அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண்கவலையை பற்றி உங்களுக்குச் சொன்னேன். வயதாகிவிட்டதல்லவா? சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது. அடுத்தாற்போல என் பழுவூர் பாட்டனை பாருங்கள், எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார். 60 பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன். பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கனைத்து கொண்டார். அது சிங்க கர்ஜனையைப் போல முழங்கிற்று. பாருங்கள், பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியாக இருக்கிறது. கந்தமாறா, வந்தியத்தேவா, பார்த்திபேந்திரா, நீங்களெல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவரைப் போல தொண்டையை கனைப்பீர்கள், ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கூட்டி வரமாட்டீர்கள். தாத்தா, தங்களுடன் இளைய ராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன். இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள்? மூடு பல்லக்கிலா, ரதத்திலா, அல்லது வண்டியிலா? பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு,
1: யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன்
0: என்று பெருமிதத்துடன் கூறினார்.
1: அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா.
0: இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள். மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம். அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் வருகிறானாம். இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவியிருக்கிறது என்று கரிகாலன் கூடி இடியடி என்று சிரித்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை. ஒவ்வொருவர் மனத்திலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள், ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம். இந்த வெறி பிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லி வைத்தோமே, ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான். பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்து கனன்றது. தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலைப் போல அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார். அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஓரடி முன்னால் பெயர்ந்து வந்து,
2: கோமகனே, பழுவோர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது. அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முடைப்பட்டால் அவனை அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம் என்று சொன்னான்.
0: கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று, என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கழுத்தை நெறித்து கொன்று விடுவேன். இது சத்தியம் என்றான். இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஓரடி முன்வந்து, நானும் அப்படித்தான். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: தாம் பாரபட்சமா நடந்து கொள்வதாக தனக்கு நெருக்கமான மூணு பேரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் சிரித்ததை கேட்டோம். இந்த மூணு பேரும் நந்தினியை தனித்தனியாக சந்தித்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த மோக வலையில் வலிய போய் விழுந்தவன் பார்த்திவேந்திரன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் விழவிருந்த கந்தமாறன் வீழ்ச்சிக்கிட்டான். அவள் வீசுகிற வலை அவளுக்கே ஆபத்தாக முடியும்னு கவலை கொண்டிருப்பவன் வந்தியத்தேவன். கதை கேட்டுக்கிட்டு வர நமக்கு இந்த மூவரையும் தனித்தனியாக பார்த்து வந்ததால் இது புரியுது. ஆனால் ஆதித்த கரிகாலன் உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி எடை போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். மாமல்லபுரத்தில்

0: அந்த அந்தரங்க உரையாடல் இப்போ நினைவுபடுத்திப்போம். பல்லவன், அரசே, என் தலைவா, தங்கள் மனத்தில் ஏதோ ஒரு சங்கடம் குடிகொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். இப்படி ரொம்ப குழைவாக பேசி விஷயத்தை வாங்கினான். கேட்க கேட்க நந்தினி பற்றின நசை பார்த்திபேந்திரனுக்கு விஷம் போல ஏறிடுச்சு. ஏதோ உள்ளுணர்வு உந்தவே, நண்பா, நீ நந்தினியை மறந்துவிடு, அவளை பற்றி நான் சொன்னது எல்லாவற்றையும் மறந்துவிடுன்னு அலறினான் ஆதித்த கரிகாலன். நேர்களே, வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தப்புறந்தான் இளவரசர் கடுகடுப்பாயிட்டதாக பார்த்திபேந்திரன் சம்புவரையரிடம் சொன்னான் அல்லவா, அதை விட கடம்பூர் மாளிகை சூழல் பாட்டனார் மலையமானின் அறிவுரையை நினைவுபடுத்தி ஆதித்த கரிகாலனின் பேச்சிலையும் போக்கிலையும் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு தோணுது. ஆடி 18 சதி கூட்டம் நடந்த இடம் பகைவனின் பாசலை போல காட்சி அளிக்குது. கண்மாய் என்கிற தொடரை பார்ப்போம். ஏரிகளில் சேமித்த நீரை முறையாக பகிர்ந்தளிக்க கலிங்கு, குமிழி, சுருங்கை, தூம்பு, புதவு, புலிக்கண்மடை, மதகு ஆகிய அமைப்புகளை பயன்படுத்தினாங்க. ஏரி குமிழியில் இருந்த துளை மண்டையோட்டில் இருக்கிற கண் துளை போல இருந்ததால் கண்வாயின்னு பேர் வந்தது. இது கண்மாயாகி கம்மாயின்னு கூட ஒலிமாற்றம் பெற்றுடுச்சு. ஏரியை போல பெரிய நீர்பிடிப்பு பகுதிக்கே கண்மாயின்னு பேர் உண்டு. நீர் வரும் வாயை கண்ணாறுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பந்தோபஸ்து. இந்த தொடர் பாரசீக மொழியிலிருந்து வந்தது. பந்த், பிணைத்தல், இருக கட்டுதல். பஸ்த், அமைப்பு, ஏற்பாடு. பந்தோபஸ்த், ஒழுங்குபடுத்தின பாதுகாப்பு ஏற்பாடு. சரி, அந்த மூடு பல்லக்கு விஷயம் ஏற்படுத்தி இருக்கிற கொதிப்பு இன்னும் தீவிரமாகுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:31. இது இடைக்கால பாடல்களின் இடைவிடாத இசைச்சரம் தனிக்ஸ் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தனிக்ஸ் ஜுவல்லரி.
3: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
2: இந்த இசை ஊஞ்சலில் நாம் ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. அந்த வகையில் முதல் பாடலாக வருகிறது ஜென்சி பாடிய பாடல்.
12: ஜெஸ்ட் லிசன்.

0: திறமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க.

ஜானி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் அடுத்து வருது எஸ்பி சைலஜா மற்றும் குழுவினரோடு பாடிய பாடல்.

0: தலைக்கவசம், உயிர் கவசம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுபவர் அபி வில்லேரியன் வெல்ஸ்மன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் நாலேஜ்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவுஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் அவன் வைக்கிங். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லும் போது தார்ப்பாய்கள் கிரினட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: சூப்பர் கோல்ட் உரம் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்னு சொல்லும் போது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஒரு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ்,

0: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: இசை ஊஞ்சலில் இன்று நாம் ஜானி திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களே,
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: வம்சா ஆடி அத்திரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை, 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி, அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: அடுத்து வருகிறது எஸ் ஜானகி குரலில் ஜானி படத்திலிருந்து காற்றில் எந்தன் கீதம்.

0: ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC, பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஜானி படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் ஜென்சி பாடிய இன்னும் ஒரு பாடல் வருகிறது.

0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கி ஒரண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:55.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்கள் கேட்கிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரினட் வாஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை காரைக்கால்
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
10: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
11: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை இயற்கையிலிருந்து பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் இது ரெண்டும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இன்பம் எப்படி உணர்ந்துகிறது? ஒரு இயற்கை ரீதியா இயற்கையை பார்த்து ஒரு அழகான ஒரு கவிதை, ரொம்ப அழகான ஒரு பாட்டுங்க. ஒரு மலர்ல ஒரு வண்டு அமர்ந்திருக்கு. அது அந்த பழரில் இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக முழுமையாக அதில் இருக்குது. அதோட உலகமே அதான், அதோட இன்பமே அதான். ஆனால் அதுக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். இந்த இயற்கை காட்சியை ஒரு மனித வாழ்க்கைக்கான ஆழ்ந்த ஓமையாக விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. அந்த பாட்டோட கற்பனையோடு நம்மளையும் அப்படியே கலந்து போக வைக்கிது. என்னது, வானத்தில் ஒரு கருடன் பறக்குது. அந்த கருடன் ஒரு பாம்பை பிடிச்சிருக்கு. அந்த பாம்போட வாயில் ஒரு தவளை இருக்குது. அந்த தவளையோட வாயில் ஒரு வண்டு இருக்குது. அந்த வண்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பூவில் தேன் குடிச்சிட்டு இருக்கிற வண்டு. அந்த வண்டு தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மறந்துட்டு இந்த மலரில் உள்ள தேனை குடிக்கிறது மட்டுமே கவனமாக இருக்குது. இந்த காட்சியை கூறிட்டு கவிஞர் என்ன சொல்கிறாரு, மனித இன்பமும் இப்படித்தாங்க அப்படின்னு ஒரு சொல்ல சொல்லி நம்ம சிந்திக்க வைக்கிறார். கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம், விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை, மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேன்னுகர் இன்பம், மானுடர் இன்பம் சொல்லலாம். இந்த பாட்டை கேட்குறப்போ ஒரு சங்கிலி தொடர் போல வருது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடுறது தவறல்ல. குடும்பம், பிள்ளைகள், செல்வம், பதவி, புகழ் இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஆனால் அதுக்குள்ளேயே மூழ்கி வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டோட எச்சரிக்கைன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த பாட்டு, மனிதர்களுக்கு எப்போது துன்பம் துன்பம் சொல்லிகிட்டே இருக்கிறோம், அந்த துன்பத்துக்கு இடையிலேயும் மகிழ்ச்சி உண்டு, அதை ருசி அதை ரசின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்பத்தை மறுக்கிறாங்களா? இல்லை, ஆனால் இன்பத்தில் மயங்கிடாதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டுங்க, என்னது, நம்ம வாழ்கிறோமா அல்லது இருக்கிறோமா? இந்த வாழ்தல் இருத்தல் இருக்கு இல்லையா, நாம் வெறும் பொருட்களை மட்டும் சேர்க்கிறனா அல்லது நல்ல செயல்களையும் சேர்க்கிறனா? வாழ்க்கைங்கிறது எனக்காக மட்டுமா அல்லது பிறருக்காகவும் இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் தாங்க வாழ்க்கைக்கான ஆழமாக இருக்குது. தேவனை சுவைக்கும் வண்டை போல இன்பத்தை அனுபவிப்போம், ஆனால் வாழ்க்கையில் உண்மையில் பறக்கும் வண்டாக மாறிவிடாதிருப்போம். மகிழ்ச்சியோடு வாழ்வோம், அதே நேரத்தில் விழிப்புணர்வோடும் வாழ்வோம். அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.
10: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரானைட் வாஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசைச்சாரலாய் ஒலிக்க வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: முதல் பாடலாக வருகிறது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில், கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் வரிகளுக்காக என் அண்ணன் என்ற திரைக்காக பாடல்.

0: வரண்டாரி நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
1: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது விவசாயி படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
4: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி வித விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை

இரவும் மலரும். அடுத்து வருகிறது எங்கள் வீட்டு பிள்ளை என்ற திரைக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்காக வருகிறது.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லிசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்ரஸ் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
8: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
7: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், ராச்சியார் கோயில்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்ணம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லாமது
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC கவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நேர்களே, இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது சில தத்துவ பாடல்களை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றது. தத்துவம் என்பது படிப்பினால் வருவது, அறிவினால் வருவது, சிந்திப்பதால் வருவது, பகுத்தறிவால் வருவது. அந்த வகையில் வருகிறது நேயர்களே, ஆண்டவன் கட்டளை திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு.
1: வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங், SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர August 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
2: முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள். முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நாளை காலை 10 அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் வெல்ஃபன் பவுண்டேஷன் வழங்கும் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும்.
5: தலைக்கவசம், உயிர் கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஃபன் பவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.

அடுத்து வருகிறது பாலும் பழமும் என்ற திரைக்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். 1961 வெளிவந்த படம் இது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10:30. நேயர்களின் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
3: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ், எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது அன்புக்கரங்கள் படத்திற்காக பாடல்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நம் மனதை செம்மைப்படுத்தும் தத்துவ பாடல்கள் இன்று உலா வந்து கொண்டிருக்கின்றன நேயர்களே. அந்த வகையில் ஆலயமணி படத்திற்காக வருகிறது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

நேயர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு கும்பகோணம் வட்டம் தேவனாஞ்சேரி அரியத்தங்கம் கோவில் அருகில் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நடைபெற உள்ளது.

0: தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
1: வம்சா ஆடியாத்து ரெடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
2: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் TNPSC பேங்கிங் SSC மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவும் மலரும் வேட்டைக்காரன் படத்திற்காக வருகிறது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தனிஷ் ஜுவல்லரி,
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட்.

0: குணம்.
1: நேயர்களுக்கு உளம்கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. வம்சா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 7 முதல் 10 வரை 4 நாட்கள் மட்டுமே. சேலைகள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் ரெடிமேட்ஸ் அனைத்திலும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு 50% மேல் தள்ளுபடி. அதிக தள்ளுபடி அதிக சேமிப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். வம்சா காந்திஜி சாலை மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி

0: தவறாதீர்கள். வம்சா, காந்திஜி சாலை, மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு உளம்கிழந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திருவாரூர் வரண்டரேஸ் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேஸ் போன்ற அரசு தேர்வுக்கான மாபெரும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வர ஆகஸ்ட் 9 நம்ம திருத்திரிப்பூண்டி ஸ்ரீ கிருஷ்ண மஹால்ல இலவசமா நடத்த போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்க 7010519010 நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
1: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேயர்களுக்கு உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ்.
6: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது தத்துவ பாடல்களை காற்றலைகள் தாங்கி உங்கள் மனதை இதமாக்கி செம்மைப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது நேர்களே. அடுத்த பெரிய இடத்து பெண் படத்திற்காக வருகிறது டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 8:30 வைக்கிங் பணியின் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்களயான் சூப்பர் கோல்ட் உரமழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்களயான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்களயான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்ப்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன்.
4: தலைக்கவசம், உயிர்கவசம், பொது நலன் கருதி வெளியிடுபவர் அவ்வை வில்லேஜ் அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் ஃபார் ஹெல்த் அண்ட் நாலேஜ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
7: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: இரவு முழுதும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது நினைத்ததை முடிப்பவன் திரைக்காக TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இசை MS விஸ்வநாதன், வரிகள் மருதகாசி.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே,
1: சிந்தனை துளி. பகலில் இயற்கை ஒளி, இயற்கையின் செயற்கை ஒளி ஏன்? அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால்.
2: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 11 மணி. நேரில் இணைக்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெய் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அவே வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி மற்றும் வெல்ஸ்பன் பவுண்டேஷன். நாளை காலை 11:10 மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவன் கலாச்சார மையத்தில் இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாண்டும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ எழுதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என்று சொல்லும்போது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் வழங்கும் பசுந்தளிர் பங்கு பெறுவோர் செல்வி அனன்யா, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர் உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் இன் தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள், 8:05 காந்தியாஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர், தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீ லதா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் 0.2, 9:30 நாகப்பட்டினம் யூபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும், 9:35 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் 0.2, 10:00 அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் வழங்கும் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும், நாகப்பட்டினம் மாவட்டம் போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் பா ராமலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 10:30 அவ்வை வில்லேஜ் வெல்ஃபேர் சொசைட்டி அண்ட் வெல்ஸ்பன் ஃபவுண்டேஷன் சாலை விழிப்புணர்வும் நமது பொறுப்புணர்வும், நாகப்பட்டினம் மாவட்டம் போக்குவரத்து காவல் ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் பா ராமலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம் கைத்தறி போற்றதும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் தங்க மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மொழி, 1:55 மேல் இசை, 2:00 உழவை போற்றுவோம் கைத்தறியும் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் நாகப்பட்டினம் கிளை மேலாளர் ஜி சங்கர் அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3:00 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 3:30 திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் எல்எஸ்சி, 4:00 ஊரும் உறவும் நாளைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தேசிய கைத்தறி வாரத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் நெசவாளர்களோடு, 4:30 வைக்கிங் பனியன் பிரிவுஸ் வழங்கும் ஊரும் உறவும், மாலை 5:00 திரை இசை, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியா ஜுவல்லர்ஸின் சக்தி திருவிழா, ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலில், இன்று திருவாரூர் காகிதக்கார திரு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவில், 6:00 தீராத என தொடங்கும் பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும்போது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கோடை வெயில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள், 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் பசுமை புரட்சியின் பங்காளர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள், பண்டித ஜவஹர்லால் அவர்கள் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை விரிவாக்கம் மற்றும் கல்வித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்தகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 8:00 காற்றில் வரும் காணும், 8:15 பாராளுமன்றத்தில் இன்று, 8:30 மயிலாடுதுறை

0: 1905. Civil Aviation Minister K. Ram Mohan Naidu has debunked the claim stating that the government plans to blend ethanol with aviation turbine fuel ATF are completely false and irresponsible. He said ethanol and sustainable aviation fuel are entirely different and should not be conflated. And that is the end of this news bulletin.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:10. துயிலும் முன் அழகான முகத்திற்கும் அழகான உடலுக்கும் விட அழகான உள்ளம்தான் முக்கியம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வரிகளை மனதில் நிறுத்தி செயல்படுவோம். நேரில் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 MHz பண்பலை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. எமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.